நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸ்.

நெஞ்சு புட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடுன. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நேரலை நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழுமணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே ரேக் ஆனந்த்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 6:01.

0: குளிரான காற்றுடன் கூடிய அழகான காலை பொழுது, இன்னல் இருள் அழிந்து இன்பத்தின் நினைவுகள் ஒளியோடு பரவியிருக்கும் இந்த நாளினை இறைவனை போற்றும் கீதங்களுடன் துவங்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சியின் துவக்கமாக, நாம் நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெற கஜானனன் அந்த நவசக்தி விநாயகனை காலையிலேயே வழிபடுவோம் என பாடுகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடலுக்கு இசை டி பி ராமச்சந்திரன்.

அகிலமெல்லாம் கோரும் கருணையை அள்ளி தருமாறு ஆதிலக்ஷ்மி அன்னையிடம் வேண்டிப் பாடுகிறார் எஸ். ராஜேஸ்வரி.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து துணிவும் கனிவும் அருளிட, பயமெல்லாம் போக்கிட தைலலட்சுமி தாயை வருக வருகவென வரவேற்கிறார் எஸ் ஜானகி. எல் கிருஷ்ணன் இசையில் புத்தநீரி சுப்பிரமணியம் இயற்றிய பாடல் இது.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பாமாலைகளை வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3

விவித் பாரதி தமிழ் பண்பலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏழுமலையில் வீற்றிருக்கும் திருப்பதி வெங்கடேசா எங்களுக்கு நல்வழி காட்டிட அருள் செய்திடவா என பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். எல் குமார் இசையில் தவசீலன் இயற்றிய பாடல் இது.

நிலையத்தில் நேரம் 6:26. வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் இது, ஆலப்புழா ரங்கநாத் இசையில். ஹரிஹர மைந்தன் ஐயப்பனை போற்றி வரும் பாடல்.

ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகள் ஆஞ்சநேய ஸ்வரூப லட்சணங்களை பற்றி வெகு அழகாக குறிப்பிடுகிறார். அதாவது ஞானத்தின் உச்சநிலை,

பக்தியில் உச்சநிலை, பலத்தின் உச்சநிலை, வீரத்தின் உச்சநிலை, கீர்த்தியில் உச்சநிலை, சேவையில் உச்சநிலை, வினயத்தில் உச்சநிலை, இவையெல்லாம் சேர்ந்த ஒரே ஸ்வரூபம் ஆஞ்சநேயனே என்கிறார்

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளிலும் மேலுள்ளது என்கிறது வேதாகமம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியுள்ளார் ஏ பி கோமலா. பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடிய பாடல் இது. எம் சிக்கந்தர் இயற்றிய பாடல், இசை டி கே ராமமூர்த்தி. நிச்சயமாக எவர் பயபக்தியுடையவராக இருக்கிறார்களோ அவர்களுடனும், எவர் நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான் என்கிறது திருக்குர்ஆன்.

0: கலையரசன், கலையரசன் அவங்க வேதாரண்யம்ல இருந்து, மேலப்பேடில இருந்து தயாளன், தாமலேரி மெக்கானிக் சரவணன் அவங்க, பழனி கவிதா பாப்பாரப்பட்டியில இருந்து முகமது மியான், மேலும் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பராணி, கிருஷ்ணராஜ் மேகலா, சின்னராஜி, புண்ணியமன் மேடு வண்ணை கணேசன், கதிரவன் வாரியங்காவிலிருந்து கொளஞ்சிநாதன் அவங்க எல்லாருமே, அண்ட் சோமசுந்தர பிரபு, கமலா வரதன், வைத்தியநாதன் அவங்க, மீரா வெங்கட்ராமன், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து மீரா வெங்கட்ராமன், அண்ட் போரூர் பொன்ராஜ், பிரபாகரன் அவங்க, நவராத்திரி நான்காம் நாளில் தேவியின் திருவருள் பொங்க, தடைகள் நீக்கும் சதுர்த்தி திருநாள் சிறப்பு தங்க, தெய்வங்களின் பெருமைகளை போற்றும் பக்தி பாடல்களில் தேனினும் இனிமையாய் வழங்கி கொண்டிருக்கும் அருள்மணி மாங்கலையில் இணைந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, பர்வதவர்த்தினி, ஸ்ரீதர் ஜெயந்தி, சின்னராஜி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம் மனம் நெகிழ, பக்தி மனம் கமிழ, இதுவரை நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
1: அருள்மணி மாலை.

இங்கே நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்காக ஃபேஸ்புக்கில் நேர்கள் பதிவிட்டுள்ள பதிவுகள் யார் யார் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்துடலாமா? இங்கே ராஜமாணிக்கம் கோபி அவங்க இனிமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்க நண்பர்களோடு சேர்ந்து பாடல்களை ரசிச்சிட்ருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி பிரபாகரன் பிரியதர்ஷன் அவங்க முரளிதரன் விழுப்புரம்ல இருந்து, தேனி ஹரிராம் பன்னீர்செல்வம் மற்றும் பர்வத வர்தினி கல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இரு நாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிப்பெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு

0: தெரிவித்தார். மேலும் கோதாவரி காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும், வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல் நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும், அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ, போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 மெகாவாட் இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21700 மெகாவாட், அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. ₹35 வந்து கேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க 800ல இருக்கு நாப்தா பவர். ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால் ஃபார் பண்ணிருக்கிறது 3500 மெகாவாட் கிட்ட கால் ஃபார் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1500 மெகாவாட் தான் வாங்குவோம்.
0: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும், இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் சொன்னாங்க. பெண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நகர், அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல், ஆதி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: இருவரி செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர்

பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சி கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17 நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்க அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

14/10/2026 புதன்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய நாளோட சிறப்பு உலக தர நிர்ணய தினம், அதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமில்ல, ஒரு ஜி கே குவஸ்டினும் கேட்கப்படும், அதற்கான பதிலை நீங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜில் பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நீங்கள் விரும்பின புதுப்பட பாடல்கள் கேட்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழியே நீங்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. காலை 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல், நேயர்களோட தொகுப்பு நரேன்குமார். முற்பகல் 11 மணிக்கு என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பச்சா பேட்டி படாவ், இதை பற்றின தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தின்றல், 6 மணிக்கு பக்தி மாலை. இதில் 6 மணியிலிருந்து 6:15 வரை திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து 6:15 6:30 வரை திரை செயல் மலர்ந்து பக்தி பாடல்கள். மாலை 6:45 நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி, நவமணி மாலை இசை சொற்பொழிவு.

இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 நீ கோரினால், 9:00 முதல் 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, வாட்ஸ்அப் மூலம் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும். நள்ளிரவு 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00 இன்னிசை இரவு. அதிகாலை 4:00 திரையிசையில் பக்தி பாடல்கள், காலை 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வரை இசை கேட்கலாம். நாளை காலை 5:00 தெய்வீகராகும், 6:00 அருள்மணி மாலை இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க, இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7 மணி. 102.3 விவித் பாரதி தமிழகம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: செய்ய முடியும் என்று நம்ப, ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இந்த அருமையான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லி வலம் வரும் பாடல்

மெட்ராஸ்காரன் இந்த திரைப்படத்திற்காக கபில் கபிலன் அப்பர்ணா பாடிய பாடலை கேட்டோம். இளன் எழுதின பாடல், இசை சாம் சிஎஸ். இன்றைய நாளோட சிறப்பு வேர்ல்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் டே, உலக தர நிர்ணய தினம். இதை பற்றின தகவல்களை தராங்க ஆர்ஜே உமா.

ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 14 நாள் உலக தர நிர்ணய நாள் அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையை மிகவும் எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதில் தர நிர்ணயங்கள் எத்தகைய முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுவதே இந்த நாளின் நோக்கமாகும். தரங்களின் முக்கியத்துவம். நாம் பயன்படுத்தும் மொபைல் சார்ஜர், நாம் வாங்கும் உணவுப் பொருட்கள், நாம் அணியும் ஆடைகள் முதல் நாம் பயணிக்கும் வாகனங்கள் வரை எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான தரம் பராமரிக்கப்படுவதற்கு பின்னால் இந்த தர நிர்ணய விதிகள் தான் உள்ளன. தரமான பொருட்கள் என்பவை வெறும் ஆடம்பரம் அல்ல, அவை நமது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. எந்த ஒரு பொருளும் சர்வதேச அல்லது தேசிய அளவுக்கு தகுதியானதா என்பதை BIS, ISO போன்ற அமைப்புகள் கடுமையான பரிசோதனைக்கு பிறகே உறுதி செய்கின்றன. இதனால் போலியான மற்றும் தரமற்ற பொருட்களிடமிருந்து நுகர்வோரான நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இன்றைய நவீன உலகில் புதிய கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் அவற்றுக்கு முறையான தர கட்டுப்பாடுகள் மிகவும் அவசியமாகும். தரமான தயாரிப்புகளும் சீரான விதிகளுமே ஒரு நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி அழைத்து செல்லும். இந்த நன்னாளில் நாம் அனைவரும் வாங்கும் பொருட்களிலும் சரி, செய்யும் செயல்களிலும் சரி, எப்பொழுதுமே தரத்திற்கு முதலிடம் அளிப்போம் என்று உறுதியேற்போம்.

0: Who is it?
1: Don.
2: நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் ப்ளூ ஸ்டார். இந்த திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியிருக்காங்க. உமாதேவி எழுதின பாடல், இசை கோவிந்த் வசந்தா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी.
2: வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில அடுத்து நாம கேட்க போற பாடல் 100 சாமி. இந்த திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் எழுதின பாடல். இசை பாலாஜி ஸ்ரீராம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவல்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர்

0: அந்த படகில் பயணித்ததாகவும் அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும் மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆழ்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கை அம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்ய உள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9,000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4,300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:00 தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நிலையத்தில் நேரம் 7:25. நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு ஜி கே குவஸ்டின் கேட்போம் இல்லையா? ஸோ அதை ஆல்ரெடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியாச்சு. என்ன குவஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 6வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் FM 102.3 அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் இதயம் முரளி. இந்த திரைப்படத்துல இருந்து விவேக் எழுதின பாடலை தமன் எஸ் இசையமைச்சிருக்காங்க. பாடலை கேட்கலாம்.

0: மனோஜ் நா பாடின பாடல் கேட்டு ரசிச்சோம். இதயம் முரளி திரைப்படத்தில் இருந்து.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நெஞ்சு புட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துட்டு இருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன் அங்கே அவரோட ஸ்டுடியோவில். அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபேஸ்புக் பேஜில். அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இந்தியாவின் 6வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்களும் பதிவுகளை போடலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து குமார சம்பவம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் சைந்தவி பாடியிருக்காங்க. பாலாஜி வேணுகோபால் எழுதின பாடல், இசை அச்சு ராஜாமணி.

0: நாம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்தியாவுடைய 6வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் இதுன்னு நம்மளுடைய நேயர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப சரியான பதில்களை பதிவிட்டுருக்காங்க. சரி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து உல்லாஸ் திட்டம், அதாவது இதோட இன்னொரு பேர் வந்து நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இது வந்து 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, 15 வயசுக்கு மேலே வந்து இருக்கிறவங்க முறையாக கல்வி கற்காமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ நடுவில் வந்து பாதியிலேயே வந்து ஸ்கூல்லாம் ட்ராப் அவுட் ஆகிருக்கும், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களால வந்து கல்வி கற்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தன்னார்வலர்கள் மூலமாக கல்வி அறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உல்லாஸ் திட்டம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக தான் இப்போ வந்து நம்மளுடைய மாநிலங்கள்லாம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டுருக்கு. இன்னும் அதை பத்தின சில தகவல்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।

சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த திரைப்படத்திற்காக தனுஷ், ஏஹெச் காசிப் அண்ட் சாம் விஷால் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஹர்ஷவர்தன் அவரும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. ஆர்ஜி விஜய் எழுதின பாடல், இசை ஏஹெச் காசிப்.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
1: புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் எல்லோ. இந்த திரைப்படத்திற்காக கபில் கபிலன் பாடியிருக்காங்க. சலீம் ஆர் பாதுஷா அவங்க வந்து பாடலை இயற்றியிருக்காங்க.

இங்கே நம்மளுடைய க்வெஸ்சன், இந்தியாவோட 6வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய நேர்கள்லாம் பதிவுகள் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது இந்த திட்டம் வந்து இந்த உல்லாஸ் திட்டம் அது மூலியமாக தான் வந்து இது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்கீமை செயல்படுத்தியதன் மூலமாக 95% மேலே கல்வி அறிவு பெற்றிருந்தா அந்த மாநிலத்தை முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே 5 மாநிலங்களை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன மாநிலம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து வந்து நம்ம நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது 6வது மாநிலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னாடி இந்த உல்லாஸ் திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த உல்லாஸ் அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தான் இப்போது இந்த மாநிலம் 6வது முழு அறிவு பெற்ற மாநிலமாக மாறியிருக்கு. அது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க, பார்த்துடலாம். சோமங்கலம்லேருந்து மூர்த்தி ஆனந்தன் அவங்க வந்து பதில் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தராகண்ட் மாநிலம் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பூந்தண்டலம்லேருந்து ரக்ஷனா ஹரிபாலன் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, ஆசிரியர் நகர் சீனா ஸ்ரீ புகழினி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், புதுக்கேசவரம் வஜ்ரவேலு, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சோமங்கலம் சடகோப்பன், ராஜ் குருநாதன் ஐயர் இவங்க, அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, எல்லாருமே சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுல இருந்து, சர்வராஜன் பேட்டையில இருந்து தீனா ரமேஷ், மேலப்பேடு தயாளன், மயிலை பட்டாபி மற்றும் அன்புராணி ரமா அவங்களும் வந்து ஸ்ரீநகர்லேருந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம், மணலி பெரிய சிக்காடு ஜெயக்குமார், ரங்கராஜன், அதே மாதிரி தேனி ஹரிராம் அவங்க வந்து பதில் கொடுத்ததோட எக்ஸ்ட்ரா வந்து சில தகவல்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஒரு 5 மாநிலம் வந்து முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிசோரம், 2வது கோவா, 3வது திரிபுரா, 4வது ஹிமாச்சல பிரதேஷ், 5வது சிக்கிம், இப்போ 6வது உத்தராகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. பத்மா சவுந்தரராஜன், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டல் தேவமணி அண்டு

நெடுஞ்செழியன் இடங்கண்ணில இருந்து வலங்கைமண் ஆட்டோதுரை அண்ட் திருநின்ற ஊர்ல இருந்து தமிழன் ஜெயராம், அவங்க கண்ணன் மேட்டுப்பட்டியில இருந்து கண்ணன், பொன்னியம்மன் மேடையில இருந்து வன்னை கணேசன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாம்ல இருந்து, கும்பகோணம்ல இருந்து குமரன், பாபு முள்ளக்காடு, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கும்பகோணம்ல இருந்து பட்டாளம் ரமேஷ், இவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. மேலும் திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல இருந்து நாகராஜ் அண்ட் பிரபாகரன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், மாலினி தேவி அருணாச்சலம், வீரதுரை சிவன் அருண், நடராஜன் சுப்பையா புத்தகரம்ல இருந்து பால ஜெயச்சந்திர, பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், அப்பா எத்தனை பேர், எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்னும் ஒரு சில பேர் தான் அதையும் படிச்சிடலாம். ஜெயவேல் கல்லாத்தூர்ல இருந்து நடராஜன் சுப்பையா, பர்வத வர்தினி, சண்முகம் குருசாமி அவங்க, அப்புறம் அப்பர்ணா நகர் மூர்த்தி, கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், கலை துரை ராஜன், எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இப்போ நிறைவாக ஒரு பாடல் கேட்டலாம். மீண்டும் நான் உங்களை வந்து காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இப்போ நாம் கேட்க போகிற நிறைவு பாடல் அங்கம்மாள். இந்த திரைப்படத்தில் இருந்து கே எஸ் சித்ரா பாடின பாடல் இது. முத்தமிழ் எழுதின பாடல், இசை முகமத் மக்பூல் மன்சூர்,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 8:01. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிகளை. பிடிச்சது கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அளவில்லாத மகிழ்ச்சியை தான் நம்மளோட நேயர்கள்லாம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக. அவங்க விரும்பி கேட்ட பாடல்களை நம்ம எல்லோருமே சேர்ந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அந்த வகையில் முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் ஒலிக்க இருக்கிறது? மதுரை மாவட்டம் வண்டியூர் அங்கிருந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவ மஞ்சுளா, குற்றலிங்கம், அஸ்லித் பவஷ்யா, உபேந்திரன், ஜே டி மணிகண்டன், சிவா, நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி அங்கிருந்த துரைபாண்டியன், காந்திமதி, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை ரீஜா, மனோகர், விக்னேஷ், வினீத், விவேக் இவங்களோட விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் தான் நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கப் போகிறோம். காந்தாரா என்ற படத்திலேருந்து ஒலிக்கத்துக்காக இருக்குது. லெஜெண்ட் சாப்டர் 1 இந்த படத்திலேருந்து வரக்கூடிய பாடல் சாய் விக்னேஷ் பாடியிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு இசை ஏ பி அஜினேஷ் லோக்நாத், பாடல் எழுதியிருக்காங்க சசிராஜ் கவுர்.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பங்கிருந்து டி சி ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு ஹனுமந்தே புத்தேரி அங்கிருந்து ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹேலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதி, அம்பாள்ஹர் அங்கிருந்து ராஜ்குமார், சுகந்தி, அக்ஷயா, அபிஷயா, புலியூர், உமா, காஞ்சனா, பிரேம்குமார், உமாபிரியன், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாம்வில், செஞ்சிகப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவிச்சித்ரா, அருண் பிரபு, அன்பு, கிருஷ்ணா, இவங்களாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தான் நம்ம அடுத்து கேட்டு ரசிக்க போகிறோம். இவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க என்னை அறிந்தால் என்ற படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை. பென்னிதயால் மகத்தி இவங்களாம் பாடியிருக்காங்க. தாமரை எழுதிய பாடல், பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த பாடலை கேட்கலாம். அதற்கு முன் ஒலிக்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: நேயர்களின் இதயத்தில் இடம்பிடித்த பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களும் நிகழ்ச்சியில் நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் அங்கிருந்து மாணிக்கம், அற்புதராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், பெட்ரிக் ஜோ இவங்கெல்லாம், இவங்க கூடிய மனோகரன், பாபு ராஜபுரம், முகமது இக்பால், வேலாக்குடி அங்கிருந்த ரமணா, சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ்ச் தாமரை செல்வி, மஞ்சள் நிற்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையின் விலைக்கரசில், சந்திரபோஸ், சுஜன், மமதாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா, நீலமேகம், அப்சரா நீலமகம், சிறுவாச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி, பிரகாஷ் இவங்கெல்லாம் என்ன பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க? ராயன் என்ற படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கக்கூடிய பாடல் உடன் பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் இவங்களோட சேர்ந்த அந்த பாடலை கேட்டு நம்ம அவங்க ஒழிக்கக்கூடிய அந்த குரல்கள் கேட்டு ரசிக்கலாம். கானா காதர் எழுதின பாட்டு இது. பாட்டுக்கு இசை ஏ ரஹ்மான். கேட்டு ரசிக்கலாம் நேர்களே இந்த பாடலை.

நேரம் 8:17. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023

0: எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
2: புது புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 8:20.
2: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है
3: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
2: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
3: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
2: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். கடிதம் வழி நேயர்கள்லாம் அவங்களோட பிடிச்ச பாடல்களை நமக்காக இங்க எழுதி அமைச்சிருக்காங்க. அந்த பாடல் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நரசிங்கம்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவீழிமிழலை அங்கிருந்து சாஹில் ஹமீத், சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ், புனிமேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத், விஜய் சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, திருநெல்வேலி, கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி ஜோசப், ஜெசிந்தா, ஜெசிசா, ஜெயன், எடிடா, லக்ஷ்மிபுரம், ராஜ்குமார், ஜெயலட்சுமி, கனிராஜ், சண்முகத்தா, இவங்கெல்லாம் விரும்பி கேட்ட பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். மாமன் என்ற படத்தில் இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியிருக்காரு ஹரிசங்கர், விவேக் என்ன பாட்டுக்கு இசை ஹேஷம் அப்துல் வாகப். கேட்டு ரசிக்கலாம் நேர்களே அந்த பாடலை.

கலவை தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, உடையார்பாளையம் சிவகுமார், அம்பத்தூர் எம் டி ரவிச்சந்திரன், புலம்பட்டி ராதா கோமதி, எடப்பாடி பத்மா பாத்திமா ஜெர்ஷா, சாத்தூர் பஞ்சவரணம் வைத்தீஸ்வரன் கோயில் தாமரை செல்வி, அதரம்பட்டினம் ரம்ஜான் பிவி, தங்கச்சி மடம் பியூலா, செட்டிப்புலம் தனுஷா, உஷா புஷ்பா, இவங்களாம் விரும்பி கேட்ட பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்து லப்பர் பந்து என்ற படத்தில் தான் பாடல் இவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க கேட்ட இந்த பாடல் பிரதீப் குமார், சிவாங்கி இவங்களாம் பாடியிருக்காங்க. மோகன்ராஜன் என்ற பாட்டுக்கு இசை ஷான் ரோல்டன்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பொன்னாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்க சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன், காலாத்தூர், பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், இவங்கெல்லாம் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் தான் கேட்டு ரசிக்க போறோம். கொம்பு சூவி சிவி என்ற படத்திலே தான் பாடல் இவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க கேட்கக்கூடிய பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க? யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. பாடலை எழுதியிருக்காங்க யுகபாரதி. அந்த பாடல் இதோ ஒலிக்கிறது.

உங்களிற்பம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ராணிப்பேட்டை வாழைப்பந்தல் பாபு இந்திரா உதயகுமார் யுகபாரதி கொர்க்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி போளூர் கலசப்பாக்க மூர்த்தி புஷ்பா சிவகுமார் பாலகுமார் கரூர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிரிஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி சென்னை திருவெற்றியூர் செல்வி சுப்பிரமணி சூர்யா சென்னை சூளிமேடு பழனிவேல் தலை ஞாயிறு ராஜா முகமது நாராயணன் நாமக்கல் மணி இவங்கெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பாடலை ஒலிக்கக்கூடிய பாடலை. எந்த பாடல்? பைசன் காலமாடன் என்ற படத்திலேருந்து ஒலிக்கக்கூடிய பாடல் தான். சத்யன் மகாலிங்கம் பாடியிருக்காங்க இந்த பாடலை. மாரி செல்வராஜ் எழுந்த பாட்டு. பாட்டுக்கிசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேரம் 8:40.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: நிகழ்ச்சிய அடுத்த பாடல் ஸ்டேட் பேங்க் காலனி. ஷஃபி ரஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயத், ரிஸ்வான், ஷமியா பானு இவங்களாம் விரும்பி கேட்டிருக்காங்க அடுத்த பாடலை. இவங்க கூடயே வேலூர் வைஷ்ணவிஷா, சுபஸ்ரீ, சபரீஸ்வரன், கொணவட்டம் ராதிகா, ரம்யா, எத்திராஜ், திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜ் தெருவிலிருந்து தீபா, பிரகாஷ், மணரூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, மஞ்சுளா, ஆனந்தன் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தான். கேட்டு ரசிக்கப்புறம் பராசக்தி என்ற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் ஷான் ரோல்டன் பாடியிருக்காங்க. அவங்களோட குரலில் தான் ஒலிக்கப் போகிறது. உடன் பாடியிருக்காங்க தி ஏகாதேசி எழுதின பாட்டு. பாட்டுக்கிசை ஜி வி பிரகாஷ்குமார்.

உங்களிருப்பம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஐரா என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். நாம கேட்கக்கூடிய இந்த பாடல் பத்மப்ரியா பாடியிருக்காங்க. தாமரை எழுந்த பாட்டுக்கு இசை சுந்தரம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேல்பேடு தயாளன், நெடுமாறன் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, குளப்பாக்கம் கே கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர், ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், ராவண்யா, கிரீஷ்கா, மோனிஷ்கா, முகப்பேர் கிழக்கு, சுரேஷ், பிரியாதேவி, மனு, வித்யா, சபரீஷ், மாதாவரம், சேகர், விஜயகுமாரி இவங்களோட சேர்ந்து இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கப் போகிறது அந்த பாடல்.

0: நேரம் 8:50.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: சேர்ந்த வாசம் போல நேயர்களின் விருப்ப பாடல்களோடு சேர்ந்த நிகழ்ச்சிதான் உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில்தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். இன்னும் நிறைவு நோக்கி வந்துட்டோம் இல்லையா நம்ம? இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கு, அதற்கு முன்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 கேஜி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நேரம் 8:55, 30 நொடி ஆயிடுச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒரு பாடல் ஒலிக்கப் போகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம், அங்கிருந்து ஜோதி ஈசன் முருகாசாமி, வஜ்ரவேலு பிரபாகரன் கங்காதரன், கரூர் முகமது இப்ராஹிம் பாய், மணலி ஷாகுல் ஹமீத், கதிஜா பேகம், காஜா முகமது, நசீமா நஸ்ரீன், உடன்குடி உலகநாதன், இறுதியா காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தேவியானை, இவங்களாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தான். நாமளுமே கேட்டு ரசிக்க போறோம். பேட்டை என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பாடல் நாகாஷ் அசீஸ் இனோ கெங்கா இவங்களோட குரல்களில் ஒலிக்கப் போகிறது. விவேக் எழுந்த பாட்டுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: உங்கள்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: சபாஷ்.

9 மணி 1 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. நிகழ்ச்சியில நம்ம சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்போம், அதற்கான பதில்களோட நேயர்களா இணைவாங்க. தொலைபேசி வழியே அவங்க பதில் சொல்றதை கேட்டு நம்ம ரசிக்கலாம். சரி, எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நாம் கேட்க இருக்கும் இந்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக தயாரா இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா, எஸ் ஜானகி குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல். இளையராஜா இசையில் இது ஒலிக்கிறது.

0: நேரம் 9:07:35. தொலைபேசி வழியே நேயர்கள்லாம் பங்கேற்று நம்ம கேட்கக்கூடிய சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் சொல்வாங்க. 2952-0853-2838-9871 இந்த இரண்டு எண்களில் எந்த எண்ணுக்கு வேணாலும் அழைத்து நீங்கள் பதில் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன? பாதை தெரியுது பார் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய இயக்குனர் யார்? விபத் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: நன்றி.
0: விபத் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்க சார்.
2: நன்றி.
0: விபத் பாரதி தமிழகம்,
3: காலை வணக்கம். ரேவதி 89 வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். இந்த மியூசிக்கே உங்களுக்கு நான் அப்ளாஸா கொடுக்கறேன். நன்றி சார்.
3: தேங்க்யூ.

0: ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய ஃபர்ஸ்ட் கேள்விக்கு டான்னு பதில் சொல்லிட்டாங்க நம்மளோட நேயர்கள். பாதை தெரியுது பார் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நேமை கோஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஆக்சுவலாக வந்து எந்த மொழியிலேருந்து வந்திருக்காங்க இந்த டைரக்டர் அப்படின்றதும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். விவித் பாதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம். தஞ்சாவூர் கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் சார். சார் ஆக்சுவலா வந்து படம் அதான் பாதை தெரியுது பார் படத்தோட இயக்குனர் யாருன்னு
1: கேட்டிருந்தேன்.
0: பாதை தெரியுது பார் படத்தோட இயக்குனர் பார்த்திபன்றீங்களா? ஆன்சரே சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்க எங்க இருந்து கோபிகிருஷ்ணன் சார்? விவித் பாதி தமிழ் எஃப்எம்.
2: காலை வணக்கம்மா.
0: உங்க பேர் சார்?
2: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்மா.
0: நந்தியம்பாக்கம்.
2: ஆமா கோபாலகிருஷ்ணன்
0: சார். கேட்டு கேளு, கவனிச்சிங்களா?
2: கேட்டமா.
0: நீ நேமை கோஷ் சொல்லிட்டாங்க. அவர் எந்த மொழியை சேர்ந்தவர்? அவர் வந்து எந்த மொழியிலேருந்து வந்த ஒருத்தர்?
2: மேற்கு வங்காளமா.
0: அதாவது மொழி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஸ்டேட் சொல்றீங்களா? ஓகே ஓகே, சரிங்க சார்.
2: கரெக்டா
0: தான் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது வங்க மொழியை சேர்ந்த ஒரு படத்தை இயக்கக்கூடியவர் அவரு. இவர் வந்து பேசிக்காக வந்து இப்போ டைரக்டராக அவர் இங்கே நம்மளுக்கு படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து திரைத்துறையில் வேறு ஒரு துறையிலையும் அவர் வந்து ரொம்ப சிறப்பானவர். அதாவது அது அவர் அதுதான் மெயினாக பண்ணியிருந்திருக்காரு. இவர் சினிமா துறையில் மேலும் ஒரு திறன் படைத்தவர். அவர் எந்த மாதிரியான ஒரு திறன் படைத்தவராக இருப்பார் சொல்லுங்க. விவித் பாரதி தமிழகம். உங்கள் பேர் சார்? கணபதி சார். சார் பாதை தெரியுது பார் படத்தோட இயக்குனர் யார் கேட்டா சொல்லிட்டாங்க. அவர் எந்த மொழியிலேருந்து வந்திருந்து நம்மளுக்காக, இல்லை எந்த ஸ்டேட் அவருன்னு கேட்டால் அதுக்கும் சொல்லிட்டாங்க. இவர் வேற ஒரு திறன் படைத்தவராகவும் இருக்காரு. இவர் வந்து டைரக்டர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஆனால் முதல்ல அவருக்கு வேற ஒரு போஸ்ட் இருக்கு. அவர் ஒரு திறன் படைத்தவர். அது என்ன மாதிரியான ஒரு திறன்? சினிமா துறை
2: தான்.
0: புரியல புரியல. நெமை கோஷ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா டைரக்டரு. அவர் வந்து டைரக்டர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆனா அவருக்கு வேற ஒரு திறமையும் இருக்கு. அவர் அதை தான் வந்து சினிமா துறையில செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறமா தான் டைரக்டர் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். சரி யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி. ஓ அப்படியா, சரி. விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாவட்டம் துரை பேசுறேன்.
0: துரை சார், சொல்லுங்க சார்.
1: அவர் வந்து ஒரு வங்க மொழியில வந்து இயக்கியிருக்காரு. அவரு வந்து இந்த இந்திய பிரிவினைய மையமா கொண்ட ஒரு சிறந்த.
0: இல்ல, அவரு இயக்கியிருக்காரு. ஓகே, அவர் இயக்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு தொழில் செஞ்சிருப்பாரு அந்த சினிமா துறையில நீங்க நினைக்கிறீங்க?
1: ஓ, அப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க.
0: ஆமா ஆமா. அவரு
1: நீர்குமிழி படத்துக்கு பண்ணாரு. கே சங்கரோட பனித்திரை படத்துக்கு பண்ணாரு.
0: சூப்பர் சார்.
1: அனுபவராஜ் அனுபவி படங்களுக்கு பண்ணாரு.
0: சரிங்க சார். அப்புறம் அவர் டைரக்டரும் இப்படி பண்ணிருக்காரு இல்லீங்களா? வாழ்த்துக்கள், நன்றி சார்.
1: நன்றி.
0: ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் நம்ம நேயர்கள் டான்டான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சினிமா துறை சார்ந்த ஒரு கேள்விகள், பாடல்கள், அப்புறம் படங்கள் இதை பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கும் போது நம்மளுடைய கலக்க போகுது யார் அந்த நிகழ்ச்சி, நம்மளுடைய கலக்கல் அரங்கம் கலக்க போகுது நம்மளுடைய நேயர்கள் தானே. அவங்களோட பதில்களுக்கு ஏடு நம்ம அப்படியே பிரமிச்சு போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் வந்துருச்சு. இப்போ பாடல் தானே நம்ம எடுத்து கேட்கணும். நம்ம கேட்கக்கூடிய பாடல் பாதை தெரியுது பார் இந்த படத்துலேருந்தா ஒழிக்கிறதுக்காக இருக்குது. டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் எழுதியிருக்காங்க ஜெயகாந்தன். பாடலுக்கு இசை எம் பி ஸ்ரீனிவாசன்.

0: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாடலுக்கான க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். ஒரு இளம் பெண்ணின் நேசத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வேரின் வாசத்தோடு ஒப்பிடக்கூடிய பாடல் இது. ஒரு இளம்பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நேசத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வேருடைய வாசத்துக்கு இணையானது அவங்களோட பாசம், அவங்களுடைய நேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடலை குறிக்கக்கூடிய அந்த வரிகள், அந்த பாடல் எந்த பாடல்? விவித் பாரதி தமிழ் எஃப்எம்,
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பெயர் சார்?
2: அருணாசலம், கொருக்குப்பேட்டையில
1: இருந்து. கொருக்குப்பேட்டை சார், நான் சொன்னதுக்கு கவனிச்சிங்களா? கலக்க போது யாரும் கேள்விக்கு பதிலே நீங்க எல்லாம் தான். நன்றி சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
1: சொன்ன மாதிரி நான் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட க்வெஸ்சன் சொல்ற ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும், டப்புன்னு ஆன்சர் இப்படி சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் என்ன, பாட்டு கேட்க வேண்டியதுதான். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் முதல் மரியாதை என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்க போகிறது. இந்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி அவங்களோட குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

0: 9:46:45. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கிறோம். துறை சார்ந்த கேள்விகள் பதில்கள் அப்படி போயிட்டு இருக்கு நம்மளோட நிகழ்ச்சி. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் டாண்டான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்மளுடைய பேஸ்புக்ல கூட பாத்தீங்கன்னாக்கா மாலினி தேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகம் இருந்து அது நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை இங்க பகிர்ந்திருக்காங்க. மாதவரம் வீரராகவன், அப்புறம் வந்து கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து, பொன்னியோட வண்ணை கணேச நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இவங்க கூடயே வந்து கதிரவன் அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க அரியலூர்லேருந்து. அதுக்கப்புறம் ஆரணி சம்புவரநல்லூர் அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பழனி கவிதா அவங்களோட நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். கொடுவேத்தி கனகராஜ், அப்புறம் வந்து வெட்டிவேர் வாசம் அந்த கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பாடலை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, மாலினி தேவி அருணாச்சலம், சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஆண்டிமடம் கார்த்திகேயன் கலக்கலரங்கம் கலக்கலாக போய் நீங்க சொல்லலாம். நடிகர் சிவாஜி கணேசன், அப்புறம் தேவிகா அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம், அதாவது அதுக்கப்புறமா அவங்க அவ்வளவு இணையா நடிக்கல, அவங்க வந்து பேரா நடிக்கல அப்படின்ற மாதிரி. விவித் பாரதி தமிழகம், ஹலோ.
1: ஹலோ, பழையவண்ணாரப்பட்டில இருந்து ஹரி.
0: பழையவண்ணாரப்பட்டில இருந்து ஹரி சார், கேள்வி கவனிச்சீங்களா சார்? இல்ல, அந்த அளவுக்கு பேர நான் சொல்ல வரல. அதுக்கப்புறம் கூட அவங்க ஒரு படத்துல இணைஞ்சிருக்காங்க, ஆனா இவங்களுக்கு அவங்க தான் ஜோடி அந்த மாதிரிதான். சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம், ஹலோ.
1: ஹலோ,
0: ஆ சொல்லுங்க சார், உங்க பேர்?
1: வணக்கம், நான் வந்து திருவள்ளூர்ல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து சார்?
1: திருவள்ளூர் மாவட்டம் புத்தூர் கிராமம்.
0: புத்தூர், ம், சரிங்க சார், சொல்லுங்க.
1: இது அண்ணன் இல்லங்களா? அண்ணன் இல்ல,
0: ரொம்ப 70s நீங்க யோசிக்கலாம், ரொம்ப பழங்காலம் கிடையாது.
1: அப்படிங்களா?
0: ஆமா, சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம்.

0: நன்றி.
1: ஸோ இதற்கான கேள்வி, இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் திரைப்புதிர் அதான் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. திரைப்படங்கள் சார்ந்த சிறு சிறு கேள்விகள், அதற்கான பதில்களோட நேயர்கள்லாம் ரொம்ப சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கோம், அதற்கான பதிலுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நேரம் 9:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இங்க வந்து நம்மளோட நேர்கள்லாம் நம்மளுடைய ஃபேஸ்புக்லயும் பதிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது நேரா சொல்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் FM.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பெயர்?
2: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
2: நீலவானம் மேடம்.
1: நீலவானத்துல நல்ல பேரவே நடிச்சாங்க சார். ஓகே தான். அதுக்கப்புறமா ஒரு 70s எல்லாம் மேல ஒரு படத்துல இணைந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப பாடல்கள் இருக்கு.
2: கடைசி படம் நீலவானம் தானே?
1: நீலவானம்ன்றது கரெக்ட் தான் நீங்க சொல்றது.
2: சிவாஜி கணேசன்,
1: அஜய் தேவிகா, அப்புறம் அது அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துலயே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்கப்புறமாவும் அவங்க ஒரு அண்ணன் அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் கூட நடிப்பாங்க இல்லையா, அப்படியும் இருக்கு. ஆமா,
2: சரி, தெரிஞ்சுக்கலாம் மேடம்.
1: ஓகேங்க சார், நன்றி. விவித் பாரதி தமிழ் FM.
3: வணக்கம்மா.
1: உங்க பேர் சார்?
3: ஆலத்தம்பாடி பன்னீர்செல்வம் பேசுறேம்மா.
1: பன்னீர்செல்வம் எங்க இருந்து சார்?
3: ஆலத்தம்பாடி.
1: ஆலத்தம்பாடினா எங்க?
3: திருவாரூருக்கும் திருத்தல்குடிக்கு இடையில இருக்கு.
1: அப்ப என்ன மாவட்டம் போட்டுக்கலாம்?
3: நாகப்பட்டினம், திருவாரூர்.
1: திருவாரூர், ஓகே ஓகே. சரிங்க சார், நீங்க சொல்லுங்க.
3: முதலாளி.
1: முதலாளி அப்படின்ற ஒரு படம் சொல்றீங்களா? அதுக்கு பிறகு கூட நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிச்சது சொல்றீங்க நீங்க. சரி ஓகே. யார அவங்க கடைசியா இணைந்த படம்? 1970s மேல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
3: சரி.

0: சரி, நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் பதில் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நம்ம இழுத்துட்டே போக வேண்டாமே அப்படின்றதுக்காக சத்தியம் என்ற படத்தில் தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து நடித்தாங்க. அண்ணன் அன்னி கேரக்டரை தான் நடிச்சிருப்பாங்க. கமல்ஹாசன் வந்து அவருடைய தம்பியாகவும் அதில் நடிச்சிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த பதிலை வந்து போட்டிருக்காங்க. வலங்கமான் ஆட்டோதுரை அவர் வந்து சொல்லியிருக்காரு, சத்தியம் என்ற படத்தில் தான் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இணைந்து. அதுக்கப்புறமா வந்து அவங்க அவ்வளோவா நடிக்கலை இணைந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீலவானம்ன்றது அவங்க ரொம்ப அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் அந்த படத்தில், அந்த மாதிரி காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமாவும் அவங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் இணைந்திருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இன்ற நாள் எல்லாருக்குமே நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பதில் அவங்க போடலை. மாலினி தேவி அருணாச்சலம் சத்தியம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நடராஜன் சுப்பையா, மாதவரம் வீரராகவன் அவங்களும் வந்து வெற்றி கேடயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஆனால் இந்த படம் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாமலேரி முத்து சரவணன், அப்புறம் வந்து யுவராஜ் முத்து, முருகேசன் அவங்க எல்லாமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ சத்தியம் என்ற படத்தில் தான் வந்து சிவாஜி கணேசன், தேவிகா அவங்க வந்து இணைந்து நடித்தாங்க. கமல்ஹாசன் அவங்களோட தம்பியாக நடித்தாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அவங்களுக்கு இணையாக யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்த பேர் வந்து ரொம்ப ரேரான ஒரு பேர். இப்படி ஒரு காம்பினேஷனில் நம்ம அதிகமாக பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரியானவங்க தான் அவருக்கு ஜோடியாக வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தவங்க அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களே, அப்போ அவங்க தானே ரியல் பேரு. அவங்க யார் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். சத்தியம் படத்துலேயும் தான் யுவராஜ் முத்தும் கரெக்டான ஒரு ஆன்சர் போட்டிருக்காங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பேர் சொல்லுங்க சார். சத்தியம் படத்துல கமல்ஹாசனுடைய இணையா அவர் யார கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா, அவங்க யாரு, அந்த ஜோடி யாருன்னு
1: கேட்டிருக்கேன்.
0: ஆமா, நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: முகமது இக்பால்.
0: இக்பால், சரிங்க சார். யாராவது சொல்றாங்களா கேட்கலாம்.
1: மற்ற வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
0: சரிங்க சார், நன்றி.

0: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட ஆன்சர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம். நான் விஜயகுமார் ஃப்ரம் அம்பத்தூர்.
0: அம்பத்தூர், ஆ சொல்லுங்க சார்.
1: ஆமா மேடம்.
0: ஆ சார்
1: வணக்கம் மேடம்.
0: நீங்க கேள்வி கவனிச்சிங்களா?
1: தெரிஞ்சுக்கலாம்.
0: உங்க பேர்மா?
2: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஆ ஓகே மேடம்.
2: ஜெயசித்ரா மேடம்.
0: ஜெயசித்ரா இருக்காங்க, ஆனா ஒரு வேற ஒருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாரு.
2: அப்படியா? சரி மேம்.
0: பாருங்க எவ்வளவு எல்லாம் நாங்க பணம் பார்த்து உங்களுக்கு கேக்குறோம். சசிகலா மேம் நீங்க?
2: ஆமா மேம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி.
0: மன்னார்குடி சசிகலா துரைராஜா?
2: தியாகராஜன்.
0: தியாகராஜன், ஓகே. சரிங்க மேடம், யாரா சொல்றாங்களா கேட்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. ஓகே விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: உங்க பேரு?
3: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல இருந்து. ஜெயங்கொண்டம் கீழகுடியில இருந்து ஜெயலட்சுமி மேடம்.
0: ஜெயலட்சுமி சொல்லுங்க.
3: உங்க நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கு மேடம், ஆனா லைன் தான் கிடைக்கவே மாட்டேங்குது.
0: இப்ப கிடைச்சிச்சு பாருங்க. ஜெயசித்ரா வரைக்கும் சொல்லிட்டாங்க, ஆனா அவங்களோட அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வராது இல்லையா? சோ மஞ்சுளா, இது ரொம்ப ரேரான ஒரு பேரா இவங்க நடிச்சிருப்பாங்க இல்லையா? வாழ்த்துக்கள் மேடம். நன்றி.
3: நன்றி மேடம்.
0: அவங்களுக்கு நான் இந்த மியூசிக்கே அப்ளாஸா கொடுக்கறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஏன்னா நம்ம சொல்றது அப்படின்றது நம்ம பார்த்துட்டு வந்து சொல்றோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றோன்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஃபோன் பண்ணும்போது நீங்க பதில் சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களை நினைச்சும் போது நேர்களாகிய உங்களுக்கு தான் வந்து நிறைய கைத்தட்டல்கள்லாம் பரிசா தரணும். ரொம்ப சரியா சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்ப நம்ம படத்துல இந்த பாடல் கேட்டலாம்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்மளோட கேள்விக்கு நம்மளோட ஃபேஸ்புக்கில் கூட பதில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போட்டவங்களே ஃபேஸ்புக்கில் போட்டவங்க தான் கரெக்டாக போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மாலிதேவி அருணாச்சலம், ரேவதி ஸ்ரீராம், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் வந்து ஜெயபிரதா அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து பதில் போட முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடாலம்பட்ட ஆசீர்வாதம் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கேருந்து ஆண்டனிராஜ் சரியான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. யுவராஜ் முத்து அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் எப்படி தான் யோசிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்குறாங்க. நம்ம எப்படி தான் பதில் சொல்லுவீங்களோன்னு அவங்களும் கேட்குறோம். நடராஜன் சுப்பையா கூட அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெயபிரதா அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இல்லை, மஞ்சுளாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தசரதன் டி அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு, முயற்சியும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சூரியமூர்த்தி அவங்களும் வந்து மஞ்சுளா அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஜெயசித்ராவும் இருக்காங்க, மஞ்சுளாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க சூரியமூர்த்தி. அப்புறம் வந்து பத்மா சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவங்க கூடயே வந்து நாகராஜன் அவங்களும் வந்து நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசித்ரா அப்படின்னு அவங்க நினைக்கிறதா போட்டிருக்காங்க. ஏழு கிணறு தேவா அவரும் வந்து கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைஞ்சிருக்கேன் நன்றின்னு சொல்றாங்க. திலகவதி அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சத்தியம் படத்தில் மஞ்சுளா வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க தான் அவங்களுடைய பேரன்னு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு ராணி அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடல்கள் அருமை, கேள்வியும் அருமைன்னு சொல்லி நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. அப்போ ஐனாவரத்துலேருந்து பாடல்கள் அனைத்தும் நிகழ்ச்சியில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே வாழ்த்திருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் கல்யாண கோவில் பாடல் அருமைன்னு இங்கே நம்மளுக்காக பதிவிட்டிருக்காங்க.

0: நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்னன்னு நம்ம கேட்டுக்கலாம். இப்ப நேரம் பாத்தீங்கன்னாக்கா 9:47. நாம் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அந்த 7 நாட்கள் படம் நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லைங்களா. அந்த படத்தோட டைட்டில் சொல்லப்பட்ட அந்த 7 நாட்கள் படத்துல வர எந்த 7 நாட்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம். விவத் பாரதி தமிழ் FM.
1: வணக்கம்.
0: என் பெருமாள் சார், மந்தவழி.
1: அதாவது ராஜேஷ்க்கும் அம்பிகாக்கும் கல்யாணம் நடக்குது பாத்தீங்களா?
0: ஆமா.
1: அந்த 7 நாட்கள் தான் கதை. அவங்க அந்த 7வது அவங்க அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணுவார் ராஜேஷ். அவரு கல்யாணம் பண்ண பிறகு அவங்க 4-5 நாள் இறந்து போயிடுவாங்க. 7 நாள் தான்
0: நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை விளக்கி விளக்கி சொல்லணும் போல இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் இல்லையா. ஆனா அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, இதான் அதோட ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அம்பிகா வந்து ராஜேஷை திருமணம் செய்துக்கிட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இறங்குவாங்க. அவங்கள தடுத்து அவங்கள காப்பாத்திடுவாரு. காப்பாத்திட்டு இதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனும் சொல்லுவாரு. அதுக்கு ஒரு 7 நாட்கள் நீங்க இப்படி நடிச்சா இல்லைன்னா இந்த மாதிரி இருந்தா கூட போதும், அதுக்குள்ள நான் எப்படியா தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு கெடு மாதிரி ஒரு டைமிங்கா அவங்க கேட்பாங்க. அவர் மாதவனை அந்த பாலக்காட்டு மாதவனை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லிட்டு போவார் இல்லையா. ஸோ அந்த நாட்கள் தான் வந்து அந்த 7 நாட்கள். அதுதான் அந்த படத்தினுடைய டைட்டில் வரக்கூடிய அந்த 7 நாட்கள். நேர்கள்லாம் அப்படியே பதில் சொல்றது கேட்க ரொம்ப பூரிப்பாகவும் இருக்கு நமக்கு. நிகழ்ச்சியில் இப்போ நம்ம அந்த படத்துல தான் பாடல் கேட்க போறோம். நமக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் ஜெயச்சந்திரன், பி ஜெயச்சந்திரன், ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடல் எழுதியிருக்காங்க குருவிக்கரம்பை சண்முகம்.

நேரம் 9:54. நம்ம எங்களோட நேர்கள்லாம் வந்து ரொம்ப நிகழ்ச்சிக்கான அந்த கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கான பதில கூட இங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 1-2 லைன்ஸ்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி கஸ்தூரி விஜயம் திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு வாழ்த்திருக்காங்க நடராஜன் சுப்பையா. காலை வேளை கலகலப்பு, திரைப்புதிர் பளபளப்பு, நேயர்களின் பங்களிப்பு விறுவிறுப்பு அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்காங்க மாதவரம் வீரராகவன். அப்புறம் வந்து சுரேஷ் மணி அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, கூடவே பன்னீர்செல்வம் அவங்களுமே அதே மாதிரி தான். பிரேம்நாத், பிரேம், திருமழிசை கஸ்தூரி நாகராஜ், அப்புறம் அஸ்வினி நாகராஜ், எருவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. அம்பிகா ராஜேஷ் வீட்டில் இருந்த அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் அவர் வந்து செங்கல்பட்டுலேருந்து பதிவிட்டிருக்காங்க. அடல்பட் ஆசீர்வாதம், நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம் மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க வந்து அந்த 7 நாட்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான். அவங்களுமே வந்து நான் அப்படி கூட்டிட்டு வந்து சேர்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போவார் இல்லையா, அந்த ஒரு நேரத்தை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம் அவருமே வந்து கலக்கல்

நம் திரைக்கேள்விகள் பாடல்கள் அருமை, அதிலும் 70-80 திரைத்துறையின் வசந்த காலம் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ரமன் அவங்களுமே சரியான ஒரு பதில் தான் இங்கே பதிவிட்டிருக்காங்க. கலக்கலரங்கம் பேஷ் அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்காங்க, ஆன்சரும் கரெக்டாக போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையாஸ் அப்புறம் வந்து கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்த 7 நாட்கள் பாடல் இருந்து எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காதுன்னு நடராஜன் சுப்பையா இங்கே பதிவிட்டிருக்காங்க.

0: மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் கேட்டோம். வாணி ஜெயராம் குழுவினருடன் பாடியிருந்த பாடல், பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசை விஜயபாஸ்கர். அட்டகாசமாக நேர்கள்லாம் வந்து கலக்கப்போவது யார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். யாரா இப்படிலாம் கலக்குவாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நேர்கள் நான் அதுவும் வந்து நாங்கள் கலக்குறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி நல்லா பதில் சொன்னாங்க. கேள்விகள் பதில்கள் இனிமையாக போச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் நேசமிகு நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நிலையத்தில் நேரம் 10 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம தரக்கூடிய தலைப்புக்கு நம்ம நேயர்கள் எல்லாருமே தங்களுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த பேரின்பம், அதனுடைய எல்லையை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன தலைப்பு சொன்னாலும் அந்த தலைப்புக்கு ஏத்த உரைய ரொம்ப அழகா தயார் பண்ணி ஒரு நிமிட பேச்ச பதிவு பண்ணி அனுப்புவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதியதோர் உலகம் செய்வோம். நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த புதிய உலகம் அப்படின்றது, இப்ப புதுசா ஒரு இடத்தை போய் தேடி கண்டுபிடிச்சு அங்க புதுசு புதுசா கட்டடங்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் கொண்ட ஒரு புதிய உலகம் உருவாக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த புதிய உலகம் அது கிடையாது. அதாவது இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் தீர்த்து எல்லாருமே இன்பமா வாழக்கூடிய ஒரு அழகான மாறுதலுடைய அந்த உலகத்தை தான் நம்ம எல்லாருமே செய்யணும் ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் நிறைந்த உலகத்தை தான் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு பாரதியார் தன்னுடைய கவிதையில ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தார். பாரதியார் சொன்ன புதியதோர் உலகம் அப்படின்றது என்னவா இருக்கு? இன்னைக்கு நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த புதியதோர் உலகங்கள் என்னவா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு நேயரினுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பேச்சாற்றல் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு திறனை கேட்கறதுக்காக எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்க மாதிரி தான் நானும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதியதோர் உலகம் செய்வோம். புதியதா ஒரு உலகம் செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள புதுசா பல சிந்தனைகள் பிறக்கணும். அந்த பல சிந்தனைகள் புதுசு புதுசா பல மாற்றங்களை மலர செய்யணும். இப்படி பல புதிய சிந்தனைகளை விதைக்கவும், பல புதிய மாற்றங்களுக்குண்டான விதையை தூவும் வகையான சிந்தனைகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கவும் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வரிசையில புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழ தன்னுடைய கருத்துக்களை ஒரு நிமிட பேச்சா வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு பகுதியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: வணக்கம். புதியதோர் உலக செய்வோம். நாம் பல நூற்றாண்டுகள் கடந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளோம். ஆனால் மனிதர்களிடையே உள்ள வேறுபாடுகள், போர் மற்றும் சமூக பாகுபாடுகள் இன்னும் முழுமையாக மாறவில்லை. எனவே தீமைகளும் துன்பங்களும் இல்லாத அன்பு நிறைந்த புதிய உலகை உருவாக்க வேண்டும். தனி மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்து விடுவோம் என்பது பாரதி வாக்கு. உலகில் யாரும் பசியால் வாடாத நிலை உருவாக வேண்டும் மற்றும் அனைவருக்கும் கல்வி, மருத்துவம், பாகுபாடின்றி கிடைக்கும் நிலை உருவாக வேண்டும். வெறும் உயரமான கட்டிடங்களாலும் நவீன சாலை வசதிகளாலும் மட்டுமே புதியதோர் உலகை உருவாக்க முடியாது. மனிதர்கள் மனத்தில் அன்பு, இரக்கம், சமத்துவம் மேம்பட வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன் சுயநலத்தை விடுத்து பொதுநலத்தோடு சிந்திக்கும் போது புதியதோர் உலகம் நிஜமாகும், மெய்யாகிவிடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன பூங்குழலியர் கூற்றும் மெய்யாகிவிடும். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தார். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய கருத்துல வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. அன்பு நிறைந்த உலகம், அமைதி நிறைந்த உலகம், அதுவே நாம் விரும்பக்கூடிய புதிய உலகம் அப்படின்றதுதான் இந்த புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படின்னு

0: சொல்லலாம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கர் ராஜகுப்பம் பவானி சுரேஷ் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: அனைவருக்கும் வணக்கம். பட்டியில்லா உலகம், பண்பட்ட உலகம், நெகிழியில்லா உலகம், பகைவனையும் நேசிக்கும் உலகம், இயற்கை பேணும் உலகம், இருமாப்பில்லா உலகம், கல்வியில் சிறந்த உலகம், காவியங்கள் படைக்கும் உலகம், பெண்ணினை போற்றும் உலகம், பேரமைதி நிறைந்த உலகம், மண்ணினை காக்கும் உலகம், மாண்புற அமைந்த உலகம், இறைபக்தி சிறந்த உலகம், ஏழைகள் இல்லா உலகம், வளர்ச்சியடைந்த உலகம், வள்ளுவன் வழி வாழும் உலகம், கடமை தவறா உலகம், கண்ணியமான உலகம், உத்தமரென வாழும் உலகம், போர்கள் அறியா உலகம், பொறுமை போற்றும் உலகம், வேர்களான பெரியோரை மதிக்கும் உலகம், அதர்மத்தை வேறறுக்கும் உலகம், அறநெறி தவறா உலகம், அன்பினால் ஆன உலகம், புதியதோர் உலக செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய பவானி சுரேஷ் அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு உண்மையை கேட்க அழகா இருந்தது. நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த நேர் யார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடுல இருந்து பிரபாகரன் பிரியதர்ஷன் அவர்கள் தன்னுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. நேயருடைய கருத்துக்களை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: புதியதோர் உலகம் செய்வோம். நண்பர்களே, மகாகவி பாரதி நமக்கு தந்த மகத்தான சிந்தனைதான் புதியதோர் உலகம். அவர் கனவு கண்ட உலகம் வெறும் கற்பனை அல்ல, அது சமத்துவம் நிறைந்த உலகம். அங்கு போர்கள் இல்லை, பொய்மை இல்லை, பேதங்கள் இல்லை. பாரதி விரும்பிய புதிய உலகில் மூன்று முக்கிய தூண்கள் உண்டு. முதலாவது அறிவு புரட்சி. அச்சத்தை அகற்றி அறியாமையை ஒழித்து அனைவருக்கும் கல்வி என்ற ஒளியை கொண்டு சேர்க்கும் உலகம். இரண்டாவது பொருளாதார நீதி. உழைப்பவர் உயரவும் பசித்தவர் உண்ணவும் இல்லாமல் என்ற சொல்லே இல்லாமல் போகும் உலகம். மூன்றாவது மானுட நேயம். சாதி மதம் இனம் கடந்து மனிதரை மனிதர் மதிக்கும் உலகம். இந்த புதிய உலகை யாரோ வந்து படைக்க மாட்டார்கள், நம் கைகளால் நாம் தான் படைக்க வேண்டும். புதியதோர் உலகம் படைப்போம். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: ஈரோடு பகுதியிலிருந்து பிரபாகரன் பிரியதர்ஷன் அவர்கள் தங்களுடைய அழகான ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்தி இருந்தாரு. நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில யாரெல்லாம் பேச போறாங்க, என்னென்ன கருத்தை வெளிப்படுத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க மட்டும் கிடையாது, நானும் அவளா இருக்கேன். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஈட்டி திரைப்படத்திலிருந்து ஒரு துளி மழையினில் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போறோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசைக்கு சித்தார்த் மகாதேவன் அவர்கள் பாடிய பாடல் நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல், ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3ல. நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மழலை செல்வங்கள் தான். புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பை சொன்ன உடனே பெரியவங்களான நாம் எல்லாருமே நமக்கு என்ன மாதிரியான உலகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. பொதுவாகவே குழந்தைகளுக்கு கற்பனை சக்தி அப்படின்றது நம்ம எல்லாரையும் விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி நம்ம ஒரு உலகத்தை கற்பனை பண்ணோம்னா நம்மளுடைய உலகத்தையே மிஞ்சிற அளவுக்கு குழந்தைகளுடைய கற்பனை உலகம் அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில மழலை செல்வங்கள் அவங்க உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த புதியதோர் உலகம் குறித்து பேச காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் மழலை செல்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சனூர் பகுதியிலிருந்து சாருமதி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அவருடைய பேச்சை கேட்கலாம் வாங்க.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
3: இதாய் ஒரு உலகம் படைப்போம், புது கனவுகள் அதில் விதைப்போம். சாதி இல்லை, மதம் இல்லை, அங்கு கண்ணீருக்கு இடம் இல்லை. அன்பு மட்டும் மொழியாக, ஆசை மட்டும் வழியாக, ஒன்றாக கை கோர்த்து நடப்போம். விழுந்தவனை தூக்கி விட்டு வாழ வைத்து பார்ப்போம். பிரபஞ்சம் நமக்கு துணை இருக்கும், நிலா நட்சத்திரம் வழிகாட்டது. நம் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை, புது உலகம் படைப்போம். கவலையை தூக்கி எறி, பயத்தை கொளுத்தி போடு, நம்பிக்கை நெஞ்சில் ஏத்து. நீ தேடும் வெளிச்சம் வெளியில் இல்லை, உனக்குள் தான் இருக்கு. நான் வலிமையானவன், நான் திறமை, பிரபஞ்சம் என்னோடு இருக்கும். இன்று நம்முடைய நாள். நன்றி.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: மழலை மொழி ததும்ப ததும்ப அவங்க உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த புதியதோர் உலகம் குறித்த கருத்துக்களை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பிச்சனூர் பகுதியை சார்ந்த சாருமதி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
4: ஒற்றை நிமிடம் வெற்றி தடம், நம் குரலை இங்கு விதைப்போம், ஒரு வரலாறு படைப்போம்.
1: நிகழ்ச்சியில அடுத்தபடியா பேச காத்துட்டு இருக்கக்கூடிய மழலை செல்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா அவர் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த புதிய உலகத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்து காத்துட்டு இருக்காரு. கேட்கலாம் வாங்க.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
5: விவத்பாரதி வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். இங்கே அன்பு மட்டுமே இருக்க வேண்டும். யாருடைய மனதிலும் வெறுப்பு இருக்கக்கூடாது. அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் குணம் இருக்க வேண்டும். வறுமையே பசி இல்லாத அனைவரும் சமமாக கருதப்படும் ஒரு உலகமே கனவு உலகம். சுத்தமான காற்றையும் நீரையும் அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த புதிய உலகத்தை உருவாக்குவதே நம் ஒவ்வொருவரின் கடமை. புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: தஞ்சாவூரை சார்ந்த கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்தாம இருந்தா நல்லா இருக்குமா? நேருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்தபடியா ஒரு பாடல் உங்களுக்காக சே காத்துட்டு இருக்கு. பேட்டை திரைப்படத்துல இருந்து எத்தனை சந்தோஷம் குட்டுது தினமும் மேல அப்படின்ற பாடல் கேட்டு மகிழ போறோம். அனிருத் அவர்களுடைய இசையில உங்களுக்காக சே காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ்

0: பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: पोकर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: है. ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
4: விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் தங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மழலை செல்வங்கள் பேசுறது கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும். பெரியவங்க பேசுறதுக்கு இணையா மழலை செல்வங்கள் நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியை இன்னும் அழகாக்கிறதுக்காக அடுத்த ஒரு மழலை செல்வம் நம்ம கிட்ட அந்த ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதர்ஷினி அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
5: புதியதோர் உலகம் செய்வோம் என்ற எண்ணம் வெறும் கனவு அல்ல, அது நம் பொறுப்பும் கூட. அன்பு, சமத்துவம், மனிதநேயம் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும். சாதி, மதம், மொழி, ஏழை, பணக்காரர் என்ற வேறுபாடுகளை தாண்டி அனைவரையும் மனிதர்களாக மதிக்க வேண்டும். இன்றைய உலகில் தொழில்நுட்பம் வேகமாக வளர்கிறது, ஆனால் மனித நேயமும் அதே வேகத்தில் வளர வேண்டும். நாம் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் புதிதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம்.
6: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: இந்த அமுதுமொழி, அமுதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த சின்ன குழந்தைகள்லாம் பேச கேட்கும் பொழுது அந்த அமுதுமொழி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்லலாம்.
6: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியில இன்னும் சில மழலை செல்வங்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த மழலை பேச்சாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொளத்தூர் சென்னையில இருந்து வி ஆர் ரிஷி அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அதை கேட்கலாம் வாங்க.
6: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
7: அனைவருக்கும் என் இனிய வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம் என்று தலைப்பில் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதிய உலகம் என்பது புதிய கட்டிடங்களையும் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்குவது மட்டுமல்ல, நல்ல எண்ணங்களும் அன்பும் சமத்துவமும் நிறைந்த உலகத்தை உருவாக்குவதாகும். சாதி, மதம், மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பெண்களை மதிப்போம், ஏழைகளுக்கு உதவுவோம், இயற்கையை பாதுகாப்போம். மாற்றம் என்பது நம்மிடம் இருந்தே தொடங்க வேண்டும். நம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நல்ல உலகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
6: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: மழலை செல்வத்தின் அந்த ஒரு நிமிட பேச்சு திறனுக்காக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்றத பொறுமையா கேட்கலாம்.
8: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை
4: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற கருத்திற்கு தன்னுடைய அழகான மழலை குரல் மூலமா ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த மழலை பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை பிராட்வே பகுதியிலிருந்து நூருல் ஹாஃபிலா அவர்கள் தான் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அதை கேட்கலாம் வாங்க.
6: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
9: புதிய சிந்தனையுடன் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது புதிய கட்டிடங்களும் புதிய தொழில்நுட்பங்களும் தான். ஆனால் நான் நினைக்கும் புதிய உலகம் சற்று வித்தியாசமானது. அது பணத்தால் உயர்ந்த உலகம் அல்ல, பண்பால் உயர்ந்த உலகம். அங்க மனிதர்களின் மதிப்பு அவர்களின் பணத்தால் தீர்மானிக்கப்படாது. குழந்தைகள் சுமையின்றி கல்வி கற்பார்கள், முதியவர்கள் தனிமையின்றி வாழ்வார்கள். திறமைக்கு வாய்ப்பும் உழைப்புக்கு மரியாதையும் கிடைக்கும். பெண்கள் அச்சமின்றி நடமாடுவார்கள். இயற்கையை அழித்து வளர்ச்சி காணாமல் இயற்கையோடு இணைந்து முன்னேறுவோம். உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நாம் நம் உள்ளத்தை மாற்ற வேண்டும். வாருங்கள், அன்பும் அறிவும் சமத்துவமும் நிறைந்த புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம்.

பேச்சாற்றல். நூருல் ஹாஃபிலா அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு திறன் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தது. மழலை மொழி ததும்ப ததும்ப அவர்களுடைய பேச்சு கேட்க சுவாரஸ்யமா இருந்தது. நிகழ்ச்சியில் அடுத்தபடியா ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதை கேட்கலாம் வாங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பர தர நிகழ்ச்சி

கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எரிஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வெள்ளிக்கிழமை 8:00 இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரி யாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு திறனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்புல ஒவ்வொரு நேயரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்றத நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த மாற்றத்தை உருவாக்குவது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா அந்த கடினமான மாற்றத்தை உருவாக்குறதுக்குண்டான அடிப்படையா எது இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான். நம்ம எண்ணங்களை எந்த அளவுக்கு செழுமையாவும் தூய்மையாவும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு புதிய மாற்றங்களை நம்மளால உருவாக்க முடியும். அந்த மாற்றங்கள் தான் புதியதா ஒரு உலகத்தை செய்ய முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நேயர்கள் புதியதொரு உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே என்னவெல்லாம் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிச்சநல்லூரிலிருந்து செந்தில்குமார் அவர்கள் தன்னுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, நம் அனைவரின் கனவு. சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் சமமாக வாழும் உலகத்தை உருவாக்க வேண்டும். கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலமும் கிடைக்க வேண்டும். இயற்கை பாதுகாப்பு, சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றம் வேண்டும் என்று நினைப்பது மட்டும் போதாது, அந்த மாற்றத்தையே நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். நாம் நல்ல மனிதர்களாக மாறுவோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஒன்றுபட்டு புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: செந்தில்குமார் அவர்களுடைய அழகான பேச்சை கேட்டோம், கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: உடனே கூட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் பல கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை தியாகராயர் நகரிலிருந்து ரமா ரவி அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சு திறனை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அந்த பேச்சை கேட்கலாம், வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு, புதியதோர் உலகம் செய்வோம். அனைவருக்கும் முறையான கல்வி கிடைக்க இது வறுமையை ஒழிக்க வேண்டும். மனித சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, வறுமை, போர் மற்றும் அறியாமை ஆகியவற்றை நீக்கிவிட்டு புதியதோர் உலகம் அமைய வேண்டும். பெண்களுக்கு சமுதாயத்தில் உரிய இடம் அளிக்க வேண்டும். மாசு இல்லாத பூமி இருக்க வேண்டும். நிறைய மரங்கள் நட்டு பூமி செழிப்பாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அமைந்து வளமாக வாழ வேண்டும். அமைதியான பூமியாக இருக்க வேண்டும். மழை நன்றாக பொழிந்து பூமி வளமாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும். அனைவரும் நலமாக வாழ எப்பொழுதும் பாடுபட வேண்டும். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரமா ரவி அவர்கள் தங்களுடைய அழகான கருத்துக்களை ஒரு நிமிட பேச்சில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பு கொடுத்திருந்தோம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயராக பேச காத்துட்டு இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து கமலா வரதன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அவருடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம், வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: சான்றோர் பெருமக்களுக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்னும் நான் புதியதோர் உலகம் செய்யும் இந்த தலைப்பில் உங்களோடு சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட பொருளும் உலகத்தை வேரோடு தாய்ப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வழங்கினான். அவன் கனவு கண்ட புதிய உலகம் என்பது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் உருவாகுவது மட்டுமல்ல, மனித நேசத்தாலும் சமத்துவத்தாலும் கண்டிக்கப்படுவேன். ஜாதி மத வர்க்க பேதங்களும் போர்களும் சுரண்டலும் அற்ற ஒரு சமூகமே நாம் படைக்க வேண்டிய புதிய உலகம். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வியும் நல்வாழ்வும் மனித உரிமைகள் சமமாக கிடைக்க வேண்டும். இயற்கை வளங்களை சுரண்டாமல் அனைத்து உயிர்களையும் நேசித்து வாழும் உரிய பண்பு அங்கு நிலை பெறுகிறது. நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: காஞ்சிபுரத்திலிருந்து கமலா வரதன் அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலயமா புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே ரொம்ப அழகா தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக யார் பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு அழகான பாடல் உங்களுக்காக இசையை காத்துட்டு இருக்கு. அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வெற்றி நிச்சயம் அப்படின்ற பாட்டு தான். தேவாவர்களுடைய இசைக்கு எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய அழகான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கு புதுசா ஒரு உலகத்தை உருவாக்குறது பத்தின சிந்தனைகள் வரும். ஆனா இன்னும் பலருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்ம இன்னும் சீரும் சிறப்புமா பாதுகாத்தோம்னா அதுவே ஒரு புதிய உலகமா மாறும் இல்லையா அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை காப்பாத்துறதன் மூலமா, இயற்கையை நேசிச்சு பசுமையான உலகத்தை இன்னும் செழுமைப்படுத்துறதன் மூலமா, இந்த அழகான சிந்தனைகளை மற்றவங்களுக்கு பரப்புறதன் மூலமா ஏற்கனவே இருக்கக்கூடிய உலக இன்னும் புதுமையான உலகமா நம்ம மாத்தலாம் அப்படின்றது அந்த புதியது ஒரு உலகம் செய்வோம் அப்படின்ற அந்த தலைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பல கருத்துக்களை தெரிவிக்க நம்மளுடைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சனூரில் இருந்து சிவகுமார் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய கருத்துக்களை கேட்கலாம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். புதியதோர் உலகம் படைப்போம். மாதா, பிதா, குரு, தெய்வம், இதில் குருவின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. குரு இல்லாமல் எந்த ஒரு செயலும் சிறப்பானதாக அடைவதில்லை. இதற்கு உதாரணம் மகாபாரதத்தில் கர்ணன் பாத்திரமே. இந்த உலகம் நிறைய பேர் பழையது என்கிறார்கள். இருந்தாலும் இந்த உலகமானது ஒவ்வொரு வினாடியும் புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய வளர்ச்சிகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இதற்கு உதாரணமாக மின்சார வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், ஏவுகணைகள் என்று இன்னும் பலவிதமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலும் உள்ளங்கையில் உலகமும் உலகத்தின் செயல்பாடுகளும் சிறப்பானதாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வளர்ச்சிகள் இருந்தாலும் இதன் மூலம் ஏற்படும் மாசுகளும் கழிவுகளும் மனிதனுக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கிறது. தீங்கில்லாமல் செயல்படுவோம், புதிய உலகம் படைப்போம். நன்றி.
2: ஒரு நிமிட பேச்சாற்ற
0: சிவகுமார் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலமா பல கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாரு. நேயர் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம். புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே அடுத்த நேயர் யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னியம்மன் மேடு பகுதியிலிருந்து வண்ணை கணேசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம் என்பது மகாகவி பாரதியின் கனவு. அது என்ன புதிய உலகம்? அந்த உலகில் சண்டை இருக்காது, சமாதானம் இருக்கும், பசி இருக்காது, எல்லோருக்கும் உணவு இருக்கும், பொய் இருக்காது, உண்மை மட்டுமே இருக்கும், ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இருக்காது, அறிவியல் வளர்ச்சி எல்லோருக்கும் பயன்பட வேண்டும், பணம் ஒரு சிலிடம் மட்டும் இருக்கக்கூடாது, காற்று, நீர், மரம் போன்ற இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், இந்த புதிய உலகத்தை நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும். வாருங்கள், நாம் அனைவரும் கைகோர்த்து புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி.
0: வண்ணை கணேசன் அவர்களுடைய கருத்துக்கள் உண்மையிலே ரொம்ப அழகாகவும் செழுமையாகவும் இருந்தது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுமே பாயிரம்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தொடர்ச்சியா நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே அடுத்து எந்த நேயர் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருந்து ரத்தின பச்சையப்பன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. நேயர் அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: வணக்கம் நேர்களே. புதியதோர் உலகம் செய்வோம் என்னும் சிறப்பு மிக்க ஏழ்மிகு நமது நாட்டில் இன்றுள்ள நிலைமை எண்ணில் இதயமும் நோவுதையா. சாதி மத சழக்கே வேண்டாம், சமூக நீதி சமத்துவம் வேண்டும், அன்பும் அமைதியும் வேண்டும், தமிழகம் தழைக்க வேண்டும், தாய்மொழி தமிழை காக்க புதியுகம் படைப்போம். பாரு, நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: தொடர்ச்சியா நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொரு முத்து அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஒவ்வொரு முத்தையும் ஒன்னா அழகா கோக்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி ஒரு அழகான முத்தாரமா மாறுறத நம்மளால பார்க்க முடியுது. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில நம்மளுடைய நேயர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்க

இல்லையா. ஆதவன் திரைப்படத்திலிருந்து டமக்கு டமக்கு டம் டம்மா அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத பென்னிடயாள் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழ நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பெரும்பாலான நேயர்கள் ரொம்ப அழகான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வன்முறையை தவிர்க்கணும், அன்பையும் அமைதியும் எல்லா இடத்துலயுமே விதைக்கிறதன் மூலயமா ஏற்கனவே அமைதியா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இன்னும் அமைதிப்படுத்தலாம், அப்படி அமைதிப்படுத்தக்கூடிய உலகம் தான் நம்ம செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய புதியதோர் உலகம் அப்படின்னு ரொம்ப அழகா தொடர்ச்சியா நம்மளுடைய நேயர்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில
1: வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் பேசுகின்றேன். கல்வியால் அறிவு பசி போக்குவோம், மூட நம்பிக்கைகளை முடக்குவோம், பகுத்தறிவை வளர்ப்போம், பண்பாட்டை பக்குவப்படுத்துவோம், இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் காலூன்ற வைப்போம், விஞ்ஞானத்தை வீறு கொண்டு எழச் செய்வோம், நல்லொழுக்கத்தை நயம்பட விதைப்போம், அறியாமை எனும் இருளை போக்குவோம், நேர்பட பேசுவோம், உண்மையை உரக்கச் சொல்வோம், நம் பாரத நாட்டை விரைவில் வல்லரசாக்க புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி.
0: உடையார்பாளையத்திலிருந்து அஜீம் அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்தி இருந்தாரு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நேர் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள்
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டுருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பின் கீழே நேயர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தும் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் செய்ய நினைக்கக்கூடிய அந்த புதிய உலகம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு விதமாக இருக்குது.

0: எல்லா உலகங்களும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில புதகரம் பகுதியிலிருந்து நடராஜன் சுப்பையா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலமா புதியதொரு உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே கருத்துக்களை வெளிப்படுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: விதித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த நெஞ்சார்ந்த அன்பு வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம். ஜாதி மதம் இனம் பாகுபாடு இல்லாத உலகத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்குவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றார்கள். நாட்டில் உள்ள இயற்கை வளங்களையும் நம்மை சார்ந்து இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் நாம் அனைவரும் காப்போம். நம்முடைய உயிர் மூச்சான விவசாயத்தை நாம் அனைவரும் காப்போம். ஏழை பணக்காரன் என்னும் பாகுபாடற்ற உலகமாக நம்முடைய பாரதத்தை நாம் அனைவரும் மாற்றுவோம். பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான நாடாக நாம் இந்தியாவை மாற்றுவோம். கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒரே நாடு நம் இந்திய பாரத நாடு. அப்படிப்பட்ட நம் நாட்டை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து அரும்பாடுபடுவோம். நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: புதகரம் பகுதியிலிருந்து நடராஜன் சுப்பையா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாரு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நேர் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒற்றை நிமிடம் வெற்றி தடம் நம் குரலை இங்கு விதைப்போம். ஒரு வரலாறு படைப்போம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு திறனை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் எடப்பாடியிலிருந்து சந்தியா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அதை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே மாற்றம் நம்ம சுற்றி இருக்கிற உலகத்திலேயே நடந்தா நம்ம வாழ்க்கை இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். இல்ல, எல்லாரும் அன்பா பேசுற ஒரு உலகம், பெண்கள் எந்த பயமும் இல்லாம நடமாற ஒரு உலகம், ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட கனவை தைரியமா தொடங்குற ஒரு உலகம், நினைச்சு பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆனா இப்படி ஒரு உலகத்தை உருவாக்குறது யாரோ ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் தான் இருக்கு. நம்ம பேசுற ஒரு அன்பான வார்த்தை ஒருத்தரோட மனசுக்கு ஆறுதலா இருக்கலாம். நம்ம செய்யற ஒரு சின்ன உதவி இன்னொருத்தர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அதனால உலகம் மாறணும்னு காத்திருக்க வேண்டாம், அந்த மாற்றத்தை நம்மிடம் இருந்தே தொடங்குவோம். அன்பையும் மனிதநேயத்தையும் விதைத்து நம்பிக்கையோட கைகோத்து புதியதோர் உலகம் செய்வோம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: எடப்பாடியிலிருந்து சந்தியா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்தபடியா உங்களுக்காக ஒரு பாடல் இசையை காத்துட்டு இருக்கு. மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற முன் செல்லடா முன்னே செல்லடா அப்படின்ற பாடல் தான். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசைக்கு மதன் கார்கே அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: படைப்போம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் தங்களுடைய அழகான ஒரு நிமிட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க. கேட்கவே சுவாரஸ்யமா இருந்தது. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பு உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அது ஒரு விதமான தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். நாம இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற அந்த சிந்தனையின் மூலயமா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான தெளிவான அழகான தெளிவான சிந்தனைகளை அது வெளிப்படுத்தும். இன்னைக்கு புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற தலைப்பின் மூலமா நாம என்னென்னலாம் உலகத்தை உருவாக்க காத்துக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான உலகத்தை உருவாக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு வெளிப்படுத்தின எல்லா நேயர்களுடைய கருத்துக்களும் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஒவ்வொரு நேயர்களுக்கும் தனித்தனியே வாழ்த்துக்களை சொல்வது ரொம்ப சிரமம். அதனால நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா நேயருக்கும் உன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த வாரத்திற்குண்டான தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க நீங்க மட்டும் கிடையாது, அதை சொல்றதுக்கு நானும் ஆவலோட காத்துட்டு இருக்கேன். நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த வாரத்திற்கான அதாவது அக்டோபர் 21 ஒளிபரப்பாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி. நான் மறுபடியும் சொல்றேன், இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி. சோ இந்த தலைப்புக்கு ஏத்தபடி உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி வழக்கம் போல 9444001023 அப்படின்ற அந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலமா உங்களுடைய ஒரு நிமிட பேச்சுகளை உங்களுடைய ஊர் மற்றும் பெயரோட பதிவு பண்ணி அனுப்ப மறந்துடாதீங்க. புதன்கிழமை தொடங்கி அதாவது இன்னைக்கு தொடங்கி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான அக்டோபர் 18 உங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவு எங்களை வந்து சேரும்படி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ஒரு நிமிட பேச்சாற்றல். இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய நேயர்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் அவங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.

0: நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: என்றும் இனியவை
0: முறை உடுமலை நாராயண கவி அவங்க எழுதின பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சோம் இல்லையா. இன்னைக்கு கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிற மரபிசையில மெல்லிசையை கலந்து காலப்போக்குக்கு ஏற்ற மாதிரி இன்னிசையை வழங்கின இசையமைப்பாளருடைய பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். யாரு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே சிறந்த இசையமைப்பாளர்னு 2 முறை ஜனாதிபதி பரிசு பெற்றவர். இசை சக்கரவர்த்தி, ஸ்வர பிரம்மம்னு பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். திரை இசையில கர்நாடக சங்கீதத்தின் உச்ச படைப்பாக கருதப்படுற சங்கராபரணம் 2வது முறையா இவருக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்த படம். தெலுங்கு மொழி அறியாத இவர் இசைக்கு மொழி என்றைக்குமே தடை இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சார். கர்நாடக சங்கீதம் தெரியாதவங்களுக்கு கூட சங்கராபரண பாடல்களை ரசித்து அந்த இன்னிசையில் மெய்மறக்க வச்சார். பட்டி தொட்டியெல்லாம் பாமரரையும் பரவசப்படுத்தின அந்த பாடலை இப்போ கேட்கலாமா?

சங்கராபரணம் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். பாடலை இயற்றியவர் வெட்டூரி சுந்தர ராமமூர்த்தி, பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். ஆமாம் நேர்களே, இன்னைக்கு கே வி மகாதேவன் அவங்க இசையமைச்ச பாடல்களை தான் என்றும் இனியவை நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். இரண்டாவது முறையா தேசிய விருது பெற்ற படம் தான் சங்கராபரணம் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா. அப்போ முதல் முறை அவர் எந்த படத்துக்காக வந்து தேசிய விருது வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1967 வெளிவந்த கந்தன் கருணை அப்படின்ற திரைப்படத்துக்கு தான். இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அதுவரைக்கும் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி விருதுகளில் சிறந்த இசைக்கான விருது வழங்கப்படலை. முதல் முறையா 1967 தான் இசைக்கான தேசிய விருது அறிமுகப்படுத்தினாங்க. அதுல முதன் முதலா சிறந்த இசைக்கான தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் அப்படின்ற கௌரவம் கே வி மகாதேவன் அவங்களுக்கு கிடைச்சது. சரி, நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம். இது திருவிளையாடல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு

ప్రభుత్వం తిరిగిరదు కదా గరిజం పరిగెడతా పరని పరిగెడతాయి.

0: எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசும் திறன் படைத்தவரா நீங்கள்? ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த தயாரா? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். வரும் அக்டோபர் 21 ஒளிபரப்பாக காத்திருக்கும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு, இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி. இப்போதே உங்கள் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்யுங்கள். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதியுங்கள். எந்த தலைப்பு?
1: நிலையத்தில் நேரம் 11:15:25. காலத்தால் அழியாத காவிய பாடல்களை தான் கேட்டு ரசித்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில்

கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பாடல்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அடுத்த கிருஷ்ணர் கோயில் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் தான் இவர் பிறந்தார். இவரோட தாத்தா ராம பாகவதராக இருந்தாராம். திருவனந்தபுரம் அரசரோட ஆஸ்தான வித்வானாக இருந்தாராம். இவங்க அப்பா வந்து வெங்கடாச்சல பாகவதர், கோட்டு வாத்தியம் இசைக்கிறதுல வல்லவராம். சின்ன வயசுலேயே இசையில் நாட்டம் இருந்ததுனால பள்ளி படிப்பை தொடரல. ஸோ சிறுவர்களை கொண்டு நடந்த ஸ்ரீ பால கந்தர்வ கான சபாவில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். அங்கே அவருக்கு ஸ்திரீ பாட் வேஷம் கிடைச்சது, அதாவது பெண் வேடம். ஆனாலும் ஆர்வத்தோட நடிச்சாராம். 10 வருடம் நாடகங்களில் நடிகரா பாடகரா பின்பாட்டு பாடுறவரெல்லாம் வாழ்க்கை தொடர்ந்து. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த உரிமையாளர்களால் அந்த நாடக சபாவை வந்து தொடர்ந்து நடத்த முடியலை. அதனால் வேற வேலை வந்து தேட வேண்டியிருந்தது. ஸோ சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு ஹோட்டல் சர்வர் வேலையை செஞ்சுக்கிட்டே வேறு சில நாடக குழுக்கள்லையும் சின்ன சின்ன வேஷங்களில் இவர் நடித்தாராம். கதா காலட்சேபத்துக்கெல்லாம் வந்து பின்பாட்டெல்லாம் கூட பாடியிருக்காராம். கே வி மகாதேவன் அவங்க வந்து பூதபாண்டி அருணாச்சல கவிராயர்கிட்ட முறையாக இசை பயின்றாரு. முறையாக இசை பயின்ற பிறகு அங்கரி விஸ்வநாத பாகவதரோட இசைக்குழுவில் இணைஞ்சு பம்பாய், ஹைதராபாத், டில்லி, நாக்பூர்னு வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டு கச்சேரி செய்துட்டு வந்திருக்காரு. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் இசையமைச்ச பாடல் ஒன்று இப்போ கேட்டுடலாமா? இது இதய கமலம் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல். இது கண்ணதாசன் பாடல், இசை கே. வி. மகாதேவன்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கே வி மகாதேவன் அவங்களோட இசையமைப்பில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நேயர்கள் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். கே வி ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலிருந்து கே வி மகாதேவன் அவங்களுடைய இசையில் வந்த பாடல்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்தோனியராஜ் அவங்களும் வந்து கே வி மகாதேவன் அவங்கள பற்றின தகவல்களோடு தெவிட்டாத பாடல்களையும் வழங்குறதுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் அவங்களும் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து சங்கராபரணம் அப்புறம் திருவிளையாடல் பாடல்கள் பாடல்தான் இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அம்பத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்வத வர்தினி அவங்களும் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். ஒழித்த முதல் பாடலே அருமை, சங்கராபரணத்தில் ஒழித்த பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுரேஷ் அவரும் அருமை அருமை அருமைன்னு போட்டிருக்காங்க. அதாவது சங்கராபரணம் பாடல் இது வந்து நான் எதிர்பார்க்கல மேடம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் பாலக்கரையிலேருந்து சுரேஷ் போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்க பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்டு அது ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி ராமகிருஷ்ணன் கொழுமாம் குண்டாலில் இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் முனிராஜ் போரூர் பொன்ராஜ் மேடம் அவங்களும் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் என்று இனியவை சங்கீதமாம் சங்கராபரணத்தை சாத்விகமாய் சப்தமில்லாமல் சபையனில் துவங்கியமைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து, அப்புறம் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் அவங்களும் வந்து என்று இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமையை நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுந்தர்ராஜன் கலை சுந்தர பெருமாள் கோவில் கலைத்துறை ராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் தேனி சிலமலை பிச்சைமணி அப்புறம் கமலாவர்தன் இன்பா இலக்கியா பிரேம்நாத் பர்வதவர்தினி மதுரை சோஷான்முக சுந்தரம் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இவரோட திறமையையும் நாடக திரைப்பட ஆர்வத்தையும் முழுக்க உணர்ந்திருந்த நாடக ஆசிரியர் சந்தான கிருஷ்ண நாயுடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேல் பிக்சர்ஸ் ஸ்டுடியோவுக்கு இவர் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அங்கே சில வருஷம் துணை நடிகராக நடித்தாங்களாம். அங்கே தான் இசையமைப்பாளர் டி ஏ கல்யாணத்தோட நட்பு கிடைச்சிது. ஸோ கே வி மகாதேவன் அவங்களோட பாடும் திறமையும் இசையமைக்கிற திறமையும் பார்த்த டி ஏ கல்யாணம் அவங்க அவரை வந்து உதவியாளராக சேர்த்துக்கிட்டாரு. மாடர்ன் தியேட்டர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்த மனோன்மணி அப்படிங்கிற படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு டி ஏ கல்யாணம் அவங்களுக்கு கிடைச்சது. இசை உதவி மகாதேவன் அவங்களுக்கும் கிடைச்சது. அந்த படத்தில் பி யு சின்னப்பா பாடிய மோகனாங்க வதனி அப்படின்ற ஒரு பாடலுக்கு மகாதேவன் அவரே வந்து இசையமைச்சார். அதுதான் அவருடைய முதல் திரைப்பட பாடல். அந்த பாடலை கேட்ட பி யு சின்னப்பா இவரை பாராட்டியதோட படத்தை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு இவரை வந்து நிரந்தர இசையமைப்பாளராக அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அதிபர் டி ஆர் சுந்தரம் அவங்களுக்கு வந்து பரிந்துரை

பண்ணியிருக்காங்க. பியு சின்னப்பா வந்து அவ்வளவு ஈஸியாக யாரையும் வந்து பாராட்டிட மாட்டாராம், சிபாரிசு செய்யவும் மாட்டாராம். ஏன்னா அவர் வந்து உண்மையான திறமை இருக்கிறவங்களுக்கு தான் பியு சின்னப்பாவுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறனால டிஆர் சுந்தரம் அவங்களும் கே வி மகாதேவன் அவங்களுடைய அந்த திரைப்பட நிறுவனத்தில் சேர்த்துக்கிட்டாராம். அது கே வி மகாதேவன் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருந்துச்சு. அப்போ அவரோட மாத சம்பளம் 100 ரூபா. அந்த காலத்தில் அது மிகப்பெரிய தொகை. அதில் இருந்த இசையமைப்பாளராக கே வி மகாதேவன் அவங்களுடைய வாழ்வு தொடங்குச்சு. அப்போ அவருக்கு வயசு 24. டிஏ கல்யாணம் அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, எஸ்வி வெங்கட்ராமன் அவங்கக்கிட்டையும் சில காலம் உதவி இசையமைப்பாளராக பணியாற்றினாங்க. பின் இவருக்கு அப்படின்னு தனிச்சு இசையமைக்கிற வாய்ப்புகளும் வர தொடங்குச்சு. 1945 வெளியான மாடர்ன் தியேட்டர்ஸோட பர்மா ராணி இவரோட பேர் சொல்லும் படமாக அமைஞ்சுது. சரி, நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இது தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். இது பாடலை இயற்றியவர் சுரதா.

இசைக்கு தகுந்தபடி பாடல் வரிகளை எழுதணும். ஆனா கே வி மகாதேவன் அவங்க பாட்டுக்கு மெட்டு அப்படிங்கிறத கடைபிடிச்சாரு. பாடல் வரிகள் இசையமைப்புக்கு பொருந்தி வரல அப்படின்னா அந்த வரிகளை வந்து விருத்தமா வந்து பாட வச்சுடுவாராம். முதல்ல பாடல் வாங்கிடுவார், அதுக்கப்புறமா தான் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இசையமைப்பாராம். நிறைய பல அந்த பழைய படங்கள் எல்லாம் இவருடைய இந்த பாணியை வந்து நம்ம பார்க்கலாம். இதுவே வந்து பிற்காலத்துல, அதாவது என்ன பண்ணுவாங்க, அதுல அந்த வரிகள் சப்போஸ் பொருந்தி வரல அப்படின்னா அதை விருத்தமா பாட வச்சிடுவார் இல்லையா. ஸோ இதுதான் பிற்காலத்துல பாடலுடன் வசனங்கள் உரையாடல்கள்லாம் கலந்து இடம்பெறத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. சரி, இப்போது அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாமா?

0: ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் எஃப்எம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழ் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

கர்நாடக இசையோட பெருமையை திரைப்படங்கள் மூலம் எடுத்துக்காட்டியவங்களில் கே வி மகாதேவன் அவங்களும் ஒருத்தர். 1942 முதல் 1992 வரைக்கும் 50 வருஷம் திரைப்படங்களுக்கு இசையமைச்சவர். பி யு சின்னப்பா, எம் கே தியாகராஜ பாகவதர், டி ஆர் மகாலிங்கம், டி ஏ பெரிய நாயகி, டி வி ரத்னம்னு அந்த காலத்து ஜாம்பவான்களில் தொடங்கி டி எம் சவுந்தரராஜன், கண்டசாலா, பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா மட்டும் இல்லாமல் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே ஏசுதாஸ், இல்லாஸ் ஈஸ்வரின்னு 3 தலைமுறை பாடகர்களோட அவருடைய இசைப்பயணம் தொடங்கிச்சு. அதாவது அவருடைய இசைப்பயணம் தொடர்ந்தது. 1000 நிலவேவா இந்த பாடல் மூலம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்கள தமிழ் திரையுலகத்தில் அறிமுகம் செஞ்சாரு கே வி மகாதேவன் அவங்க. லூர்து மேரி ஈஸ்வரி அப்படிங்கிற எல்லார் ஈஸ்வரியா பெயர் சூட்டி முதன் முதலா பின்னணி பாடகியா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகம் செஞ்சவரும் இவர் தான். இவங்க எல்லார் ஈஸ்வரி அவங்களுடைய முதல் பாடல் வந்து நல்ல இடத்து சம்பந்தம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. அது மட்டும் இல்லை, ஜெயலலிதாவை முதன் முதல்லா சொந்த குரல்ல அம்மா என்றால் அன்பு அப்படிங்கிற பாடலை பாட வச்சவரும் கே வி மகாதேவன் அவங்க தான். சரி, அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகளையும் பார்த்துட்டு வந்துடலாம். ராஜீவ் நல்லன் அப்படிங்கிறவங்க எல்லா பாடல்களும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியிலேருந்து பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள், சங்கராபரணம் முதற்கொண்டு அமுதும் தேனும் இதற்கு மலர்கள் நனைந்தன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த பாடல்களெல்லாம் வரிசைப்படுத்தி எல்லாமே அருமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதுரா குளத்தூர் பாலு அவங்களும் வந்து இனிமையான முற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நலமா மேடம், நலமறிய ஆவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நலம்தான் சார். ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்களும் வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் பதாகையில் பேர் போடலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே சார், மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆர்ஜே ரேகா ஆனந்த் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து அவங்களோட பழமையான இசையில் ஒழித்த படிக்காத மேதை பாடல் ஒரே ஒரு ஊரிலே ஒரு ராஜா, அருமையான மென்மையான கேட்பதற்கு இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்து பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் திரை இசை திலகம் இசை மாமேதை கர்நாடக சங்கீதத்தில் கர்த்தா கே வி மகாதேவன் அவங்களோட இசையில் உருவான பாடல்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி அவங்களும் வந்து என்றும் இனியவை கேட்டால் பொண்ணும் வேண்டாம், மணியும் வேண்டாம், பொருளும் வேண்டாம் என்று சொல்லும் அளவில் பாடல்கள் நிலைவூட்டுகிறது. அதிலும் அமுதும் தேனும் எதற்கு என்று கேட்டபோதே இசையின்றி வேறு எதுவும் வேண்டாமே என்று சொல்ல

உதவும் வேண்டுமா? நன்றி தோழி அவர்களே, நிலையத்தாருக்கும் நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சோழா அவங்களும் என்றுமினியவை, அது என்றும் இனிமையாக அமைந்தது. கேவி மகாதேவன் அவங்கள பற்றின பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள உதவியது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அவங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி அப்படின்னும் சொல்லிட்டு பாடல்களும் அருமைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அவங்களும் அலிவலம் கோகுல் ரவி தீனதயாளன் பழனிவேல் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் அமீது அவங்களும் காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கும் என்றும் இவை மனதிற்கு இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷாகுல் அமீது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவித் பாரதி தமிழகம் வானொலிக்கு என்றென்றும் இனியவை நிகழ்ச்சியில் அன்பான அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை ரசிகர்களின் மனங்களை மகிழ்விக்கும் என்றென்றும் இனியவை நிகழ்ச்சி மென்மேலும் சிறந்து விளங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னும் திருவாரூர் கொடிக்கால் பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. செந்தில்

0: அப்படின்னும் திருவாரூர் கொடிக்கால் பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரம், பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், காளிதாஸ் அண்டு கிருஷ்ணராஜ், மேகலா எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: एसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் அடிமை பெண் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல். இது புலமை பித்தன் இயற்றிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

கிராமிய பாடல்களுக்கு கிராமிய இசைக்கு முக்கியத்துவம் ஏற்படுத்தி கொடுத்தவங்களில் குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்ற பெருமையும் இவருக்கு இருக்கு. சரி, இப்போ மண்ணின் மனம் வீசுற கிராமிய பாடல் ஒன்று கேட்டுடலாமா இவரோட இசையமைப்பில்?

மக்களை பெற்ற மகராசி இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்டு ரசித்தோம். டி எம் சவுந்தரராஜன் அவங்களோட குரலா இம்மருதகாசி அவருடைய இயற்றிய பாடல், கிவி மகாதேவன் இசையில். இனிமையான காதல் பாடல்கள், மெல்லிசை பாடல்கள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரபலமான குத்து பாடல்களுக்கு முன்னோடியான துள்ளல் பாடல்கள்னு விதவிதமாக தேன் சொட்டும் பாடல்களை தந்த இசை வல்லுநர் கேவி மகாதேவன் அவருடைய இசையில் வெளிவந்த ஒரு துள்ளல் இசை பாடல் ஒன்று இப்போ நம்ம கேட்கலாம். இது குமுதம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் ஜமுனா ராணி பாடியது கேவி மகாதேவனுடைய இசையில்.

திறமை பெற்றிருந்தாலும் ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாம வாழ்ந்து சரித்திரங்கள் சாதனைகள் படைத்து சென்றவர் கே வி மகாதேவன் அவங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகள்லயும் சேர்ந்து சுமார் 1500 படங்கள்ல இசையமைச்சிருக்காரு. ஆரம்ப காலம் முதல இவருடைய இறுதி காலம் வரைக்கும் இவரோட உதவியாளராக இருந்தவர் டி கே புகழேந்தி. இவர் குரு தட்சணை இந்த மாதிரி சில படங்களுக்கு தனியாகவும் இசையமைச்சிருக்காரு. ஆனாலும் அதுக்கப்புறமும் கே வி மகாதேவன் அவர்கிட்டதான் உதவியாளராக இருந்தாரு. இவர் தன்னுடைய 83rd வயசுல, அதாவது 2001 இயற்கையை எழுதினார். கர்நாடக சங்கீதத்தோட அடிநாதம் பிறழாம ராகங்களோட அடிப்படையில ஜனரஞ்சக ஈர்ப்பிலான திரை இசை மூலம் தமிழ் நெஞ்சங்கள்ல என்றென்றும் வாழும் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவங்களோட இன்னிசை இந்த தேசம் எங்கும் நிலைச்சிருக்கும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த்.

0: ரெட்ரோ நேரம்.
1: வணக்கம் நேர்களே, 12 மணி அப்படின்னாலே ரெட்ரோ நேரம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம். நவராத்திரி பண்டிகைகள் நடைபெறும் காலகட்டத்தில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 தெய்வங்களையும் சக்தி வடிவங்களையும் நாம் வணங்கி

நம்மளுடைய எல்லா துக்கங்களும் மறைந்து இன்பங்கள் இங்கும் நிலவ வேண்டும், நல்லன எல்லாம் நாம் பெற வேண்டும் என்று முழு அர்ப்பணிப்போடு நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் இந்த தேவியரை நாம் தலா 3 மாதங்களாக பிரித்து கொண்டாடுறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அவங்க எல்லாரையும் வந்து பெருமைப்படுத்துகிற விதத்தில் நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

முப்பெரும் தேவியரின் பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் ஒலித்தது அந்த பாடல். முப்பெரும் தேவியர் என்ற படத்தையும் தான் அந்த பாடல் நம்ம கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்த பாடல், வாலி எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நல்ல ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், ரொம்ப பக்திமயமான ரொம்ப மங்களகரமான காலகட்டத்தில் நம்ம இந்த பாடல்களெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னையல்லால் ஆரமக்கு பாரினிலே ஏதாயினும் வழி நீ சொல்வாய், யமதுயிரே வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே என்று போற்றி புகழ்ந்தார்கள் நம்மளுடைய ஆன்றோர்கள். அவர்கள் வழியே நாமும் வந்து தெய்வங்களை எல்லாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இந்த படத்திலிருந்து நம்ம கேட்க போகிறோம். ஆதி பராசக்தி என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் பி சுசிலாவோட குரலில் ஒலிக்கவிருக்கிறது. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

அறநெறி வாழ்க்கைக்கான தமக்கான வழியை காட்டுமாறு தேவியரையெல்லாம் நாம் வேண்டுவோம் இல்லையா? அந்த தேவியானவள் வேதங்களுக்கெல்லாம் அன்னையாக விளங்குபவள். மேலும் நாம் அவளுடன் சரணடையும் பொழுது நாம் கேட்கும் அனைத்தையும் நாம் கேட்காமலே நமக்கு தரக்கூடிய வல்லமை பெற்றவள் தேவி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் ஒரு பாடல் கேட்கலாம்.

முகிலினத்துடைய அழகும் மலையடை பிறந்த ரத்தினங்களுடைய அழகையும் ஒரு சேர பெற்றவள் அன்னை. மலையிலே பிறந்தாள், சங்கரனை மாலையிட்டாள், உலையிலே யூதி உலக கணல் வளர்ப்பால் நிலையில் உயர்த்திடுவாள், நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரமிசை வாழ்வோமே என்று பாரதி பாடி புகழ்ந்தார். நிகழ்ச்சியில நாம் கேட்ட அந்த பாடல் நம்ம வீட்டு தெய்வம் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குரல்ல ஒலிக்க கேட்டோம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் அது. நேரம் 12:17.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மி தேவியானவள் பிரகாசிக்கும் நவரத்தினங்களைப் போன்ற அழகிய மேனியை கொண்டவள். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் அன்னை அவள். அதனாலேயே பெண்ணரசி நாராயணர் தேவி புகழரசி. மின்னு நவரத்தினம் போல் மேனி அழகுடையாள் அன்னை அவள். வையமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி. தண்ணீரு பெற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே என்றனர். ஸ்ரீதேவியின் பொன் திருவடுகளை சரணடைந்து செழிப்படைவோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் நம்ம இப்போ கேட்கக்கூடிய பாடல் ஒரு அருமையான பாடல். மகாலட்சுமி என்ற படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பி சுசீலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.

0: எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசும் திறன் படைத்தவரா நீங்கள்? ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த தயாரா? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா?
1: நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
0: வரும் அக்டோபர் 21ஆம் தேதி ஒளிபரப்பாக காத்திருக்கும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு இடைவிடாத முயற்சி.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? கட்டுப்பாடு.
3: நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
4: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
3: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
3: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கமா?
4: நல்லா புரிஞ்சிருச்சு, இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
5: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு.
3: நேரம் 12:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நல்லன பலவற்றை தரும். நல்லதொரு நவராத்திரி நாட்களில் நாம் சந்தித்திருக்கோம் நேர்களே. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு பாடல்கள்லாம் கேட்டு ரொம்பவே வந்து மெய் சிலிர்த்து கொண்டிருக்கிறோம், இன்புற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பாரதி கலைமைகளுக்கு பொறுப்பான கலைகளுக்கெல்லாம் தலைமையாக விளங்கக்கூடிய பொறுப்பான தெய்வமாக சரஸ்வதி தேவி விளக்கின்றார். நல்ல பேச்சுக்காக அவள் தன் அருளை நம்மீது பொழிவாள். களங்கமற்ற முகத்தைப் போல அவள் ஞான மலையாக விளங்குகிறார். நாம் மரியாதையுடனும் பக்தியுடனும் நோக்கும் உறுதியாக அவள் விளங்குகிறாள். நான் காண்பவை யாவும் அவளே. நாம் கற்பனை செய்யும் அனைத்தையும் விட அழகு உயர்ந்தவள் அவள். அவளுடைய திருவடிகள் மலரடிகள் நாம்

மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல் கேட்டோம். சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் ஒலித்தது அந்த பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது. பாடலின் படம் கௌரி கல்யாணம். வாணி கலை தெய்வம், மாணிக்க வாக்குக்கு உதவிடுவாள். ஆணிமுத்தை போல அறிவுமுத்து மாலையினாள் அவள். காணுகின்ற காட்சி எல்லாம் அவளை. அவளுடைய மலரடி சரண் புகுந்தோம் இல்லையா, ஒலித்த அந்த அருமையான பாடல் மூலமாக. நேரம் 12:39:35. நேரில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்போம். கேட்டுவிட்டு மீண்டும் இணையலாம் நம்மளுடைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்.

அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும்

0: முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று டெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் டொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்பட உள்ளது. நவீன உற்பத்தி மையமாக துலேரா சிறப்பு

0: நட்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான துலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளதென்றால் அது மிகையல்ல.
1: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதியுதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிறைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெற விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.
1: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3 லட்சம் டன்னும் அடுத்த மாதம் 5 லட்சம் டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மேத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. 45 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்களை நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை. இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நவராத்திரி தின சிறப்பாக இந்த நாட்களை புகழும் வகையில், அந்த தேவியரை வணங்கும் வகையில் நம்ம பாடல்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்ப குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திலும் இருப்பாள். வேதத்திலும் கூட உள்ளிருந்து ஒளிர்வாள் என்றெல்லாம் கூட புகழ்வார்கள் இல்லையா சரஸ்வதி தேவியை. அப்படிப்பட்ட தேவியின் புகழ்பாடும் பாடலை தான் நம்ம செய்திக்கு முன்னாடி கேட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். பொன்மேகலை என்ற படத்திலிருந்து கல்பனா பிரசன்னா பாடியுள்ள பாடல், முத்துலிங்கம் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: சிந்து பைரவி என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். நம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக KJ யேசுதாஸ் குரலில் வைரமுத்து எழுதியிருந்த பாடல் இளையராஜா இசையில் ஒலித்தது. அனைத்திலும் நிறைந்திருப்பது பரம்பொருள் என்றும் அசைவுடைய செயல் சக்தி என்றும் கூறப்படுகிறது. நவராத்திரி என்ற பெயரில் சக்தி வழிபாடு விழாவாக கொண்டாடப்படுகிற காலகட்டத்தில் நம் எல்லாரும் சந்தித்து இனிய பாடல்களை கேட்டோம் அல்லவா நேர்களே. ஜீவராசிகள் துன்பமின்றி நலமோடு வாழ, பழமையோடு புதுமை கலந்து பரிணமிக்க வழிகாட்டும் தேவியரை பணிந்தோம். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 1 மணி, நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். பாடல் உங்கள் சாய்ஸ்.

பாடல்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் அவங்களோட விருப்ப பாடல்களை தொலைபேசி வழியே அழைத்து நம்மக்கிட்ட கேட்டு பெறுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் தான் நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நேயர்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் சிறையில் புத்த சின்னமலர் என்ற படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல்.

0: பாடல்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய முதல் நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி மேம், நீங்க புது நேயர் மேம்.
0: சிவகாமி அப்படின்னு உங்க அழைச்சிருக்கீங்க தர்மபுரி மாவட்டத்தில இருந்து. உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
1: படம் ஒத்தடிப்பாத படம் பாட்டு செப்பு கூட தூக்கி போற தெரியலாம, அது கொடுத்துருங்க.
0: அந்த பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா நிகழ்ச்சியில?
1: இன்னைக்குதான்
0: நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்க இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட அந்த குரலை கேட்கும் போது. எங்களுக்குமே
1: எங்களுக்கு உங்க குரலை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேம். 6 மாசமா ட்ரை பண்ண கிடைக்கிறது மேம்.
0: பாருங்க.

0: ஆனாலும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு இன்னைக்கு, உங்களோட முயற்சிக்கு ஒரு பாராட்டு இல்லையா? சரி, ஓகே, நன்றி, கேட்கலாம் அந்த பாடலை.
1: நன்றி மேம்.
0: 6 மாசமா அவங்க வந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு. அவங்க நம்மளுடைய புது லிசனர் அப்படின்ற ஒரு பெருமையும் பெற்றிருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் அங்கிருந்து சிவகாமி அவங்க விரும்பி கேட்ட பாட்டு தான் நம்ம இப்ப கேட்டு ரசிக்க போறோம். ஒத்தையடி பாதையிலே என்ற படத்திலேருந்து தான் பாடல் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராமோட குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல். சங்கர் கணேஷ் இசையில நம்ம கேட்கலாம் அந்த பாடலை. ஏ எஸ் பிரகாசம் எழுதிய பாடல் இது. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: அற்புத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
1: வி சுகுமார், மாதம்பதி.
0: இது எங்க சார் இருக்கு? நீங்க சொல்ற இந்த இடம் எந்த மாவட்டம்?
1: பாச்சம்பள்ளி வட்டங்க.
0: சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி கிட்டக்க அந்த மாதிரி வச்சுக்கலாங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து பைரவி கட்டப்புள்ள குட்டப்புள்ள, இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிங்க சார், இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நேர் சுகுமார், இவர் விரும்பி கேட்ட பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்

0: எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசும் திறன் படைத்தவரா நீங்கள்? ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த தயாரா? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா?
1: நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
0: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். வரும் அக்டோபர் 21ஆம் தேதி ஒளிபரப்பாக காத்திருக்கும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி. இப்போதே உங்கள் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்யுங்கள். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதியுங்கள்.

நிகழ்ச்சியில் முன்னதாக பங்கேற்ற நேயர் சுகுமார் அவரோட விருப்பத்தில் நாம் கேட்கலாம் பைரவி என்ற படத்திலிருந்து ஒரு பாடலை. டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல் இது. கண்ணதாசன் எழுதிய பாடல், இளையராஜா இசையில் இதோ நமக்காக ஒலிக்கிறது.

0: 11:19:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பாடல்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
1: நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் கத்திரிப்பள்ளத்துல இருந்து பாக்கியராஜ் பேரேன் மேடம்.
0: சரிங்க சார், விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு ஆட்டுக்கார ஆரம்பில் படத்துல இருந்து பருத்தி எடுக்க அந்த பாட்டு மேடம்.
0: என்ன திடீர்னு இந்த பாட்டு?
1: எங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு.
0: ஓ, உங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா? ஆ, சரி சரி, அதனால இது கேட்கணும் அப்படின்னா.
1: அம்மா அம்மதியா அம்மதியா உட்காந்து பாட்டு கேட்கலான்ட்டுதான். அவங்க எப்ப தான் கேள்வி காலையில இருந்து.
0: ஓ, சரிங்க சார். உங்களோட நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பாடல்கள்லாம் நல்லா ரசிச்சீங்க,
1: அருமையா போட்டுட்டீங்க மேடம்.
0: சரிங்க சார், இப்போ ஒரு பாடல் ஒழிச்சதே, அதுக்கும் இந்த பாட்டுக்கும் ஏதாவது நீங்க அப்படி சடனா உங்களுக்கு தோணுச்சா?
1: நான் இப்ப ஆம்பிள் கேட்கறேன் மேடம், இது கரண்ட் கரண்ட் போயிட்டு.
0: ஓ, அப்படியா? சரிங்க சார், ஓகே. நீங்க சொன்ன பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அதாவது முந்தின பாடல் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால ஒரு வேளை அவருக்கு அப்படி தோணுச்சோ, ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு ஒரு பாடல் தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஐடியா எதா இருக்குமான்னு கேட்டேன். பரவாயில்ல, அங்கே நல்ல ஒரு மழை சாரல் பெஞ்சிட்டு இருக்கு, அதோட இன்பத்தில் அவர் இந்த பாடலும் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிருக்காரு. நாம இப்போ கேட்கக்கூடிய இந்த பாடல் ஆட்டுக்கார அலமேல் என்ற படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் ஒலிக்கப் போகிறது. சங்கர் கணேஷோட இசையில் மாறா எழுதின பாடல் இது.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
1: நாகை மாவட்டம் சாக்கை கிராமத்துல இருந்து சிவபாலன்.
0: சிவபாலன், நீங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துல இருந்து?
1: காதல் ஓவியம் படத்துல இருந்து நாதம் என் ஜீவனே அந்த பாடல் மேடம்.
0: அந்த பாடல் தான் நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க இல்லீங்களா? சரிங்க சார், அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். ஏதாவது காரணம் இருக்கா அந்த பாடல் கேட்கறதுக்கு?
1: இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜானகிமா பாடின பாடல்.
0: வேற எதுவும் இல்ல?
1: இல்ல மேடம்.
0: சரிங்க, கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை. நன்றி.
1: நன்றி.
0: அதாவது பாடலோட மீனிங்காக கேட்போம், அதோட மியூசிக்காக கேட்போம், குரலுக்காகவே நான் கேட்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவரு. காதல் ஓவியம் படத்திலேருந்தான் பாடல் ஒலிக்கப் போகிறது. அந்த பாடலை தான் இவருமே விரும்பி கேட்டிருந்தாரு. நம்ம கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்டோம். எஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடல் வைரமுத்து எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா. நேரம் 1:30.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விபத் பாரதி தமிழகம். ஹலோ
4: மேடம்,
0: பேசுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க.
4: மேலகாவர் ஜஹாங்கீர் பேச மேடம்.
0: ஜஹாங்கீர் சார், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
4: மூன்று மோகம் படத்துல எத்தனையோ பொட்ட புள்ள எங்கெங்கயோ பாத்து, அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு என்ன திடீர்னு இந்த மாதிரி பாடல், ஏதாவது காரணம் இருக்கா?
4: வந்துகிட்டு இருக்க பாட்டு எல்லாம் ஏதாவது லைனிங்கா வந்துகிட்டு இருக்கு
0: மேடம். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட்டா இருக்கு அப்படின்றதுனால விரும்புறீங்க.
4: ஆமா, நல்லா இருக்கும். மலேசியாவை ஜனங்க பாட்டு குரல்னா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க.
0: சரிங்க சார், கேட்டு ரசிக்கலாம் நீங்க சொன்ன அந்த பாடலை. நன்றி.
4: ஓகே மேடம், நன்றி மேடம்.

கும்பகோணம் அங்கிருந்து ஜஹாங்கீர் என்ற நேர் விரும்பி கேட்ட பாட்டை தான் நம்ம கேட்டு ரசிக்கப் போகிறோம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் வாலி எழுதியிருந்தது. சங்கர் கணேஷோட இசையில் இந்த பாடல் ஒழிக்கப் போகிறது. இந்த பாடலின் படம் மூன்று முகம்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம், ஆணையகத்துல இருந்து மாரியப்பன் மேடம்.
0: மாரியப்பன் சார், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க சார்?
1: வண்ணக்கிளி படத்துல இருந்து வண்டி உருண்டோட அச்சாணி அந்த பாடல்.
0: வண்டி உருண்டோட அந்த பாடல் நீங்க சொல்லலையே.
1: அடிக்கிறேன்.
0: ஓகே ஓகே, சரிங்க சார், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசும் திறன் படைத்தவரா நீங்கள்? ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த தயாரா? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா?
1: நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
0: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். வரும் அக்டோபர் 21 ஒளிபரப்பாக காத்திருக்கும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு, இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி. இப்போதே உங்கள் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்யுங்கள். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதியுங்கள்.

0: நேர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 1:40.
1: சுந்தி ஹோ கமால் ஹோ கயா
2: கியா ஹோ கயா ஐசா
1: சிலிண்டர் ஆனே மே தேரி ஹோ ரஹி தி நா தேகோ ஆஜ் ஆ கயா
2: யே கமால் கைசே ஹோ கயா
1: மேனே www.pgportal.gov.in பர் ஜாகர் அப்னி கம்ப்ளைன்ட் கோ போல் கர் தர்ஜ் கியா ஆர் தேகோ துரந்த் ஆக்ஷன் ஹுவா
2: யே தோ பஹுத் படியா போர்ட்டல் ஹே
1: 22 பாரதிய பாஷாவோ மே ஆப் அப்னி ஷிகாயத் தர்ஜ் கராயே அப்னி சமஸ்யா கா சமாதான் ஆர் பிராத்மிகதா கா அனுபவ் பாயே ஜெய்சே ஹம்னே பாயா சாரி ஷிகாயதோ கா சமாதான் சிபி கிராம்ஸ் கி சமாதான் தீதி
3: லடக்கா லடக்கி ஹே பராபர் தோ பூச்சனா க்யூன் பூச்சனா க்யூன்
4: PCPNDT கானூன் கே விபின் பிராவ்தானோ கே தஹத் லிங்க ஜாஞ்ச் கர்னே ஆர் கர்வானே வாலோ கோ 3-5 சால் தக் கி கைத் ஆர் ஜுர்மானே கி சஜா ஹே. ஸ்வாஸ்த்ய ஏவம் பரிவார் கல்யாண் மந்த்ராலய பாரத் சர்க்கார் த்வாரா ஜன் ஹித் மே ஜாரி.
0: பாடல்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம் இல்லையா. நேயர்கள்லாம் வந்து 2952-0853-2838-3871 இந்த மாதிரி எண்களுக்கெல்லாம் அழைச்சு அவங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் நம்மளோட நேயர் இறுதி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம்னும் போது நம்மளோட நிறைவு நேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குற்றாலம் அருகே இருக்கக்கூடிய ஆணைக்குளம் என்ற இடத்துலேருந்து மாரியப்பன் என்ற நேயர் அழைத்தார். அவருடைய விருப்ப பாடல் வண்ணக்கிளி படத்திலேருந்து அடிக்கிற கைதான் நினைக்கும் என்ற பாடலை விழுப்பிக்கிட்டிருக்காங்க. திருச்சி லோகநாதன் பி சுசிலா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் ஏ மருதுகாசி எழுதியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நேரம் 1:44 என்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த பிரிஹத்தர் பாரத் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார். மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உரிய வாய்ப்புகளை வழங்கி கடைகோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சிமுறை குறித்த மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரைக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள பிரதமர், சுகாதாரம், எரிவாயு இணைப்புகள் தொடங்கி ஆரோக்கியம் மற்றும் நிதி உதவிகளை அரசு முன்னெடுத்துச் செல்வதை சுட்டிக்காட்டினார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை உருவாக்கும் அரசின் இலக்கிற்கு இந்த அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நலத்தை நோக்கமாக கொண்டு ஆட்சி முறையிலிருந்து ஆளுமைக்கான ஆட்சி முறைக்கு இந்தியா முன்னேறி வருவதாக அக்கட்டுரையில் அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்ததோடு, தேச கட்டமைப்பில் அனைத்து குடிமக்களும் பயன்பெறும் வகையிலான ஆளுமையை பெறுவதே உண்மையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் உரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்திய பாதுகாப்பு புதுமையான சிந்தனைகள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் பசிபிக் தொலை

0: நோக்கு கொள்கைக்கு ஆசியானின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்றார். தென்கிழக்கு ஆசியாவுடன் கொண்டுள்ள நட்புறவு மூலம் இந்தியாவின் கிழக்குசார் கொள்கை அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைந்து இதற்கு உட்பட்ட கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தி அவசர நிலைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவும் ஆசியானும் இணைந்து ஆராய்ச்சியை மேம்படுத்த வலியுறுத்திய அவர், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் முன்னோடி திட்டங்களுடன் ட்ரோன் சார்ந்த சவால்களை களைந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேசிய கப்பல் கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் கப்பல் தொழிற்சாலைகளுக்கு பயன்பெறும் வகையில் 2 சிறப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கைகளை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அறிவித்துள்ளார். மும்பையில் 21வது கடல்சார் மேம்பாட்டு குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இதன்படி கப்பல் கட்டமைப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கை ஏற்றுமதி திட்டங்களுக்கும் வர்த்தக கடன் காப்பீட்டுக் கொள்கை உள்நாட்டு திட்டங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். வர்த்தகத்தை இலகுவாக்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து துறைமுகங்களும் வரும் மார்ச் மாதத்திற்குள் கடல்சார் ஒற்றை சாளரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு மின்னணு செயல் திட்டங்கள் முன்னெடுத்துச் செல்ல வகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்வில் ஒரே தேசம் ஒரே துறைமுகம் செயலாக்கத்திற்கான தயாரிப்பு முன்னெடுப்புகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கனடா, மெக்சிகோ, மெர்கோசர், யுரேஷியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வளர்ச்சியில் எல்லைப் பகுதிகளின் சிறப்புமிகு பங்களிப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் செலா சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2024 மார்ச் 9 நாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் எல்லை சாலை மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய கட்டமைப்பாக இந்த சுரங்கம் திகழ்கிறது. தவாங் பகுதியின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் செலா சுரங்கம் சிறப்புமிகு நவீன பொறியியல் தொழில்நுட்ப வடிவமைப்புகளுடன் 13,000 அடி உயரத்தில் கிழக்கு இமய பகுதியின் கடினமான நிலப்பரப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கம் பெரும் பனிப்பொழிவிலும் கடினமான வானிலை பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் பயணிக்கவும் ராணுவ தளவாடங்கள் தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்லவும் வழிவகை செய்வதோடு பதற்றமான எல்லைப் பகுதிகளில் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் சுகாதாரம், கல்வி, அத்தியாவசிய சேவைகள், சந்தை வாய்ப்புகளுக்கு பயனளிப்பதோடு சுற்றுலா பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் இது திகழ்கிறது. பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்குமான இணைப்பாக செலா சுரங்கம் திகழ்வதுடன் திறன்மிகு பொறியியல் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட இணைப்பு, எல்லைப் பகுதிகளை வலுப்படுத்தும் தேசத்தின் அர்ப்பணிப்பிற்கு செலா சுரங்கம் சான்றாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,108 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் சோழிங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 9 குடிநீர் ஆதாரங்களை மையமாக கொண்டு சீரான குடிநீர் வழங்க 98 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தொடங்கி 29 வரை நடைபெறும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10-12வது வகுப்பு மாணாக்கருக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், 12வது வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 8 நடைபெறும் என்றார். 10வது வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 17 தொடங்கி ஏப்ரல் 12 வரை நடைபெறும் என்றார்.
2: ஹையர் செகண்டரி கிளாஸ் 12 வந்து பிப்ரவரி 8 தொடங்கி பிப்ரவரி 18 வரைக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸும் நடைபெறுதுங்க. 10வது வகுப்பு SSLC பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19 பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ரிசல்ட் வந்து வினாத்தாள்கள்லாம் ப்ராப்பரா அதெல்லாம் எவாலுவேட் செய்து டென்டேட்டிவா உத்தேசமாக +2 +1 7/5/2027 வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்.
0: தமிழ்நாட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

0: மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரையிலான உச்சக்கட்ட நேர மின் பயன்பாட்டிற்காக தேவைப்படும் 21,000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். நம் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி மின்சாரம் வெறும் 5,300 மெகாவாட் என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் மாதத்தில் மின் தேவை அதிகமாக இருந்ததால் மின் நிலையங்களை சீரமைக்க இயலவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவில்லை என்றார். தாய்சேய் நலம் காத்தல், பேறுகால மரணம், சிசு மரணம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுதல் போன்ற உன்னத நோக்கங்களுடன் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மாநில வீட்டுவசித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 1,336 அங்கன்வாடி மையங்களில் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2,000 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீதோஷ்ண நிலையின் காரணமாக உற்பத்தி அதிகரித்து விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை சரிவினை ஈடுகட்டும் வகையில் அருகில் உள்ள பெங்களூரு, மைசூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதிகுடா, அஷ்மிதா சாலிகா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் மற்றொரு போட்டியில் ருத்ரபர்ண பாண்டா, ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் இன்று விளையாடுகிறது. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3,108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதிகுடா, அஷ்மிதா சாலிகா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 1:56.
2: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.
4: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சு.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை பிற்பகல் 2:48 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையும் இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 2:55 வரை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சு நமக்கு முகநூலில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா சுறுசுறுப்பாக ஜாலியாக இருக்கும். அதன் பிறகு பிற்பகல் 3:00 மாலை 4:00 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. மாலை 4:00 மாலை 5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதில் இன்னைக்கு தமிழில் விளையாடு ஆட்டத்தை நாம் வந்து ஆடவிருக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது சொல்லணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தேடும்போது நமக்கு கிடைச்சது, விமர்சனங்களை விதையாக்கு, விதையை உன் திறமையில் மரமாக்கு. அதே தான் விஷயம். அதாவது நம்மளை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை, இந்த கல் சிம்மாசனம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, படிக்கட்டு போட்டு சிம்மாசனம் போட்டு ஏறி உட்காந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி, அதே பேட்டர்னில் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். விமர்சனங்களை நம்ம நமக்கான ஒரு மரம் வளர்க்குறோம், இல்லை செடி வளர்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு நல்ல வகையில் அது ஆரோக்கியமான வகையில் மாற்றக்கூடிய ஒரு விதையாக மாற்றணும். அந்த விதையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து பார்த்து வளர்த்து நமக்கு என்னவாக வேண்டுமோ அந்த ஒரு செடியாகவோ மரமாகவோ ஆக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம வெற்றி உண்மையிலேயே இருக்கிறது. இப்போது அந்த மாதிரி ஒரு விதை கிடச்சி நமக்கு தேவையான

சாதாரண ஒரு செடியாவோ கொடியாவோ மாற்றிட்டோம், அதை நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அது அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம நெல்லையே நம்ம அந்த மாதிரி ஒரு வளர்த்து மர ஒரு விதையாக மாற்றி விதையை வந்து வளர்த்து நெல்லை அறுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அன்னம் கிடைக்கும். அந்த அன்னத்தை எல்லாருக்கும் நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அன்னம் படைத்தல் அமுது படைத்தல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கேயும் ஒரு அமுது இருக்கிறது, எங்கே இருக்கிறது கேட்டுருவோம்.

0: பி சுஷீலா குரல்ல, பாரதிதாசன் வரியில, எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இன இசையில அந்த அருமையான பாடல் பஞ்சவர்ண கிளி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னை

0: ஆண்டவரின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
6: எங்கள் ஸ்டைல்.
4: 2:09:43 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ வந்து ஒரு பாடல் வந்துருச்சு, இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இன்னும் ஒரு சில பாடல்களை கேளுங்க, கேட்டுட்டு என்ன ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் இருக்குது, www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. நம்ம பண்பலையோட நிகழ்ச்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்கு, இதனுடைய தொடர்ச்சியான அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பக்கத்துக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்துட்டு ஒரு பின் தொடரல் ஃபாலோ அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நிகழ்ச்சியோட தலைப்பு நான் வந்து போட்டிருக்கேன், அந்த தலைப்புக்கு கீழே உங்களுக்கு என்னத்த ஸ்டைலில் வந்து பாடல்கள் போகிறது அப்படின்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் போடலாம். ஒருவேளை சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சரியாக இல்லை அப்படின்னாலும் இதெல்லாம் கூட ஒரு சில பாடல்களுக்கு பொருந்தும் இல்லையா, இந்த தலைப்புகளும் பொருந்தும். எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் போடுங்க. இது எல்லோருக்கும் கட்டாயம் அல்ல, யாருக்கெல்லாம் இப்படி யோசிக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு வந்து இது பொருந்தும். மற்றவங்க ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை அப்படியே தொடரலாம். பாட்டில் இப்போ அடுத்து வரக்கூடிய பாட்டில் இங்கே இருக்கக்கூடிய நாயகனுக்கு பல விஷயங்கள் தெரியும், அவருக்கு பெரிய பெரிய அரண்மனை தெரியும், பெரிய பெரிய அரியணை தெரியும், இது போல் இன்னும் பல விஷயங்கள் தெரியும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. யார்கிட்ட புலம்புறாங்க கேட்டுருவோம்.

0: பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரியில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இன இசையில் அந்த இனிய பாடல் கர்ணன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இந்த கர்ணன் 1964 சிவாஜி கணேசன் இருக்காங்களே அவங்க நடித்து வெளிவந்த அந்த ஒரு அட்டகாசமான படம், அதிலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
3: நீங்கள் கேட்க வேண்டியது

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு, இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி.
1: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இரண்டு மணி 18 நான்கு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்,
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி பாடல்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு ஒவ்வொரு பாடலாக சில நேரத்தில் மேலோட்டமாக இருக்கும், சில நேரத்தில் ஆழ்ந்து இருக்கும். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பாடல்களை அடிக்கடி கேட்டு பழக்கப்பட்டவங்க இதை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதனுடைய அந்த மூளை நாடியை பிடிச்சி இப்படி தான் போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, உங்களுக்காக அப்பப்போ நான் லைட்டாக க்ளூவும் கொடுத்துட்ருப்பேன். பேச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன சொல்லுவோன்னு தெரியாது, ஆனால் க்ளூ வரும். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சில நேரங்களில் கெட்ட விஷயங்கள் நடக்கும், இது எல்லாமே கலந்து நடக்கும். இதுக்கு பல நேரங்களில் காரணங்கள் யாராக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம இருப்போம், இல்லை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சில நேரங்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நம்பி சில விஷயங்களை பகிர்ந்தக்கூடிய நண்பர்களாகவே இருப்பாங்க. அதாவது நண்பர்கள் திடீர்னு துரோகியாக மாறக்கூடிய அந்த கட்டம் இருக்குது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழி இருக்குது பாருங்கள், அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. அப்படி நிறைய பேர் வந்து வழியை வந்து அனுபவிச்சுட்ருப்பீங்க. எதுக்கு இந்த நேரத்தில் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அப்படி திடீர்னு ஒரு நண்பன் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நண்பனாக மாறுறாங்க அப்படிங்கும்போது, ஒன்று அவங்களோட எதிர்த்து போட்டி போடணும், இல்லாட்டி அந்த நண்பனை விட்டு விலகி போயிடுவோம். ஒரு 10-15 விலகி போயிட்டு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு சந்திச்சு, ஆ அந்த மதியில் இருந்த ஆண்டு 2 அப்படின்ற மாதிரி சிவாஜி பாட்டுலாம் போட்டு கொண்டாடுவோம். இது ஒரு பக்கம். இப்போ இந்த பாட்டுக்குள்ளே ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நண்பா என்கிட்டே நீ சவால் விடுறியா, அதை நான் ஜெயிக்காமல் விடமாட்டேன், ஜெயிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாங்க, சவாலாக எடுத்துக்கிறாங்க. ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா அதெல்லாம் கேட்போம். பாடல் வருகிறது. பாடலுக்கு முன்பாக
5: ओहो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
6: ऐसा बोलो ना,
5: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान।
7: ये हुई ना बात।
8: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके
9: सारे गुण।
10: 102.3 FM कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3-5 तक की कैद और जुर्माने की सजा है।
11: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
9: 102.3 FM

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரியில் அந்த அட்டகாசமான பாடல் அண்ணாமலை படத்துக்காக தேவனுடைய சிலை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
3: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கண்ணால கண்ணால எம்மேல எம்மேல தீய எரிஞ்சு புட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரணி பாடகி பத்மலதா, விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடின. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள்

0: தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
0: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடல் அண்ணாமலை படத்திலிருந்து கேட்டோம்ல, வெற்றி நிச்சயம். அதில் ஒரு விதை உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த முதல்ல சொன்ன விதை. அதனால் அதெல்லாம் பத்திரமாக பார்த்து நம்ம விதைச்சி மரமாக்கி சந்தோஷமாக இருந்துக்கணும், சரிங்களா? இப்போ எதுக்கு அந்த கடந்த பாடலில் அதை கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த பாடலில் நண்பனுடைய துரோகத்தை மையப்படுத்தியிருப்பாங்க. முதல்ல நண்பர்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு புள்ளியில் அப்படி மாறும், அப்புறம் மறுபடியும் வந்து அது ஒரு வாழ்க்கை வட்டன்ற மாதிரி திரும்ப வந்து இயல்பாக இனிமையாக போகிற மாதிரி தானே இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் சொல்கிறாரு ஒரு நண்பன், நண்பா எனக்கு நீ மட்டும்தான் சொந்தம், உன்னை யாராவது சொந்தம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நான் தரவே மாட்டேன், நீ என்னோட நண்பை, எனக்கான நண்பை அப்படிங்கிற மாதிரி அன்பை பொழிகிறாங்க. எப்படி பொழிகிறாங்க கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன். இவங்க காம்போ அட்டகாசமாக இருக்கும். அதில் என்னம்மா கண்ணுலாம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட எதிரும் புதிருமாவே நிற்பாங்க, நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் இப்படி போட்டி போடுவாங்க. சரி, வாலி அவர்களுடைய வரியில், கங்கை அமரனுடைய இசையில் அந்த அட்டகாசமான பாடல் சட்டம் படத்துக்காக கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM. நான் ஜாகவாதங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: உங்கள் விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
1: 2:36, 20 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2:50, அந்த நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் இப்படி தான் போகுது அப்படின்னு போடலாம். ஒருவேளை சரியாக கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுது இப்படியெல்லாம் பொருந்துகிறது அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் போடலாம். ஓகே, ஏன் அப்படின்னா சரியாக வந்துச்சுன்னா ஓகே இன்னியோட முடிஞ்சுது, இல்லாட்டி அடுத்த வாரங்களில் எப்பயாவது அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் அதெல்லாம் அப்படியே உங்களை தேடி ஓடி வரும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம சொன்னோம்ல, எந்த இடத்துலையுமே ஒரு அமைதியான போக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று வரும்போது தான் ஒரு த்ரில்லிங்னு ஒன்று இருக்கும், ஒரு சவால்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம நடக்கும்போது வாழ்க்கையே ஒரு இனிமையாக இருக்கும். சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அதுக்கப்புறம் நினச்சி பார்க்கும்போது இனிமையாக இருக்கும். இப்போ அதே போல் எழுத்து எழுத்து போட்டி போடுற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ கடந்த சில பாடல்களில் அப்படி கேட்டிருப்பீங்க, 1-2 பாடல்களில். இந்த பாட்டிலையும் முதல்ல அப்படி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படி இரு துருவங்களாக ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. இந்த பாட்டிலையும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. முதல்ல ஒன்றா இருக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் மாஸு, யாராவது எழுத்தாப்பில் வந்தால் தூசு அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சங்கர் மகாதேவன் குரல்களில், யுகபாரதி வரியில, டி இமானினுடைய அட்டகாசமான இசையில, ஜில்லா படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 102.3 FM 102.3
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 2:44:33 இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து போடலாம். இப்போ சில பேர் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, ஆனாலும் வேறு ஏதோ தான் முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, நான் வந்து நினச்சதை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல, நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதையும் மீறி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆகச்சிறந்த ஒரு பாடல் ரசிகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து கடந்த பாடலில் சொன்னால நிறைய உறவுகள் உடஞ்சி போகிறதுல முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிறதில்ல. ஏதாவது ஒரு கட்டத்தில் பொய்யாக நடித்து ஏமாற்றி, ஒரு கட்டத்தில் நீயா இப்படி நடிச்ச, நீயா அப்படி நடிச்சேன்னு சாக்குக்குள்ளாகவும் அதிர்ச்சிக்குள்ளாகவும் அந்த இடத்துல தான் எல்லாம் உடஞ்சி போய் அப்புறம் தூரத்துக்காக போயிடும். அப்புறம் எப்பயாவது மறுபடியும் ஒட்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் ஒட்டி கொள்வோம். அதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனம். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்ம என்ன தான் உள்ளுக்குள்ளே சில விஷயங்களை ஒளிச்சு ஒளிச்சு மறைச்சி மறைச்சி வச்சாலும் முகம் காட்டி கொடுத்துரும். கண் வந்து நேர்மை நேராக பார்க்காம அங்கங்கே சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே தான் ஹீரோ சொல்கிறாரு. என் கண் பொய் சொல்லணும்னு நீ நினைக்கிறியா, என் கண் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

ஹரிகரன் குரலில் வைரமுத்து வரியிலே தேவாவினுடைய அற்புதமான இசையில் அந்த இதமான பாடல் கனவே கலையாதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இரண்டு மணி 2:51 29 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் கிட்டத்தட்ட ஒரு 40-41 பேர் வந்து இப்போ கிட்டத்தட்ட பதிவுகளை கொடுத்துருக்குறீங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, சில பேர் புரியவே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறீங்க, சில பேர் சரியாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதனால் முதல்ல யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து பூசு மஞ்சள் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கு மாவட்டத்துலேருந்து போட்டிருக்காங்க. யுவராஜ் முத்து, என்னங்க பழைய பாட்டெலாம் போடுறீங்க, நாங்கள் சேனலில் மாற்றி விடுவோம், பார்த்துங்க நாங்கள் வேறு சேனலில் கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கலந்து வரும், கேட்டு மகிழுங்கள், எல்லாம் உங்களுக்காக தான் சரிங்களா. என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி சாகுலுக்கு மீது முடியல, என்னால் எந்த பக்கம் போகுது தெரியல, நீங்களே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கேவி ஜெயசீலன் குடமாந்தப்பட்டியிலிருந்து தமிழின் சிறப்பை கூறுற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. வாழை சுந்தர், அவங்க வந்து தோழியினுடைய தோழிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, அப்புறம் நண்பனுக்கு சவால் ஓட்டுற மாதிரி இருக்குது, எந்த பக்கம் போகுதுன்னே தெரில அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பாட்டெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வழக்கம் போல் அவருடைய போஸ்டர் அடித்து போட்டிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்கெல்லாம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், மேலப்பேடு தயாளன், திருமலிசை அஸ்வின் நாகராஜ் இவங்களாம் வந்து வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா திருமலிசை அஸ்வின் நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் இவங்களாம் வந்து உயிர் தொடர்புடைய பாடல்கள் வருது அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஆமாம், பாடல்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயா ஒரு இடத்துல உயிர் அப்படிங்கிற வார்த்தை சொல் வரும், அதை வச்சு தான் நம்ம வந்து பாடல்களை இன்றைக்கி பின்னி பிணைந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். புஷ்பலதா வணக்கம் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து உயிர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் மிகச்சரியாக கண்டுபிடிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள். உடன்குடி அப்துல் ஜமன், அவங்க வந்து நண்பர்களுக்கான பாடல் மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, அப்படி ஒரு பொம்மை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பச்சை கலரில், இப்படி இப்படியும் நல்லாயிருக்கு. செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேக்கலா அவங்களும் வந்து வணக்கம் தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நிவேதா ராஜு கண்ணார பாளையம் இருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பார்க்கறது உயிர் என்னும் சொல் இடம்பெற்ற பாடல்கள் வலம் வருகின்றன அப்படின்னு சொல்லி மிகச்சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மாடம்பாக்கம் அயன் முரளி அவங்களும் வந்து உறவுகள்

0: போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் வந்து சூப்பர் உயிர் அப்படிங்கிற சொல்ல கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து வந்திருக்காங்க. பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கத்தரிப்புலம் அங்கேருந்து பாக்கியராஜ் சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் அவங்களும் ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் எங்கெங்கே பாருங்கள், கடைசி பாட்டில் எடுத்து கொடுத்தோம்ல அந்த லைனெல்லாம் கூட கண்டுபிடிச்சி போட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து ஊறி போயிருக்காங்க பாருங்கள். சூப்பர், அதாவது உயிர் அப்படிங்கிற வார்த்தை தான் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆண்டிவடம் கார்த்திகேயன் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. கமலாவர்தன் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஏழ்கிணர் தேவா வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கதாநாயகன் கதாநாயகி நண்பர்கள் பக்தி பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓ, அவங்களை சுற்றி பாடக்கூடிய அப்படி அவங்கள பற்றி பாடக்கூடிய பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் அவங்க வந்து உயிர் என்ற சொல் வருகிறது அப்படின்னு இருக்காங்க. சிறப்பு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க திருமழிசை அஸ்வின் நாகராஜெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, நாங்களாம் குழம்பே மாட்டேங்க கண்டுபிடிச்சோம்ல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா எல்லாம் உயிர் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் தோழன் தோழி பற்றி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஹேமலதா பூக்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் எல்லோருடைய கருத்துக்களை படித்து நிறைய பேர் மிகச்சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. குழப்பிற மாதிரி கொடுத்தாலும் நாங்களாம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், மிகச்சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர், மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
1: எங்கள் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55 இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் பொருள் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதே ஆகும். இது இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்ட மிக பெரும் சமூக பிரச்சாரமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்வதும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதும், அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதுமே ஆகும். இந்த திட்டம் 2015 ஜனவரி மாதம் 22 ஹரியானா மாநிலத்தின் பானிபட் நகரில் தொடங்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகிய 3 அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியாய் இத்திட்டம் செயல்பட்டு வருகின்றது. நாட்டின் 161 மாவட்டங்களில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 1961 சிஎஸ்ஆர் கணக்கெடுப்பின்படி 0-6 வயதிற்குட்பட்ட 1000 ஆண் குழந்தைகளுக்கு 976 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்த நிலை மேலும் குறைந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1000 ஆண் குழந்தைகளுக்கு 918 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்நிலையை மாற்றவே இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் விகிதம் குறைவாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது தாயின் கருவிலேயே குழந்தையின் பாலினத்தை கணிப்பது ஆகும். இதை தடுக்க கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது சட்டப்படி குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் திருமணத்தின் பொழுது பெண் குழந்தைகளுக்கு வரதட்சணை தர வேண்டிய பழக்கங்கள் பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைகளை ஒரு சுமையாக கருதும் மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சமூக அவலங்களை களைந்து பெண் குழந்தைகளுக்கு பிறப்பதற்கான உரிமை, பாதுகாப்புடன் வளர்வதற்கான உரிமை, கல்விக்கான உரிமை மற்றும் மரியாதையுடன் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான உரிமையை இத்திட்டம் உறுதி செய்கின்றது. இத்திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த இந்திய அரசானது ஒரு தேசிய நிர்வாக குழுவை அமைத்துள்ளது. மேலும் தேசிய அளவிலான பல பிரச்சாரங்களையும் திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இவை மட்டுமன்றி இத்திட்டத்தை நாட்டின் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு சேர்க்க நம் நாட்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகள் இத்திட்டத்தின் பிரச்சார தூதர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்திட்டம் விரைந்து மக்களிடம் சென்றடைய

திட்டத்தின் நன்மைகள் குறித்த பல விளம்பர பலகைகளும் சமூக ஊடகங்களில் ஹேஷ்டேகுகளும் நிறுவப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தீர்கள்.

எரிஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணிஷ் சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரி யாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவார், லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 104 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: ஆம் நண்பர்களே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். 2000 2020 ஆண்டிற்குள்ளாக இடைப்பட்ட காலங்களில் வந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நமக்காக இந்த மணித்துளியில் வர காத்திருக்கிறது. கொஞ்சம் மென்மையாகவும், கொஞ்சம் ஜாலியாகவும், மறுபடியும் மென்மையாகவும் ஜாலியாகவும், மென்மையாகவும் ஜாலியாகவும், இப்படி மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி தாவி தாவி தாவி தாறுமாற வரப்போகுது உங்களுக்காக பாடல்கள். இப்போது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, பருத்தி வீரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோயின் முத்தழகு பேரை வந்து நெஞ்சில் பார்த்து பச்சை குத்திக்கிட்டு அதை அப்படியே வெளிப்படுத்தி காமிப்பார், ஹீரோயின்ட்ட காமிப்பார். காமிக்கும்போது ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார், டயலாக். அந்த கவிதை எனக்கு மைண்டில் வரல, ஆனால் கடைசியாக அந்த வார்த்தை மட்டும் அப்படியே உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே பார்த்தா நீ தானே அப்படின்னு சொல்லி முடிப்பார், உடனே அவங்களுக்கு லவ்ஸ் வந்துடும். ஸோ இதான் அந்த சீன். அது கவிதை என்ன இல்லை அந்த டயலாக்லாம் தெரிஞ்சதுன்னா, தெரிஞ்சவங்க நம்ம முகநூல் பக்கத்தில் அது என்னன்னு கொஞ்சம் போடுங்க, நானும் தேடி பார்க்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான மேட்டர் இல்லை. உள்ளே பார்த்தா நீ தானே அப்படின்ற மாதிரி, நெஞ்சுக்குள்ளே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே விஷயத்தை தான் இந்த பாட்டுக்குள்ளேயும் சொல்கிறாங்க. அந்த வானம் இருக்குது பாருங்கள், வானம் அதெல்லாம் ஒரு கனவு, பூமி இருக்குது பாருங்கள் பூமி அதுவும் ஒரு கனவு, ஆனால் நீயும் நானும் தான் நெசம் அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க கேட்டுருவோமா?

0: அர்ஜித் சிங் சின்மயி ஸ்ரீபதா குரல்களில், மதன் கார்கி வரியில, ஏஆர் ரஹ்மானினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் 24 படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

2.3 மனங்களில் என்றென்றும் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசையோடு இணைந்திருங்கள் நீங்கள்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 FM
5: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் 101.6 கும்பகோணம் பண்பலையிலும் 100.4 வேலூர் பண்பலையிலும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
6: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
5: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம அடிக்கடி வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம், வெயில் காலங்களில் வெளியிலலாம் சுற்றினோம்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் கூட வச்சுக்கிட்டால் நல்லது, தண்ணி குடிக்கிறது நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 11 மணிக்கு மேலே வானம் அப்படியே இருந்துச்சு, மழை வர மாதிரி கொஞ்சோண்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் டாட்டா கட்டிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஒரு வேலை வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், எதிர்பார்த்து வந்தால் நல்லது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து உடம்புக்கு எப்பவுமே நல்லது. தண்ணி குடிக்காமல் இருந்தால் பல பிரச்சனைகளும் வந்துடும், நாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புண்ணாயிரும், வயிறு புண்ணாயிரும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 5 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் தெரியும். சரி, இந்த தண்ணி குடிக்கிறதுல பல வகை இருக்குது. சில பேர் வந்து நடந்துக்கிட்டே குடிப்பாங்க, சில பேர் ஓடிக்கிட்டே குடிப்பாங்க, சைக்கிள் ஓட்டிகிட்டு குடிக்கிறது, இப்படி பஸ்ஸில் போகும்போது குடிக்கிறது, ஏகப்பட்ட வகை இருக்குது. ஆனால் தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னு ஒரு முறை ஒன்று ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கிறாங்க. அமர்ந்து கொண்டு குடித்தா நல்லது, அதனால் அதாவது அமர்ந்து கொண்டு எந்த ஒரு உடல் இயக்கமும் இல்லாமல் அமர்ந்த நிலையில் உட்காந்த நிலையில் குடித்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்கிறாங்க. நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டே போகும்போது தண்ணீர் வந்து அப்படியே குடத்தெடுத்து கவுத்துன மாதிரி ஜொயின்னு உள்ளே போயிடுது. இப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய செரிமான பகுதிகள், வயிறு, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன அதிர்ச்சிக்குள்ளாகும், செரிமான பிரச்சனைகள் வரும். தண்ணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வடிகட்டக்கூடிய உறுப்புகள்லாம் அதை அப்படியே வடிகட்டாமல் நேராக உள்ளே தள்ளிடும். அப்போ ஃபில்டர் ஆகாமல் போகக்கூடிய கழிவுகள் எல்லாமே ரத்தத்தில் அப்படியே தங்கிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சிறுநீரகத்தில் தங்கிறது, அப்புறம் நரம்பு மண்டலம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஓடும்போது இல்லை தசைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான ஒரு செயல்பாட்டில் இருக்கும்போது குளித்தோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் தண்ணி குடித்தோன்னா உடலில் சமநிலை குலைந்து நரம்புகளில் கொஞ்சம் பதற்றம் அதிகரிக்கும். அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா மூட்டுகளில் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்கு இவ்வளோ மருத்துவ குறிப்புகள்லாம் இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், நடந்துக்கிட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே பறந்துக்கிட்டு குடிக்க முடியுமா அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் இதெல்லாம் பறந்துக்கிட்டும் குடிக்க முடியும், அங்கே குடிக்கலாமானா குடிக்கலாம். ஆனால் அங்கேயும் ஏதாவது அதிர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வேணாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் இதுக்கு இவ்வளோ வரணும்? இப்போ தண்ணி குடிக்கிறத பற்றி பேசணுமா? இப்போ பறந்துக்கிட்டு இங்கே ஹீரோயின் தேன் குடிக்க போகிறாங்க, ஏன் கேட்டுருவோமா?

0: விஜய், ஏசுதா, சச்சின், வேரியஸ், திவ்யா எஸ் மேனன், குரல்களில் பழனி பாரதி, வரியில் கோபி சுந்தர், இசையில் அந்த அற்புதமான பாடல் பெங்களூர் நாட்கள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
3: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு:
4: இடைவிடாத முயற்சி, தடைபடாத வெற்றி.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது தான், மீறி பண்ணோம்னா எங்கேயா போய் பிரச்சனை.

மாட்டிக்கிட்டு தான் நம்ம சிக்கிட்டு இருப்போம். இதில் முக்கியமானது அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் இருக்கும், நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் கியர் போயிட்டு செகண்ட் கியர் போயிட்டு தேர்ட் கியர் போயிட்டு அப்புறம் எத்தனை கியர் இருக்கோ, இப்போ அஞ்சு கியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டூ வீலரில், அந்த அஞ்சு கியர் அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எடுத்த உடனே நான் டாப் கியரில் போவேன் அப்படின்னா வண்டி ஓடுமா? ஓடாது, எங்கேயாவது போய் விழுந்துடும், சிக்கலில் மாட்டிக்கும், இல்லை வண்டியோட இன்ஜின் போயிடும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சிலர்லாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க, அது ஆனால் நல்லதில்லை. இப்போது கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவல, தலைக்கீழாகத்தான் குதிப்பான் இந்த கோட்டைச்சாமி அப்படின்னு தூங்கிக்கிட்டே போய் பில்டிங் மேலே ஏறி நின்று குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். எல்லாரும் சீக்கிரம் குதிங்க குதிங்க குதிங்கன்னு ஆர்வமாக கத்துவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம குதிச்சிடக்கூடாது, அந்த மாதிரி முடிவு எடுத்துடக்கூடாது. சில விஷயங்கள் பக்கம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அதை தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வேஸ்ட்டுங்க அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோமா?

0: எஸ்ஜே சூர்யா குரலில், விவேக் வரியில், சந்தோஷ் நாராயணன் இசையில் அந்த பாடல் இறைவி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: பாட்டுக்கு இட்டான் டான்.

நெஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன்.

0: ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
3: 3:25 35 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: விவித் பாரதி தமிழ்
3: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சிவாஜி படத்தில் ஒரு வசனம், ஒரு வில்லன் ஆதி பேசுவார், ஆதினா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட்றவன் நினச்சியா சிவாஜி அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு ஒன்று பேசுவார். அதாவது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பேன், பொட்டு வச்சுருப்பேன், ஆனால் வந்து பொங்கல் சாப்பிடலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப டெரராக இருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அந்த டைலாக். அதே தான் அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வைக்கிறது வேணால் பூவாக இருக்கலாம், ஆனால் நான் நினச்சேன் அப்படின்னா சும்மா தீக்குச்சி மாதிரி எரிச்சிருவேன் அப்படின்றாங்க. எப்படி கேட்டுருவோமா?
5: அஞ்சு 100 தாளை பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற.

0: ஷான் ரோல்டன் குரலில், முத்தமிழ் வரியில, சந்தோஷ் நாராயணன் இசையில் அந்த பாடல் இறுதிச் சுற்று படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க, எடுக்க எடுக்க, நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: மூன்று மணி 30 நிமிடம் 50 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிராமங்களில் பேச்சு வழக்கு மொழியில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை, இப்போ நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, எதுகை மோனை அப்படிங்கிறத கிராமங்களில் பேச்சு வழக்கில் எகன மொகன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான், என்னப்பா எகன மோகனையாக பேசுகிற வார்த்தை அப்படிடா, அப்படி அடிக்கடிக்கு பேசுனா ஒரு மாதிரி எகன மோகனையை சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. அந்த எகன மோகனையாக வந்து நான் கவிதை பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் கவிதை பாடுறாங்க, யாருக்காக பாடுறாங்க கேட்டுருவோம்.

0: அனிருத் ரவிச்சந்தர் பிரகதி குரல்களில் கார்கியினுடைய வரியில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய அட்டகாசமான இசையில் வணக்கம் சென்னை படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ன ரகுமந்தன் பேசுறேன்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
5: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த படங்கள்லேருந்து நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது கடந்த பாடலில் நடுவில் வெற்றி நிச்சயம் பாட்டு ஓடிச்சில்ல, கடந்த மணித்துளியில். அதற்கு முன்பாக தொடக்கத்தில் 2 மணிக்கு வந்து விமர்சனங்களை விதையாக்கு, அந்த விதையை வந்து உன்னுடைய திறமையால் மரமாக்குன்னு ஒன்று சொல்லியிருந்தோம். அப்புறம் அண்ணாமலை படத்தில் வெற்றி நிச்சயம் பாட்டில் ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளதே, பாருங்கள் அம்மா பெரிய ஆலமரம் இத்தனை உண்டு விதைக்குள்ளத்தான் இருக்குது அப்படிங்கிற தத்துவத்தை அந்த பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த விதை இருந்தால் தான் தாவரம் வரும் அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் அறிவியலில் விதையே இல்லாமலும் தாவரம் வளரும். இந்த முருங்கை மரம், வாழை மரம், இதெல்லாம் எந்த விதையை வச்சு வருது? முருங்கை மரம் ஓகே, வாழை மரம் இருக்குல்ல, அதெல்லாம் வெட்டி வச்சா கூட அப்படியே தழைத்து வளருது இல்லையா? அதனால் விதை இருந்தாலும் இல்லைனாலும் சில நேரங்களில் பாசிபிள், சாத்தியம் அப்படிங்கிறது அறிவியல். சரி, இங்கே பாட்டில் ஒன்று சொல்கிறாங்க, விதை இல்லாமல் வேறு எப்படிங்க வரும்? விதை தாங்க எல்லாமே, விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சிவாஜி, அந்த மாதிரி விதை இல்லாமல் வேறு எப்படி வரும் அப்படின்றாங்க. கேட்டுருவோம்.
7: கோடி பிரகாஷ விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரொம்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ

0: கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன் குரல்களில், கமல்ஹாசன் வரியில், சங்கர் ஏசோன் லாய் இல்லை அவங்களுடைய இசையில் அந்த பாடல் விஸ்வரூபம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM
2: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5803-53 மற்றொரு எண் 2838-9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: வரஜா

0: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஆசையாக சிலரை பார்க்கணும்னு நினைப்போம், ஆனால் அவங்கள பார்க்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், அவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ அவங்கள பிடிச்சி லாக் பண்ணிடுவோம். எங்கேயும் போகக்கூடாது, இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது, என் பக்கத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி அவங்கள பூட்டி வச்சுருவோம்ல. அதே தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க. அடிக்கடி வரலனாலும் அப்பப்பையே வந்துட்டு போயேன், நான் பார்த்து பண்ணல, சந்தோஷமாக இருப்பேன்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்தால் உன் கையில் மாட்டிக்குவேன், வளையல் மாதிரி நீ வந்து என்னை உன் கையில் மாட்டிப்பேன், என்னை போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோமா?

விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் கபிலன் வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில் மரியான் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 3:54 நிமிடம் 54 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டும் நண்பர்கள் ஒரு 10-15 பேர் வந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போது வந்து எடப்பாளையம் சௌகார்பேட்டை அவங்க வந்து பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. நாகராஜன் நாங்கள்லாம் கலமரத்துலேருந்து கேட்டுருக்கோம், குடும்பத்தோடு கேட்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மேலப்பேடு தயாளன், குடவாதப்பட்டி கேவி ஜெயசல், இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நிவேதா ராஜு கன்னாரப்பாளையத்துலேருந்து, நம்ம ஒரு டயலாக் கேட்டோம்ல பருத்தி வீரர் படத்தில் வரும்னு, அந்த டயலாக் இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. அதை அப்படியே போட்டிருக்காங்க. தன்னண்ணன் தானண்ணா, தன்னண்ண தானண்ணா, தன்னண்ண தானண்ணா, கண்ணை முடினா கனவு நீதானே அப்படின்ற மாதிரி போட்டுருக்குறாங்க. சூப்பர், நல்லா எடுத்து போட்டுருக்குறீங்க. இயந்திரத்தில் நான் அப்படி நானாக ஃபில் பண்ண அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் நல்லாயிருக்காது சரிங்களா. ஓகே, சூப்பர், நல்ல முயற்சி. பர்வதவர்தினி வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்ட்டுருக்காங்க. ஆண்டி படம் கார்த்திகேயன், பன்னீர்செல்வம், செங்கல்பட்டுலேருந்து இவங்க எல்லாருமே வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, தண்ணி குடிக்கிறத பற்றி நடுவில் ஒன்று சொன்னீங்க பாருங்க, நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டுருக்காங்க. திருமழிசை அஸ்வின் நாகராஜ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. புஷ்பவள்ளி புஷ்பவள்ளி அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. ஹேமலதா, இந்த பாட்டை நான் கேட்டதில்ல, 1, 2, 3 ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, கேட்டது எல்லாம் இன்றைக்கி தான் கேட்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் நானும் ரொம்ப நாளைக்கு முடி கேட்டது இப்போ தான் கேட்குறேன். திருமழிசை அஸ்வின் நாகராஜ், தேனி காத்தோட நல்லா இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. வலங்கை மான் துரை அவங்க வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இப்போ கடந்த படலில் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரம் இறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னார்ல, இப்போது ஹீரோயின் வந்து அப்படி மீறி போகிறாங்க. ஏதோ ஒரு பார்க்கு இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க, ஒரு ட்ரெக்கிங் போகிறாங்க. திடீர்னு வந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறேன் போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போனாங்கன்னா, ஹீரோ இப்போ சொல்லுவார், நீ எங்கே போனாலும் இந்த காட்டுக்குள்ளே நான் தான் இருப்பேன், எல்லா இடத்துலையும் நான் தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஏன் கேட்டுருவோம்.

0: டிஎஸ்பி அனிதா குரல்களில் விவேக் அவரில் தேவிஸ்ரீ பிரசாத் அவங்க தான் இசையும் கொடுத்துருக்காங்க, பாடியிருந்தாங்க. அலெக்ஸ் பாண்டியன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்வருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் தான் இப்போ நாம் இணைகிறோம். இதில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆட போகிறோம். அது என்ன தமிழில் விளையாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவரையும் கேட்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். 6 தலைப்புகளில் உங்களுக்காக கேள்விகளை அப்படி அள்ளி எடுத்து வந்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு அதில் எந்த தலைப்பு வேணும் அப்படிங்கிறது கிள்ளி என்கிட்ட, எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள். நானாக கொடுத்தா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்களே சூஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் ஈஸியாகவும் கொடுப்பேன், சில நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்கும், சில நேரத்தில் எல்லாம் கலந்தும் இருக்கும். இதுதான் நம்ம கேம் ஷோ. இப்போது முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. 4 ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு எது சரியாக இருக்குது மிகச்சரியாக இருக்குன்னு கேட்பேன். அதுக்கப்புறம் வார்த்தைகளில் ஒற்றுமை, அதே போல் 4 வார்த்தைகள் கொடுப்பேன், அது எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை, எதனால் பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதே போல் வார்த்தைகளில் வேற்றுமை, ஒரே மாதிரி 4 விஷயங்கள் வார்த்தைகள் இருக்கும், அதில் ஒன்று மட்டும் வேறுபட்டிருக்கும், எதனால் வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு காரணத்தோடு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பறிதல், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 5 குறிப்புகள் உங்களுக்கு கொடுப்பேன், அதில் முதல் குறிப்பு ரொம்ப கடினமாக இருக்கும், போக போக போக எளிமையாக இருக்கும். இப்படி தான் அதனுடைய வடிவம் இருக்கும். சரியா தவறா, அடுத்து வந்து 5வது தலைப்பு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு தகவல் இல்லை செய்தி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சரியா தவறான்னு கேட்பேன். அது பெரும்பாலும் நம்ம அன்றாடம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அதே போல் கணித ஆட்டம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தனித்தனியாகவும் இருக்கும், சில நேரத்தில் அப்படி கலந்து கட்டி ஒன்றாகவும் இருக்கும். இந்த கணக்கு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம், தேவைப்பட்டால் பேப்பர் பேனா பென்சில் கால்குலேட்டரு கம்ப்யூட்டர் கூட வேணும்னா பக்கத்தில் வச்சுங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்டு பதில் சொல்கிறதே பெரிய விஷயம் எனக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதனால் இந்த விளையாட்டுலாம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொலைபேசி வாயிலாக நமக்கு அழைக்க வேண்டும். என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பலரும் வந்து எனக்கு லைன் கிடைக்கல லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால அப்பப்போ சில மாதிரி இந்த மாதிரி வேண்டுகோளையும் வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒருவேளை யாருமே பதில் சொல்லலை அப்படிங்கிற நிலமெல்லாம் வந்தால் அப்படிலாம் வராது. ஏன்னா ஒருவருக்கு ஒரு கேள்விங்கிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அதனால் ஒரு ஆள் 2 ஆளுக்கு மேலே நான் போக மாட்டேன், சரிங்களா? சரி, இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், 2 எண்கள் நம்மக்கிட்ட இருக்குது. முதல் எண் 2952508 53.

0: இது ஒரு எண். இன்னும் ஒரு எண், 2 8 3 8 9 8 7 1 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். எண்கள் மறுபடியும் உங்களுக்காக 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது உங்களுக்கான இன்னொரு நம்பர். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே போடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுனா குறிக்க மாட்டாதீங்க, இல்லாட்டி வேற யார்ட்டே பேசிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய ஒருவர் வந்திருக்கிறார். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யாரங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
1: பூம்புகார்
0: நகர்ல இருந்து ஞானசேகரன் சிவகுமார்.
1: பூம்புகார்
0: நகர்ல இருந்து
1: ஞானசேகரன்
0: சிவகுமாருங்களா? என்ன சார் வண்டி
1: ஓட்டுறீங்களா?
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. கணிதம். எளிமையாவா கடினமாவா எப்படி வேணும்? யுவர் சாய்ஸ். பா, உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எளிமையாவே
1: கொடுக்குறேன்.
0: ஓகே, இப்போ வந்து நம்ம நவராத்திரி போய் பண்டிகைலாம் இப்போ கொண்டாடி போறோம் இல்லையா, அப்படியே கொண்டாட்டம் ஒவ்வொரு வீட்லையும் தொடங்கிட்டு இருக்கோம் இல்லையா. இது சார்ந்த ஒரு கேள்வியே கொஞ்சம் அப்படி வச்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டம். ஓகே, இப்ப நவராத்திரி அப்படின்னா நம்ம சுண்டல்லாம் நம்ம எப்படியும் நம்ம வீட்டில் பண்ணுவாங்க, கோயிலில் அங்கங்கே கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி தான். ஓகே, இப்போ நவராத்திரி சுண்டல் விநியோகம் பண்றதுக்காக ஒரு கோயில் நிர்வாகம் என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு 50 கிலோ கொண்டை கடலைய 90 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கிலோ 90 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அதனை சமைத்து விநியோகிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கூலி, இதர செலவுகள், நபர்கள் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான கூலி பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் சமைக்கிறதுக்கும் விநியோகம் பண்றதுக்கும் இன்னும் மத்த செலவுகள் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் செலவாகுது. 9 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த நவராத்திரி விழாவுக்கு தானியங்கள் வாங்க சமையல் செய்யக்கூடிய மொத்த செலவு எவ்வளவுன்னு சொல்ல
1: முடியுமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: 4500 ரூபாய்
0: எப்படி ஒரு நாளுக்கா?
1: ஒரு நாளைக்கு.
0: சூப்பர். இப்ப 9 நாளைக்கு கணக்கு போடுங்க.
1: 1500 ரூபாய் தினக்கூலி. 3000 ரூபாய்.
0: 3000 ரூபாய்.
1: ஆமா.
0: எப்படி?
1: 4500
0: 6000 ரூபாய் ஒரு நாளைக்கு மொத்த செலவு.
1: 6000 ரூபாய்.
0: இப்ப 9 நாளைக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: 54.
0: எவ்வளவு? சூப்பர் சூப்பர். கலக்கிட்டீங்க சூப்பர். இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா, ஏற்கனவே பேசிருக்கீங்களா?
1: முதல் முறையா தான். 54000 ரூபாய்.
0: சூப்பர். எப்படி போட்டீங்கன்னா டக்கு டக்குனு சொல்லுங்க பாப்போம், முடியுமா?
1: 90 × 50.
0: ஓகே,
1: 45. 4500.
0: ஓகே,
1: 3000.
0: 6000 அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. சூப்பர், அவங்க வந்த வேகத்துல வேற வேலையை பக்கம் கிளம்பிட்டாங்க. அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க.
2: அண்ணா
0: நகர்ல இருந்து மாலினி தேவி
2: பேசுறேன்.
0: எது இந்த கோயில்ல சுண்டல் வாங்குற லிஸ்ட் சொல்றீங்களா? அது இல்லையா? காலையில சுண்டல் மாலையில சுண்டல் அப்படி மாத்தி மாத்தி குடுக்கறாங்கன்னு சொல்றீங்களா?
2: இல்ல, நான்
0: பேசுறது காலையில நாங்க சுண்டல் கொடுக்கவே இல்லையே.
2: முடிஞ்சளவுக்கு
0: முதல் வார்த்தை புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங். ரெண்டாவது வார்த்தை

0: வார்த்தை ஓசோன் அடுக்கு சிதைவு, ஓசோன் டிப்ளஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது வார்த்தை அமில மழை, ஆசிட் ரெயின். நான்காவது வார்த்தை பல்லுயிர் இழப்பு, பயோடைவர்சிட்டி லாஸ். இதெல்லாம் என்ன வளிமண்டலம்ன்றீங்களா? வேற வேற என்ன தோணுது? இதெல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க. பல்லுயிர் இழப்பு, பயோடைவர்சிட்டி. இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் வாழ்து இல்லையா, அதுதான் பயோடைவர்சிட்டி சொல்றாங்க, பல்லுயிர் பல்லுயிர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்க, எது சம்பந்தமா இருக்கு?
1: மாசுபடுதல்.
0: இதனால என்ன நடக்கும்? நடவடிக்கைகளால இயற்கைக்கு உண்டாகக்கூடிய நான்கு தீவிரமான சுற்றுச்சூழல் பாதிப்புகள்,
1: அவ்வளவுதான்.
0: அதை வாங்கறதுதான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, முடிஞ்சாலும் குறைச்சிக்கணும் அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். நன்றி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்ததுதான் பள்ளிக்கூடத்தில். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்கள் சார்.
2: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுகிறேன் சார்.
0: பி எம் சரவணன் சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
2: மழை பெய்யுது சார்.
0: மழை பெய்யுதா?
2: ஆ, ஊட்டி ஆட்டம் இருக்குது சார்.
0: ஊட்டி ஆட்டம் இருக்குதா?
2: என்ன
0: தலைப்பு வேணும் சொல்லுங்க? சரியான விடையை தேர்ந்தெடு. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா, எப்படி வேணும்?
2: இல்ல சார், நீங்க கடுமையா போனதோ சொல்லியா நான் மாட்டிக்கிட்டேன், வேணாம் சார், நீங்க எளிமையா கொடுங்க சார்.
0: சரி, எளிமையாவே கொடுக்குறேன். இப்போ
2: நல்ல ஜாலியா இருக்கிறதும் கொடுங்க சார்.
0: ஆமா, சாக்லேட் இப்ப வாங்க போறீங்கல்ல?
2: ஆமா சார்.
0: எனக்கு ஒரு பாத்திரத்துல கிஃப்டா கொடுக்க போறீங்க, ஒரு பாத்திரம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சு அதுல எனக்கு கொடுக்க போறீங்க. இப்ப உங்க வீட்டுல டிஃபன் பாக்ஸ் இல்ல, நான் புதுசா தான் வேணும்னு அடம்
2: பிடிக்கிறேன்.
0: நேரா கடைக்கு போறீங்க, கடை பக்கத்து கடையில பாத்திர கடையில போயிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ், ஒரு அடி இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் வாங்குறீங்க, ஒரு அடியில் டிஃபன் பாக்ஸ், அது ஃபுல்லா எனக்கு சாக்லேட் கொடுக்க போறீங்க, சரிங்களா? இப்ப அந்த பாக்ஸ்ல ஒரு ஸ்டிக்கர் ஒன்னு ஒட்டிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரோட என்கிட்ட குடுக்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதனால என்ன பண்றீங்க? அந்த ஸ்டிக்கரை கிழிக்கிறீங்க. கிழிச்சு பாத்துறீங்களா? அந்த
2: மாதிரி
0: எப்படி கிழியும் முதல் காரணம், ஸ்டிக்கர் பாத்திரத்தை விட்டு பிரிய மனம் இல்லாமல் பிடிவாதமாக கண்ணீர் விடுவது. இரண்டாவது காரணம், அழுத்த உணர் பிசின் பசை, அதாவது அத்தசிவ் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, தன் முழு பலத்தையும் காட்டி பாத்திரத்துடன் பிரியாத பிணைப்பில் நிற்பது. மூன்றாவது காரணம், நாம் பிரிக்கும் போது ஸ்டிக்கருக்கு கோபம் வந்து நடுவழியில் வேலை நிறுத்தம் செய்வது. நான்காவது, பாத்திரம் ஸ்டிக்கரை தன் செல்லப்பிள்ளையாக கெட்டியாக பிடித்துக் கொள்வது. இந்த நான்கு காரணங்கள் எது சரியா இருக்கு? ஏன் வந்து ஸ்டிக்கரை நம்மளால முழுசா கிழிக்க முடியல?
2: ரெண்டு,
0: தன் முழு பலத்தையும் அந்த குளு அந்த பசை வந்து பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிறது அப்படின்றீங்க. அப்படி சிறப்பு, அதுதான் மிக சிறப்பா இருக்கு. மத்த பதில வச்சு கணிச்சு சொல்லிட்டீங்க,
2: அப்படிதானே?
0: இது போதும் எனக்கு சிறப்பு. சரியான பதில், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாங்க, அவ்வளவுதான், இதுதான் நம்ம விளையாட்டு. இந்த மாதிரி எளிமையா இருக்கும், நீங்க சிந்திக்க தயாராக இருந்த போதும். இப்ப பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து ஆடலாம்.
3: நினைச்சண்ட துண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: लड़ाई करता हो।
1: அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் குரல்களில் சூப்பர் சுபு வரியில் அனிருத் ரவிச்சந்தர் தான் இசை. அந்த படம் ஜெயிலர் படத்துக்கு அந்த பாட்டை கேட்டோம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள், அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள். 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நம்மோடு ஆட வந்திருக்கும் அடுத்த நண்பர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் ஊரை சொல்லுங்க.
6: கும்பகோணம் தாலுக்கா நாலூர், எம் குமார்.
1: நாலூர்ல இருந்து எம் குமார்.
6: ஆமாங்க.
1: ஏன் சார் உங்க ஊருக்கு நாலூர்னு பேர் வச்சாங்க?
6: திருநாளூர்னு பேரு சார், ஒரு மயானம் இருக்குங்க சார்.
1: திருநாவலூருங்களா?
6: திருநாளூர்னு பேரு.

0: ஓகே ஓகே. ஆ ஆ ஆ
1: அது திருநாடு
0: சேர்த்து தான் இருந்திருக்குன்றீங்க ஆரம்பத்துல. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
1: சரியா தவறா கொடுங்க சார்.
0: சரியா தவற எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: மனித
0: உடலின் மிகப்பெரிய உறுப்பான தோலில் நாம் வெயிலில் நிற்கும் போது விட்டமின் டி நேரடியாக சூரிய ஒளியிலிருந்து உறிஞ்சப்பட்டு உடலுக்கு கிடைக்கிறது. சரியா தவறா?
1: சரிங்க சார், மிக மிக சரிங்க சார்.
0: சரின்றீங்களா? எப்படி சொல்றீங்க, ஏதாவது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: சூரிய கிடைக்குது,
0: சூரிய ஒளியிலிருந்து தான் கிடைக்கிறது அப்படின்றீங்களா?
1: ஆமா சார்.
0: சரி ஓகே, நான் இன்னும் இந்த கேள்வியை ஒரே ஒரு ஆள்கிட்ட கடத்தலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுல கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஓகே நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நான் திரும்ப பதில
1: சொல்லிடுறேன்.
0: நன்றி சார், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதான், இந்த கேள்வியை எடுத்துக்கக்கூடிய விருப்பம் இருக்கிறவ சீக்கிரமாக வந்து இந்த கேள்வி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, சரி தான் அப்படின்ட்டுருக்கிறாங்க. காலங்காலமாக நம்ம அதானே கேள்விப்பட்டிருக்கோம், அதானே சரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து யார் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ரெட்டில்ஸ் இருந்து ஹயாத் பாஷா ஜெய் புனிஷா சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய் புனிஷா.
2: ஆமா சார்,
0: சொல்லுங்க சார். அருமையா இருக்கும், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறோம்.
2: அருமையா இருக்கும். இங்க மழை எங்க திருவள்ளூர் மாவட்டத்துல வெளுத்து வாங்குது சார். 1 hour
0: வெளுத்து வாங்கிட்டு இருக்கா?
2: ஆமா,
0: எனக்கு இது இடிச்சத்தெல்லாம் கேட்டுச்சு. அப்ப மழை தானா?
2: மழைதான், மழையே தான்.
0: உள்ளுக்குள்ளேயே அப்படியே அதிர்ற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இடி இடிச்சுதாங்க?
2: ஐயோ இடியெல்லாம் இல்ல சார், மழைதான் வந்து தொடர்ந்து நல்ல மழை சார். காலையில இருந்து அடிச்சது.
0: அப்ப எனக்கு மட்டும் தான் இடி சவுண்ட் கேட்டுச்சா?
2: நம்ம நிகழ்ச்சி மாதிரி அப்படியே குழுகுலன்னு இருக்கு சார்.
0: அடடடா, எங்க கொண்டது அப்படியே மேட்ச் பண்றீங்க பாருங்க, வேற லெவலுங்க. சரி சொல்லுங்க.
2: அதாவது ஒரு ஒரு இது சொல்லுங்க சார், பிளாட்ஃபார்ம் தண்டவாளத்துல ஓடு ரயில ட்ரெயின கூட புடிச்சிடலாம். உங்க கூட பேசணும்னா போன் லைன் புடிக்கிறதுக்கு என் பெரு வேற எனக்கு தெரிஞ்சு.
0: நீங்களா இனிமே சினிமாவுக்கு டயலாக் எழுத போயிடலாம் சார், அந்த அளவுக்கு நல்லா ரைமிங்கா புடிக்கிறீங்க. என்ன தலைப்பு வேணும்?
2: சரியா தவறா சொல்லுங்க சார். எனக்கு அதுதான் சார். கொஞ்சம்
0: இப்ப ஒரு கேள்வி கொடுத்தா எடுத்துக்கிறீங்களா?
2: இல்ல சார், வேற எதுனா மாத்தி கொடுங்களேன்.
0: ஏன் சார், அவர் ஆசையா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு, பதில் கிடைக்கும்ல?
2: இல்ல சார், எனக்கு வந்து இந்த மழை சவுண்ட்ல வந்து கிட்ட காது கிட்ட வச்சுருக்கேன்.
0: சரி, நான் மறுக்கா சொல்றேன் அந்த கேள்வியை. சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
0: அதே கேள்வி மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு மறுபடியும் தான் சொல்ல போறேன். மனித உடல்ல மிகப்பெரிய உறுப்பான தோல்ல நாம வெயில்ல நிற்கும் போது வைட்டமின் டி நேரடியாக சூரிய ஒளியிலிருந்து உறிஞ்சப்பட்டு உடலுக்கு கிடைக்கிறது. சரியா தவறா அப்படிங்கறது அந்த கேள்வி. முயற்சி பண்றீங்களா? சரி நினைக்கிறீங்களா? புரியல, எப்படி
2: வெயில்ல நிக்க கூடாது, வெயில்ல நின்றா தோல் சுருங்கிடும் அப்படின்னு சொல்லி.
0: அது மத்தியான நேரத்துல, இப்ப சாயந்தர நேரத்துல இன்னும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: சொல்றீங்களா, காலையில சொல்றீங்களா?
0: இல்ல, நான் பொதுவா சாயந்தர நேரம் வச்சுக்கோங்களேன்.
2: அதாவது
0: உங்க பார்வை அதிக வெயில் இருக்கும் போது அதிகமான சத்து நமக்கு
2: கிடைக்குது.
0: நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை, ஆனா இதுவும் தவறு.
2: நன்றி சார.
0: பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க, தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. வாழ்த்துக்கள். அவர் வந்து சரின்னு சொன்னாரு, ஆனா இவர் தவறுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கான காரணம் ஒன்று சொன்னார் பாத்தீங்களா, அது தவறு. ஸோ மொத்தத்தில் இதுல என்னன்னா, சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக விட்டமின் டி நமக்கு கிடைக்குதான்னா இல்லை. நம்ம உடம்புக்குள்ளதான் அந்த விட்டமின் டிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சூரிய ஒளி வந்து ஒரு தூண்டுகோல் மாதிரி தான். அதாவது என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு, அது வந்து நீ எந்திரிச்சு போ, இப்படி இருக்கிறத அப்படி மாறு அப்படிங்கிற மாதிரி சூரிய ஒளி ஒரு தூண்டுகோல் போலத்தான் வேலை செய்கிறது. சூரிய ஒளியில் விட்டமின் டி கிடையாது. நமது தோலின் அடியில் 7-DHC அப்படின்னு ஒரு கொழுப்பு இருக்கு, கொழுப்பு மூலக்கூறு இருக்கு. அது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் வந்து தோலில் படும்போது அந்த கொழுப்பு மூலக்கூறு என்ன நடக்கும்னா, ஒரு வேதி வினை மாதிரி நடக்கும், ஒரு வேலையை பண்ணும். அது என்ன பண்ணுன்னா, விட்டமின் D3 மாறும். அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதாக்கதிர்கள் நம்ம தோல் மேலே படும்போது தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு மூலக்கூறு ஒரு மாதிரி வேதிவினை புரிஞ்சு இன்னொன்னா மாறுது. அதுதான் சூரிய ஒளி தூண்டுகோலாக இருக்கிறது. மற்றபடி சூரிய ஒளியிலிருந்து நமக்கு எதுவும் கிடைக்கிறல, நம்ம உடம்புக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது. அந்த ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதாக்கதிரினால ஒரு வேதிவினை, ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடக்குது.

0: அதனால் விட்டமின் D3 நமக்கு சத்து கிடைக்கிறது, எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம்.
1: குமார் பேசுகிறேன், சொல்லுங்கள்.
0: குமார் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் சார், உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள்.
1: பட்டாபிராம்.
0: பட்டாபிராமிலிருந்து குமார்.
1: ஆமாம் சார்.
0: ஏற்கனவே பேசுகிறீங்களா, இப்போ தான் வரீங்களா?
1: இப்போ தான் வரேன் சார்.
0: இல்லை இல்லை, நான் உங்கள்கிட்ட இப்போ தான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன், அந்த ஏற்கனவே சொல்லுங்க.
1: ஆமா ஆமா ஆமா சார், இதுக்கு
0: முன்னாடி நம்ம கிட்ட பேசின மாதிரி தெரியல, அதான் கேக்குறேன். சரி சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
1: சரியா தவறா சார்.
0: சரியா தவறா, உங்களுக்கு எளிமையா வேணுமா கடினமா வேணுமா எப்படி வேணும் சொல்லுங்க.
1: சிம்பிளா சொல்லுங்க சார்.
0: சிம்பிளா கேக்குறீங்க?
1: ஆமா ஆமா.
0: சரி ஓகே, சமையல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான், கேட்கலாமா?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: ஓகே, சூடான பாத்திரங்களை சுடாமல் பிடிக்க உதவக்கூடிய ரப்பர் கையுறைகள், அந்த கிளவுஸ்லாம் போடுவாங்கல்ல, கிளவுஸ் போட்டுக்கிட்டு.
1: ஆமாம் சார்.
0: க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் ரப்பர் பொருட்கள், மின்சாரத்தை இந்த ரப்பர்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அது வந்து மின்சாரத்தை கடத்தாததற்கு காரணம் அப்படின்னு ஒன்று சொல்லி இப்போ நான் சொல்கிறேன்.
1: ஆ சொல்லுங்கள் சார்.
0: அவைகளுக்குள்ள கட்டுரா எலக்ட்ரான்கள், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன். சரியா தவறா? அதான், அதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படி இப்படி ஓடி ஆட முடியாது, அதனால தான் அது வந்து மின்சாரத்தை கடத்தலை அப்படின்னு சொல்கிறேன். அது சரியா தவறா?
1: சரி சார்.
0: சரி அப்படின்றீங்களா? அதாவது எப்படி ஒரு பொருள் மின்சாரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுதுன்னா, உள்ள வந்து ஓடக்கூடிய எலக்ட்ரான்கள் இருக்கணும், எலக்ட்ரான்கள் தான் அந்த மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு வேலையாள் மாதிரி வச்சுக்கோங்களேன், எறும்பு மாதிரி. எறும்பு வந்து லோடு அரிசி தூக்கிட்டு போகுதில்ல, அந்த மாதிரி கரண்ட்டை தூக்கி கொண்டு ஓடக்கூடிய வேலை செய்வது எலக்ட்ரான்கள். அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், அப்படி போனால் தான் மின்சாரம் கடத்தப்படும். ஆனால் அந்த ரப்பர் கையுறைகளை அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே பிடிச்சி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு இடத்துல லாக் பண்ணி பூட்டி வச்சா என்ன நடக்கும், ஒரு இடத்துலையே தான் நிற்கும், எங்கேயும் போக முடியாது. அப்போ கரண்ட் பாஸ் பண்ணாலும் கரண்ட் எங்கேயும் நகராது. அதனால தான் ரப்பர் பொருட்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எலக்ட்ரான்கள், அந்த அயனிகள் வந்து எங்கேயும் நகர முடியாமல் ஒரு பிணைப்பாக இருக்குது, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எங்கேயும் அதால் நகர முடியாதனால மின்சாரம் கடத்தப்படுவதில்லை. அதே போல் நமக்கு பெரும்பாலும் சூடுறதும் இல்லை, நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, சில விஷயங்கள் பிடிச்சிட்ருப்போம், ஹேண்ட் கிளவுஸ் போட்டிருந்தால் சூடான பொருட்களும் டக்குன்னு சூடாது. முக்கியமாக மின்சாரம் தான் நம்ம நோக்கம், சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் விஷயம். இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விளையாட்டு கேள்விகள் நமக்கு இருக்குது, தொடர்ந்து விளையாடலாம். இப்போ ஒரு பாட்டு வருது.

0: அனிருத் ரவிச்சந்தர் தி குரல்களில் முத்தமிழ் வரியில் சந்தோஷ் நாராயணனுடைய அற்புதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் தசரா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3 FM.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு, இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி.
1: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள். 044-295-2-08-53 மற்றும் ஒரு எண் 283-89-871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. ரொம்ப நாள் ஆச்சுங்களா? என்ன ஃபீலிங்ஸ்ங்களா? ரொம்ப நாள் ஆச்சுட்டு. ஓகே, சொல்லுங்க. சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? எப்பவுமே ஈஸியா தான் கேப்பீங்களா? நான் எப்படி கொடுப்பேன்? நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இஞ்சியை நறுக்கி வைக்கும் போது அல்லது சமைக்கும் போது உருவாகும் காரமான சுவை, ஒரு காரமான ஒரு சுவை வரும் இல்லையா, அதுக்கு காரணம் அதில் உள்ள ஜிஞ்சரால் மற்றும் ஷோக்கேல் அப்படிங்கிற வேதிப்பொருட்களே காரணம் அப்படின்னு சொல்றேன். அந்த ரெண்டு வேதிப்பொருட்களால தான் அப்படி ஒரு காரமான ஒரு சுவை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா? ஜிஞ்சரால் அப்படின்னு ஒரு பொருள், அப்புறம் ஷோக்கேல் அப்படின்னு ஒரு பொருள், இந்த ரெண்டு

0: ரெண்டு வேதிப்பொருளும் உள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு காரமான ஒரு சுவை கிடைக்கிறது அப்படிங்கிறேன். சரியா தவறா?
1: சரி சார்.
0: சரின்றீங்களா? காரமா இருக்கிறதுனால சரியா இருக்குமா? அப்ப நான் வேற ஏதாவது இதுல கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போடுறது காரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தவறுன்னு சொல்லுவீங்க. சரி பரவாயில்ல, இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க? சரின்றீங்க. சரி என்பது சரியான பதில். வாழ்த்துகள். நன்றி. வாங்க, அவ்வளோதான். சரிங்கிறது தான் சரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியில் ஜிஞ்சரால் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இஞ்சியை நம்ம உலர்த்தணும் இல்லை சூடாக்கி சமைக்கிறோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சரால் வந்து டீஹைட்ரேஷன் ஆயிரும், அந்த நீர்லேருந்து விலக்கப்பட்டு சோக்கியல் அப்படிங்கிற இன்னும் ஒரு அதிக காரத்தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருளாக மாறுது. அதாவது நம்ம வந்து அதை உலர்த்துகிறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சோண்டு காரமாக இருந்தது பயங்கர காரத்தன்மை கொண்டதாக மாறுகிறது. அதுதான் அந்த ஜிஞ்சரால்லேருந்து ஷோக்கேலாக மாறக்கூடிய அந்த ஒரு பண்பு. ஸோ இதில் தான் இன்னும் கொஞ்சம் அந்த சுக்காக மாறி போச்சுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த காரம். இதெல்லாம் சுக்கு, அந்த சுக்கு இஞ்சிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த நெடி தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் நல்லா சாப்பிடவே மாட்டேன், பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சு. சின்ன பசங்க இன்னுமே இஞ்சியை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, பொடி பொடியாக நறுக்கி போட்டால் விரும்புவாங்க. நானும் அப்படி தான் விரும்பினேன். இப்போது இஞ்சியை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இஞ்சி வந்து உடம்புக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது அப்படின்லாம் ரொம்ப காலமாக மருத்துவர்கள் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு சித்த மருத்துவம் அதுவும் ரொம்ப காலமாக மூலிகை மருத்துவங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதனால இஞ்சில காரத்தன்மைக்கு முக்கியமான காரணம் அந்த ஜிஞ்சரால் ஷோக்கேல் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய ரெண்டு பொருள் தான். முதல்ல பச்சையாக இருக்கும்போது ஜிஞ்சரலாக இருக்கும், நம்ம உலர்த்திட்டோம் அப்படின்னா ஷோக்கேலாக மாறிடும். அப்போ வந்து அதனுடைய பண்பு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். காரத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடு தான் இது ரெண்டும். செரிமானம், இஞ்சியில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா வயிற்று உபாதைகளை போக்கக்கூடிய தன்மை, உடல் வெப்பத்தை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள்லாம் இதுக்கு இருக்குது. இதுக்கு மேலே இஞ்சியை பற்றி நான் சொன்ன நல்லா இருக்காது, நீங்களே தேடி படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் காட்டாத்தூர் பழனிவேல் சார்.
0: காட்டாத்தூர்ல இருந்து பழனிவேல்?
2: ஆமா சார்.
0: எங்க சார் இருக்குது அரியலூர்ல? வடக்கா தெற்கா மேற்கா எந்த பக்கம்?
2: ஆண்டிமடம் சார்.
0: ஆண்டிமடம் பக்கம்.
2: ஆமாங்க.
0: ஓகே. காட்டாத்தூர் ஏன் பக்கத்துல ஏதாவது ஆறு இருக்குங்களா?
2: பேர் அப்படி காட்டாத்தூர்
0: இருந்தாலும் வச்சாச்சு. காட்டாத்தூர்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
2: பழனிவேல் சார்.
0: பழனிவேல், சரி சொல்லுங்க. என்ன இது வேணும் உங்களுக்கு தலைப்பு?
2: சரியா
0: தவறாவே. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
2: எளிமையா கொடுங்க. நான் சும்மா 70 வயசாவது மாடு மேய்ச்சிட்டு உங்க ப்ரோக்ராம் தான் கேட்டுக்கிட்டு
0: இருக்க. அப்படி வர்றீங்க? சரி ஓகே. உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கு, கேட்டுருமா?
2: ஓகே சார்.
0: இப்போ நம்ம உணவுல கிராம்பு அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துவோம் இல்லையா?
2: ஆமா சார்.
0: அந்த கிராம்பு நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா?
2: ரொம்ப நாள் ஆகுதுங்க.
0: ரொம்ப நாள் ஆகுது. சரி அப்ப நான் கேள்வியை மாத்திடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் வேற கேள்வி வரேன். பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா அது
2: சாப்பிட்டுருக்கீங்களா?
0: ஓகே. இப்போ அந்த பழைய சோறு, இப்போ இந்த மாதிரி நம்ம மாடுலாம் மேய்க்கும் போது வெயிலில் நிற்போம், அந்த பழைய சோறுலாம் உள்ள அப்படியே போட்டுக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சாப்பிடுவோம்,
2: சாப்பிட்டுருப்பீங்க.
0: உங்களுக்காக இப்போ அந்த கேள்வியை மாற்றி வந்துட்டேன். இப்போ அந்த பச்சை மிளகா சாப்பிடும்போது வாயில திடீர்னு ஒரு எரிச்சல் உணர்வு கடிச்சுட்டோம் அப்படின்னா எரியும் பார்த்தீங்களா? எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நான்லாம் ஒரு கடி கடிச்சாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு எரியுது, சாப்பிட்ற மூடே போயிடும். ஆனால் எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. சரி இப்ப அங்கதான் கேள்வி. நான் இப்ப நாக்கில் கடிக்கும் போது ஒரு எரிச்சல் உணர்வு வருகிறது. நாக்கின் செல்களை மிளகாயில் உள்ள அமிலம் நேரடியாக எரிப்பதனால் தான் அந்த ஒரு எரிச்சல் உண்டாகிறது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா சொல்லுங்க. சரின்றீங்களா? மிளகாயில் இருக்கக்கூடிய அமிலம் நேரடியா வந்து எரிக்குது அப்படின்றீங்க. அப்ப நேரடியா எரிச்சதுன்னா அடுத்த வாட்டி எப்படி மிளகாய் கடிப்பீங்க? காலை சோத்துக்கு இப்ப மத்தியானம் கடிக்கிறேன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் மத்தியானம் கடிக்கிறதுக்கு நாக்கு இருக்கணும் இல்ல, எரிஞ்சு போயிரும்ல?
2: சரியான
0: பதில். நல்ல முயற்சி பண்ணீங்க. தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது என்ன அப்படின்னா, மிளகாயில் கேப்சசைன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பலகாலமாக படிச்சிருப்போம். இது வந்து நேரடியாக எந்த திசுக்களையும் எரிப்பதில்லை, அழிப்பதில்லை. நல்லா கேட்டுக்கோங்க. அது எந்த திசுவையும் நோகடிக்காது, சாகடிக்காது. ஓகேங்களா? ஆனால் இது நாக்கில் இருக்கக்கூடிய TRPV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்ப உணரிகள். நாக்கில் வந்து உணர்வு உணரிகள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, முட்டுகள், சின்ன சின்ன முட்டுகளாக இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே சுவையை உணரக்கூடிய உணரிகள். ஒவ்வொன்றுமே ரொம்ப மைன்யூட்டானது. ஏதாவது ஒரு சின்ன புள்ளியை நம்ம கடிச்சிட்டா கூட அந்த இடம் ரொம்ப வலிக்கும், வேறு ஏதாவது சாப்பிடும்போது அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா தீவிரமான

உணரிகள் இருக்குது. இது எல்லாமே மிளகாயை கடிக்கும்போது அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த காரமான அந்த விஷயம் வந்து நாக்குக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு வழக்கமான ஒரு இதை விட ஒரு பெரிய அளவில் ஒரு தீ பற்றிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துரும். நாக்கில் அந்த எரிச்சல் வந்து மூளைக்கு எப்படி கொண்டு போகப்படணும், ஒரு பெரிய அளவு தீ பற்றிக்கிச்சு, ஒரு 43 டிகிரி அளவில் ஒரு பெரிய தீ பற்றிக்கிச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு வெப்பமும் எரிச்சலும் இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு எரிச்சலை நாக்கில் உண்டு பண்ணும். அது ஒரு போலியான செய்தி தான், மூளைக்கு வந்து இந்த அளவுக்கு ஏதோ பற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மூளைக்கு அதை கடத்திடும். மூளை என்ன பண்ணும், ஆஹா ஏதோ பெருசாக பிரச்சனை வந்துச்சு போல் இருக்கு, உடனே இந்த தீ அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கிலிருந்தும் கண்ணிலிருந்தும் வாயிலிருந்தும் எல்லா இடத்துலையும் தண்ணியை வர வச்சிருது, அந்த தீ அணைக்கிறதுக்கான வேலையை பார்க்குது. அதாவது தீன்னு நினச்சிக்கிட்டு மூளை வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு கண்ணெலாம் கலங்கி போய் உமிழ்நீர்லாம் நிறையா சுரக்கும். இதெல்லாம் வந்து பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து உண்மையில் அது எந்த ஒரு அமிலம் மாதிரி எதையும் எரிக்கிறதில்ல, எதையும் நசுக்கிறதில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஒரு மாயையான தோற்றத்தை மூளைக்கு அது கடத்தி விடுகிறது. அதுதான் மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த கேப்சைசைன் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால் உடம்பில் திடீர்னு அதுக்கான எதிர்வினைகள் நடக்கும். உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா திடீர்னு எதிர்வினையாற்றும், அந்த எதிர்வினை தான் காரணம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் அதில் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு நாள் சொல்லும்போது பால் சார்ந்த பொருட்களை சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் தனியும், தண்ணி குடித்தோம்னா இன்னும் தகதகன்னு எரியும், பால் சார்ந்த பொருட்களை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தனியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஓகேங்களா, இவ்வளோ தான் விஷயம். இன்னும் இந்த மாதிரி நிறையா விளையாட போகிறோம். அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு பாட்டு வர காத்திருக்கிறது. பாடலுக்கு முன்பாக, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 102.3

0: கானா ஃப்ரான்சிஸ் குரலில் கூடவே அர்பன் தோடாயும் இவங்களும் இணைந்து பாடியிருப்பாங்க. கானா ஃப்ரான்சிஸ் வரியில் ஓஃப்ரோ அவங்களுடைய இசையில் அந்த பாடல் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துக்காக கேட்டோம்.
1: 102.3 FM. Yes, who is it?
2: Don. Don. Don. Don. Don. Don. Don. Don.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும்.

0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு:
0: இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 45 நிமிடம், 43 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர சொல்லுங்க.
3: சென்னை பெருங்குடி வள்ளி பேசுறேன் சார்.
1: வள்ளி எங்க, பெருங்குடிங்களா?
3: ஆமா, சென்னை பெருங்குடி.
1: ஓகே, சென்னை பெருங்குடி. அப்ப வேற எங்க பெருங்குடி இருக்கு?
3: இங்க பெருங்குடியே ரெண்டு இருக்குது.
1: இங்க சென்னையில ரெண்டு இருக்குங்களா?
3: என்ன
1: தலைப்பு வேணும் சொல்லுங்க.
3: சரியான
1: விடை தேர்ந்தெடுக்கிறது எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? எளிமையா கடினமா எப்படி வேணும்
3: சொல்லுங்க.
1: காற்றுல பறந்து போகாம இருக்கு, நம்ம கிளிப் மாட்டறோம். ஆனா அதே காற்றுல பாத்தீங்கன்னா துணி வந்து படபடன்னு அடிச்சுட்டு சத்தம் போடும் பாத்தீங்களா? அதுக்கு பின்னணியில் ஒரு இயற்பியல் காரணம் இருக்கிறது, அது என்ன அப்படிங்கறது தான் கேள்வி. நாலு காரணத்தை நான் சொல்றேன், கண்டுபிடிங்க. துணி தன் சொந்த காலில் நிற்க முடியாமல் காற்றில் தள்ளாடுவது. இரண்டாவது, காற்றழுத்த வேறுபாட்டு தத்துவம், அதாவது பெர்னௌலி பிரின்சிபல், பெர்னௌலி தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தின்படி காற்றழுத்த வேறுபாட்டால் துணி நடனமாடுவது அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது, ஈர துணி காய்வதற்குள் பக்கத்து வீட்டு துணியுடன் கைகலப்பில் ஈடுபடுவது. நான்காவது, துணியின் நார்களில் காற்று நுழைந்து அதற்கு தொடர் விக்கல் எடுப்பது. என்ன காரணத்தினால அந்த துணி வந்து படபடன்னு அடிச்சுக்குது சொல்லுங்க பாப்போம்.
3: ரெண்டு தான் சார்.
1: ரெண்டு தான் அப்படின்றீங்களா?
3: ஆமாங்க சார்.
1: ஏன், எதனால?
3: அதே அந்த காத்துறதுனால படபடன்னு இருக்குல, சவுண்ட் கேக்குது ஒரு மாதிரி.
1: ஓகே,
3: அதனால தான்.
1: நாலு காரணமும் ஓரளவு மேட்சிங்கா சொல்றீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தலையா?
3: நான் சொல்றேன், ஆனா ரெண்டு தான்.
1: ரெண்டு தான் மனசு சொல்லுது.
3: அதுக்கேத்த மாதிரி தான்
1: இருக்கு. சூப்பர், அதுதான் மிக சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: Thank you sir.
1: நன்றி நன்றி நன்றி. வாங்க பதில் சொன்னா அப்படியே கொண்டாட்டம் கொஞ்சம் பேரின்பமா மாறும். இப்ப பேரின்பம் மாறத நம்ம இன்னும் தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி,
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: அந்த பெர்னலி தத்துவம் என்னன்னுலாம் இப்போ நம்ம புதுசாக விளக்க போகிறோம்னா கிடையாது. இருந்தாலும் அதில் காற்றழுத்த வேறுபாடு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா துணி வந்து ரெண்டு பிரமும் காற்று வெவ்வேறு வேகத்தில் வீசும்போது அழுத்த வேறுபாடு உண்டாகுது. இப்போ துணி இருக்குது அப்படின்னா துணிக்கு பின்னாடி இருந்து காற்று வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ துணிக்கு பின்னாடி ஒரு விசை இருக்கிறது, அதற்கு எதிர்த்தப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விசை இல்லாமல் இருக்குது. அழுத்தம் இங்கே அதிகமாகுது, அங்கே குறையுது. அப்படி மாறும்போது காற்று சில நேரத்தில் சுற்றி சுற்றி அடிக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து தள்ளும்போது இன்னொரு பக்கத்துலேருந்து காற்று அடிக்கும்போது என்ன நடக்கும், மாறி மாறி ஒரு அழுத்த வேறுபாடு நடக்கும். அந்த அழுத்த வேறுபாட்டினால காற்றின் சுழல்களால் படபடன்னு அடிக்குது. இதுதான் அதுக்கு காரணம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெர்னௌலி தத்துவம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா இப்போ தேவையில்லை. காற்று அழுத்த வேறுபாடு அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுப்போம். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர்
5: சொல்லுங்க. பாக்கம் பருத்தியூர் சுமதி.
1: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
5: ஆமா
1: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
5: எனக்கு சரியா தவறாவே கொடுங்க.
1: சரியா தவறாவே கொடுங்க. ஏன் ஒரு மாதிரி அது அந்த இடத்துல பாஸ் விட்டு சொல்றீங்க?
5: அது கொஞ்சம் ஈஸியா சொல்லலாம்.
1: அப்ப நான் கஷ்டமா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?

0: கஷ்டமா கொடுக்க மாட்டீங்க, நான் ஈஸியா தானே கேட்பேன்.
1: நீங்க ஈஸியா தான் கேப்பீங்க, ஆனா நான் கஷ்டமா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
0: இல்ல ஈஸியா கொடுங்க சார்னு சொல்லிடுவேன். ஓகே, ஆனா நான் வந்து ரொம்ப சூப்பரா போகுது சார்.
1: ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? என்னடா இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி ஃபீல் பண்றீங்களா?
0: இல்ல இல்ல சார், ரொம்ப ஜாலியா போயிடு.
1: சரி, கம்ப்யூட்டர் பத்தி கேக்கலாமா? பதில் சொல்லுவீங்களா?
0: நான் கம்ப்யூட்டர்லாம் படிக்கலையே.
1: கம்ப்யூட்டர் படிக்கலாம் வேணாம். கம்ப்யூட்டர் கீபோர்ட் பத்தி ஒரு கேள்வி கேக்கலாமா இல்ல வேற ஏதாவது மாத்தணுமா? உணவில் சேர்க்கப்படக்கூடிய கிராம்பு இருக்குல்ல, அந்த கிராம்பு மெல்லும் போது வாயில ஒரு வித மரத்து போகும் உணர்வு உண்டாகும், பாத்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் அதுல உள்ள யூஜினால் அப்படிங்கிற ஒரு இயற்கை வலி நிவாரணி வேதிப்பொருள் அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா? அந்த பொருளாலதான் அப்படி ஒரு மாதிரி நமக்கு உணர்வு உண்டாகுதுன்னு சொல்றேன். சரின்றீங்க? எப்படி ஏதாவது தெரியுமா இல்ல சும்மா அப்படி முயற்சி தானா?
0: நன்றி,
1: நல்ல முயற்சி, வாழ்த்துகள். வாங்க. அவங்க சரின்னு சொன்னதுதான் சரியான பதில். அதாவது பாத்தீங்கன்னா, கிராம்புல யூஜினால் அப்படின்ற ஒரு எண்ணெய் மூலக்கூறு இருக்கு. அது ரொம்ப ஒரு வீரியமிக்க இயற்கை உணர்வகற்றி, அதாவது லோக்கல் அனஸ்தெட்டிக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது நம்ம கொடுப்பாங்கல்லோ, அந்த மாதிரி மருந்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயந்தான் இந்த வலி நிவாரணம்னு சொன்னால. அது ஓரளவுக்கு நம்ம வாயில் போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் மரத்து போயிடும், சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்போ பல்லு வலியெலாம் இருக்கும்போது இதெல்லாம் போட்டு மெண்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வலியெலாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வாய் வந்து மரத்து போகிறது, அதுக்கு காரணம் இந்த யூஜினால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எண்ணெய் மூலக்கூறு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிறது கூப்பிடுறீங்க, பேர சொல்லுங்க சார்.
2: காட்டாங்குளத்திலிருந்து முகமது சார்.
1: காட்டாங்குளத்திலிருந்து முகமது சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
2: சரியா தவறா கேளுங்க சார்.
1: சரியா தவறா? கம்ப்யூட்டர் பத்தி கேட்கலாமா உங்களுக்கு?
2: கம்ப்யூட்டர் பத்தியா சார், நான் டிரைவர்.
1: சரி, கீபோர்டு, அந்த கீபோர்டையா பாத்துருக்கீங்களா? கம்ப்யூட்டர்ல எல்லாம் பெருசா கேட்க போறல, கம்ப்யூட்டர் கீபோர்டு பாத்துருக்கீங்களா, அதான் கேள்வி. முதல் வரிசையில எழுத்துலாம் அது பத்தி தான் கேள்வி கேக்கலாமா? அது ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுக்கான கேள்விதான் அது.
2: சரி சார்.
1: சரி, ஓகே. இப்போ அந்த அதை வந்து வடிவமைச்சவங்க ஏன் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ உங்களுக்கான கேள்வி நான் சொல்கிறேன். நாம் கணினியில் டைப் செய்ய பயன்படுத்தப்படும் அதுக்கு பேர் குவர்ட்டி கீபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா?
2: ஓகே சார்.
1: அந்த வடிவமைப்பில் ஏன் வடிவமைச்சாங்கன்னா, மனிதர்கள் வேகமாக டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சிறப்பாக கண்டுபிடிச்சு அந்த வடிவமைப்பில் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்களா, ஏபிசிலாம் லைனாக இருக்காது, பார்த்துருக்கீங்களா கம்ப்யூட்டரில் கீபோர்டில்? ஏபிசி லைனாக இருந்து நம்ம டக்கு டக்குன்னு அமைக்கி சீக்கிரமாக முடிச்சிடலாம்ல.
2: ஒரே வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றீங்க.
1: அப்ப அது எப்படி சரியா இருக்கும்? நான் அதாவது நான் என்னுடைய கேள்வியே எல்லாம் வேகமா டைப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அது சரியா தவறாங்கிறதா இப்ப நீங்க சொல்லணும். இப்ப நீங்க ஆனா சரின்னு சொல்றீங்க. சரினா வேகமா டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆமா அப்படின்னு ஒத்துக்கலாமா? வேகமா டைப் பண்றதுதான் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனா நீங்க வேற மாதிரி சொல்றீங்கல்ல,
2: ஆப்போசிட்ல.
1: நீங்க வந்து மெதுவா டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்றீங்க. அப்ப சரியா தவறா சொல்லுங்க.
2: தவறு.
1: தவறு என்பதுதான் சரியான பதில். வாழ்த்துக்கள். ஒரு காலத்துல டைப் ரைட்டர் மிஷின் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி டைப்ல தான் இருந்துச்சு. அதுல எல்லாரும் வேகமா தட்டும் போது அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய கம்பி பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னிக்கும், சிக்கிக்கும், ஜாம் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இம்புட்டு வேகமா விட்டா இவங்க மிஷினையே ஜோலியை முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு மிஷினில் வேறு எப்படி ஸ்லோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்து எழுத்தை மாற்றி வச்சு அந்த ஆர்டரை மாற்றி வச்சோம்னா இவங்க கொஞ்சம் திணறுவாங்க. திணறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாச்சுன்னா மிஷின் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணம். எப்படி நல்ல எண்ணம்? அந்த நல்ல எண்ணம் அதாவது ஸ்லோ பண்ணுறதுக்காக மெதுவாக்குறதுக்கு தான் இந்த குவர்ட்டி அப்படிங்கிற மெத்தடில், அந்த குவர்ட்டினா கீ

QWERTY அப்படின்னு மேல் வரிசையில் இருக்கும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தில் வச்சாங்க. அப்புறம் அதுவே காலம் மாற மாற இப்போ அந்த மிஷின்லாம் நம்ம பயன்படுத்துறதில்ல, எல்லாமே ரொம்ப சாஃப்ட் பட்டன்ஸ், மென்மையான பட்டன்களாக வந்துருச்சு. இருந்தாலும் அந்த வடிவமைப்பு எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறனால தொடர்ந்து அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பின்னணி. சரிங்களா, இதை வந்து யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் ஷோல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த வடிவமைப்பை கொடுத்தவர். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கீபோர்டு வடிவமைப்பு இவரால் கொடுக்கப்பட்டது தான். சரிங்களா, இப்போதைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் விளையாண்டு நிறைய பேர் முயற்சி பண்ணி பதில் கிடச்சிருக்கு, அதை பதில சரியாக சொல்லியிருப்பீங்க. சில பேர் முயற்சி பண்ணி முடியல அப்படிங்கிற ஃபீலிங்ஸோடு இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது, எல்லாத்துலேயும் விளையாடுவோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். நான் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, மறுபடியும் 6 மணிக்கு சந்திக்கிறேன். இப்போதைக்கு 5 மணிக்கு பூந்தண்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே நாகராஜ் அட்டகாசமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போது நிறைவு பாட்டு உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

கிடாக்குழி மாரியம்மாள் குரல விவேக்கினுடைய வரியில் ஜஸ்டின் பிரபாகரன் அவங்களுடைய இசையில் அந்த அட்டகாசமான பாடல் கட்டா குஸ்தி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.

எரிஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வெள்ளிக்கிழமை 8:00 இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரி யாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு

எத்தனை சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்கள்.

நேரம் 5 மணி ஆயாச்சு. 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: வாங்க பூந்தன்றல் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் அஜய் நாகராஜ். மாலை நேரத்தில் நாம் இன்றைக்கி பூந்தன்றல் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, அது பொதுவாகவே நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறது ஷாப்பிங்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வேறு வந்துகிட்டு இருக்கு. ஸோ வாங்குற ஒரு நமது பொருட்களை வாங்கி குவிப்போம், குவிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி குவிக்கும் போது அந்த பொருட்களை வாங்குறதுன்றது நம்மளோட தேவைக்காக வாங்குறோமா இல்லை ஆசைகளுக்காக வாங்குறோமா? அதாவது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு புதிய ஃபோன் வந்திருக்கு, ஒரு மாடல் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஃபோன் இருக்கும், நல்லா ஒர்க் ஆகும், எல்லாமே இருக்கும், ஜிபி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ஃபோன் நம்ம ஓகே, பழைய ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை இது எதனா இதுவாகிடுச்சு, ஜிபி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஓகே நமக்கு தேவை இருக்குன்னா வாங்கலாம். ஆனால் ஒரு ஃபோன் புதுசாக வந்திருக்கு அப்படின்றதாலேயே நம்ம ஆர்டர் போடுவோம், அந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படின்னா ஒரு சில இப்போது சீசன் டைம், அதாவது ஃபெஸ்டிவல் சீசன், அந்த சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 20%, 25%, 50%, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த தள்ளுபடியை பார்த்து நீங்கள் உங்கள் தேவைக்காக பொருளை வாங்குறத விட ஆசைக்காக, எப்பா டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்குதுப்பா பொருளை வாங்கி போட்டு வைப்போம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்கு பொருளை வாங்கியிருக்கீங்க? உங்கள் தேவைக்காக தான் வாங்குவீங்களா அல்லது உங்கள் ஆசைக்காக வாங்கியிருக்கீங்களா? இது என்னோட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பகிரணும்னு நினைச்சிங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பு என்னோட 295-2-0-8-5-3 மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு என்னோட 2-8-3-8-9-8-7-1 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குடல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ நீங்கள் காலையிலிருந்து வேறு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழைப்பதை தவிர்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் போயிட்டு, முகநூல் பக்கத்தில் போஸ்ட் போட்டுருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்களை கருத்துக்களை பதிவிடலாம். சரிங்க, நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்கிருந்து? உங்க பேர் அம்மா?
1: நூர்ஜஹான்.
0: அம்மா தலைப்பு கேட்டீங்களா? நாளைக்கு தேவைப்படும் இல்ல அடுத்த மாசம் தேவைப்படும் அப்படின்ற அந்த மாதிரி நினைச்சு தேவைக்காக பொருளை வாங்குறீங்களா, இல்ல ஓகே இந்த பொருள் வந்து ஆசை, அதாவது இதை வாங்கி பாத்திரணும்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆசைக்காக பொருள் வாங்குவீங்களா? என்ன தேவைப்படுதோ தேவை இருந்தா மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
1: மகிழ்ச்சி.

0: சூப்பருங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். முதல் நேயர் என்ன சொன்னாங்கன்னா, தேவைக்காக தான் தம்பி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன் சார், நல்லபடிங்களா
0: சார்? நலமா இருக்கேன் சார், பார்த்திபன் சார். தலைப்பு கேட்டீங்களா? தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வாங்குவீங்களா?
1: இது ஆஃபர் மூலமா வாங்குறது ஒரு வகையில உண்மைதான் சார். அதனால தேவைப்படுறது தான் முக்கியம்.
0: அதுதாங்க, நீங்க உங்க தேவைக்கு, நான் தேவை இருந்தா மட்டும்தான் அந்த பக்கம் போவேன். ஆன்லைனோ சரி, ஆஃப்லைனோ சரி, கடைக்கோ சரி, எதுக்கோ எங்கனா தேவைக்காக பொருள் வாங்குவேன் அப்படின்றீங்களா?
1: தேவைக்கு தான் பொருள் வாங்குவேன்.
0: சூப்பர் சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவு குறைச்சு வச்சுட்டு பேசினா சிறப்பா இருக்கும். வணக்கம், யார் எங்கிருந்து? நாகப்பட்டினம் தேவைக்கு அந்த பொருள் வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் வாங்குவீங்களா இல்ல ஓகே நம்ம சரி ஓகே அதை வாங்கி பார்ப்போம் ஆஃபர் அதிகமாக போட்டிருக்காங்க சரி ஒன்று வாங்கி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை ஒரு என்ன சொல்றது ஒரு புது மாடல் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னா ஓகே வாங்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எந்த விதத்தில் நீங்கள் பொருளை வாங்கும் போது யூஸ் இது பண்ணுவீங்க? சூப்பர் சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நீங்க கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம்
0: சந்திரசேகர், இணைப்புல இருக்கீங்க, தலைப்பு கேட்டீங்களா? நீங்க என்ன, எதை பேஸ் பண்ணி பொருள் வாங்குவீங்க? உங்க தேவையின் அடிப்படையில் வாங்குவீங்களா இல்ல ஆசைகளுக்காக வாங்குவீங்களா?
2: நான் எப்பொழுதுமே சார் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் அந்த பொருள் அப்படிங்கறத வாங்குவேன். ஆசைக்காக என்னுடைய பொருள் அப்படிங்கறத எதுவுமே வாங்கல. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல சந்திரசேகர், எப்பொழுதுமே நீ தேவைக்காக மாத்திரம் பொருள் அப்படிங்கறத வாங்குறியேன்னு. இது வந்து எங்க அம்மா கிட்ட இருந்துதான் இந்த ஒரு நல்ல குணம் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். அப்புறமா சார், ஆஃபர் போடுறாங்க அது மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் செய்யணும் அப்படின்லாம் நினைச்சு நம்ம பொருள் அப்படிங்கறத வாங்க கூடாது. காரணம் வந்து அது காசு, அந்த வேஸ்ட், அந்த ரூபாய் அப்படிங்கறது ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு பதிலா நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மாத்திரம்தான் வாங்கணும். அப்படிதான் எப்பொழுதுமே நான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் தேவைக்காக தான் வாங்குவேன் சார்.
0: சூப்பர் சந்திரசேகர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, தேவை தான்பா, ஆஃபர்லாம் கொடுத்தாலும் ஆஃபர்லாம் கண்டுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு தேவைப்படுது, தேவைப்பட்டாதான் வாங்குவேன், ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஆசையில மழைங்கில நான் பொருளை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, இருந்தாலும் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: மாணிக்கம் டைலர் சார்.
0: மாணிக்கம் ஐயா, நீங்க எப்படியா பொருள் வாங்குவீங்க?
3: நாங்க வீட்டுல போகும்போது எங்க வீட்டுக்கார அம்மா ஒரு சீட்டு போட்டு
0: கொடுத்துருவாங்க
3: சார். எழுதி என்னென்ன வாங்கணும் அதை மட்டும் வாங்கி ஒரு தேவையெல்லாம் புரிஞ்சு என்ன பொருள் ஆசைப்பட்ட பொருள் வாங்காத, இப்ப என்ன தேவையோ அதுக்கு அது மட்டும் வாங்கிட்டு வா
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி சார், உங்களுக்கு
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி நன்றி நன்றி.
0: சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள்லாம். அந்த மாதிரி இந்த

நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 0853 மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். முகநூல் பக்கத்துலேயும் நாங்கள் பதிவிட்டிருக்கோம். அந்த பதிவுக்கு கீழே போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருபுலா விளம்பதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: அஞ்சு மணி பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: அன்பு சார், சார் எம்டி ரவிச்சந்திர ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார். சார் முதல்ல சார்
0: சொல்லுங்க,
1: 10% தேவைக்கு வாங்கிக்கோங்க சார், 20% வந்து தேவையற்ற பொருள்களையும் வாங்கிக்கோங்க சார். ஏன்னா அது காசு இருக்காது அப்போ வாங்கும்போது, சொல்லிட்டு வாங்கிக்குவோம். எத்தனை சரி பழக்கம் சார், 1980 இருந்து
0: அப்போ எனக்கு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தாய் தந்த துணை, தஞ்சை மாவட்டத்திலிருந்து உப்பிலிப்பொங்கல் வாழ்வோளம் தைய கலைஞர் ராமன் வேதனையா.
0: ராமன் ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படி வாங்குவீங்க பொருளை?
2: நமக்கு நமக்கு தேவையானதான் வாங்குவீங்க, இஷ்டம் வாங்கி வச்சுக்கிட்டு அவதிப்படுறது கிடையாது.
0: திடீர்னு உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க, எனக்கு என்ன குறைஞ்ச ரேட்ல கம்மி ரேட்ல சலுகை ரேட்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
2: எல்லாரும் வாங்கி டச் பொருளா வச்சிருக்காங்க, நான் வச்சுக்க மாட்டேன். வெறும் பட்டன் மிஷல் தான் வச்சிருக்கேன். வேற செல்லுக்குதான் ஆசைப்படுறது இல்லை, அதையும் வாங்கி வச்சு அவசப்பட கூடாது. அது வாங்க முடியாது, விற்கவும் முடியாது.
0: இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு சரி வேற ஏதாவது பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சு அலையில தரேன், உங்களுக்கு மட்டும் தனியா ஆஃபர்ல தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பட் அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படல, இதனால கம்மி ரேட்ல வருதே அப்படின்னு ஆசைப்பட்டு இதனால வாங்கிருக்கீங்களா?
2: வாங்க மாட்டேங்க, வாங்க மாட்டேன்,
0: வாங்க மாட்டேங்க. சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். சூப்பரா சொன்னாங்க. என்ன சொல்றாருன்னா, என்ன இப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தா இல்ல கம்மி ரேட்ல கொடுக்க, என்ன மாதிரி கொடுத்தாலும் எனக்கு தேவை இருந்தா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: எர்ணாவூர்ல
0: இருந்து நாகராஜ் சார். சொல்லுங்க சார், நீங்க எப்படி வாங்குவீங்க?
3: போன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நல்ல ஸ்பெக், லாங் டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கேமரா நல்லா இருக்கணும், இந்த மாதிரி இருந்தா நான் போன் வாங்குவேன் சார். எவ்வளவு வந்தாலும் சரி சார், நல்ல ஸ்பெக் இருக்கணும், லாங் டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் சார்.
0: லாங் டைம் யூஸ் பண்றேன். இப்போ போன் யூஸ் பண்றீங்க, திரும்ப அதை விட கொஞ்சம் அப்டேட்டட் ஸ்பெக்கோட ஒரு மாடல் புதுசா அப்படி அறிமுகப்படுத்துறாங்க, டிஸ்கவுண்ட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப வாங்குவீங்களா?
3: கண்டிப்பா வாங்குவோம் சார்,
0: கண்டிப்பா வாங்குவோம்.
3: போன் எப்பவுமே பெட்டரா இருக்கும், அதை சேல் பண்ணிட்டு மறுபடியும் வேற போன் வாங்கிப்பேன் சார்.
0: அதுதான் ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கணும்ப்பா, அதனால நான் வாங்குவோம்ப்பா. என்னோட ஆசைக்காக கண்டிப்பா வாங்குவேன், அது தேவை இருக்கோ இல்லையோ அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னாப்பா, என்ன மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணி ஆகணும், அதை ஒரு ஜஸ்ட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பயன்படுத்தி பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு? வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சரவணன்.
0: சரவணன் சார், நீங்கள் எப்படி பொருளை வாங்குவீங்க?
4: தேவைக்குதான் பொருள் வாங்குவோம், ஆசைக்கெல்லாம் பொருள் வாங்குறதே இல்லை.
0: ஆசைக்கெல்லாம் பொருள் வாங்குறதே இல்லை, குறைச்சு ரேட்டில் தராங்கப்பா. அப்படியே என்ன சொல்றது, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றதுக்குள்ள, ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீனால எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்றவீங்க.
4: வேண்டாம் வேண்டாம், தேவைக்கு மட்டுமா வாங்கி, தேவையில்லாத வாங்கி பொருட்களை வாங்கி வீட்டில் குவிச்சு வைக்கிறதால அதுக்கு நமக்கு ஒரு இடையூறாக தான் இருக்கும்.
0: ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பொருள் ஒரு பொருள் வாங்க போறீங்க, எப்போ இன்னொரு ஆஃபர் இருக்குங்க இதை கேளுங்க அப்படின்ட்டு இன்னொன்று சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டாக வாங்கினீங்கன்னா 1500 ரூபாய்க்கே வந்துடுது அப்படின்னா அப்போ வாங்குவீங்களா? வாங்க மாட்டேன், என்னோட இதில் நான் கரெக்டாக இருக்கேன்ப்பா, வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி, நன்றி.
0: சூப்பருங்க, அதாவது என்னதான் ஆஃபர் கொடுத்து

0: கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டாரு. சூப்பரே. இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 0853 மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: அஞ்சு மணி 15 ஆயிட்டு இருக்கு. நிறைய நேர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு என்ன சொல்கிறது, நிறைய கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு பாட்டையும் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நிறைய நேர் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, கலாவதி அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க எப்படி பொருள் வாங்குவீங்க? நலமா இருக்கேன், நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சிமா,
0: நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில சரி, மகிழ்ச்சி சிறப்பு விவேக் பாரதியோடு இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள்,
2: ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சவுந்தரராஜன் சார்.
0: சவுந்தரராஜன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கேட்டேன் சார்.
0: நீங்க எப்படி பொருள் வாங்குவீங்க?
3: நான் எப்பவுமே பொருள் வாங்குறது தேவைக்கேற்பதான் சார் பொருளே வாங்குவேன்.
0: தேவைக்கேற்பதான் பொருள் வாங்குவீங்க, இல்லைங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் தராங்க, தெரிஞ்சவங்க நீங்க வாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு சொல்றாங்க?
3: அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டோம் சார், தேவைக்கேற்பதான் பொருளை வாங்குவோம்.
0: தேவை இருந்தா மட்டும்தான் பொருள் வாங்குவேன், தேவை இல்லாத என்னத்துக்கு பொருள் வாங்கி என்ன பண்ண போகுது அப்படின்றீங்க?
3: ஆமா ஆமா ஆமா சார். மகிழ்ச்சி சார்,
0: விபத் பாரதியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை கேட்டுருங்க. வாழ்த்துக்கள், சூப்பரே. சோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யாரு, எங்கிருந்து?
4: விமலா ராமமூர்த்தி பேசுறேன்.
0: விமலா ராமமூர்த்தி, தலைப்பு கேட்டீங்களா?
4: நல்ல
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
5: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் செல்வம் சார்.
0: செல்வம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார்.
0: நீங்க எப்படிலாம் பொருள் வாங்குவீங்க? இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு அப்படின்ற ஒரு ஆசையில வாங்குவீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பொருள் அப்படி வாங்குவீங்களா? இல்லப்பா, எதா இருந்தாலும் நமக்கு எனக்கு தேவைப்படுது,
5: அப்படி இல்ல ஆஃபர்ல நமக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கலாம். அது ஓகே, எல்லாமே நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கலாம். ஆசைக்கு வாங்குறது கிடையாது, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்.
0: தேவைப்பட்ட
5: நிறைய இருக்கு. ஆசை நிறைய இருக்கு, ஆசைக்காக வாங்குறது இல்ல, தேவைப்படும் போது வாங்கிக்கலாம்.
0: தேவைப்படும் போது வாங்கிக்கலாம், ஆசைப்படுறோமே அப்படின்றதுக்காக எல்லாம் வாங்க முடியாது அப்படின்ட்டீங்க?
5: கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா ஆசை எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய வாங்கணும் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு தேவை, இது தேவை, இன்னைக்கு இது வாங்கணும், வாங்கலாம். அதுக்காக ஆஃபர் போட்டிருக்காங்க, ஆஃபர் எல்லாம் பார்க்க வேணாம்.
0: அதுதான் நம்ம பொதுவா நம்ம வந்து நம்முடைய இயல்பு, மனித இயல்பு, ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஓகே நம்ம சேவ் பண்ணிடலாம், நிறைய வாங்கி வச்சிட்டோம்னா அப்படியே நம்ம கொஞ்சம் ஃபியூச்சர்ல ஃபியூச்சர் பிளானிங் அப்படின்னு யோசிப்பாங்க.
5: ஆஃபர் போட்டிருப்பாங்க,

0: 50% 60% எல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஓகே, இந்த பொருள் நமக்கு அது யூஸ் ஆகுதா, நல்லா இருக்கா, வேரண்டி இருக்கா, ஏற்கனவே வாங்கின பொருளுக்கு அது ஈக்குவலா இருக்கான்னு பார்த்து தான் அது வாங்கணும்.
1: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றிங்க சார்,
1: சூப்பரா சொல்லிட்டு போனாரு. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: தேவையில்லாம வாங்கினா வீட்டுல நிறைய பொருள்
1: சேர்ந்துரும்,
2: நமக்கு தேவைக்கு வாங்கினா பொருளும் சேமிக்கலாம், நம்ம பைசா சேமிக்கலாம். பார்த்ததெல்லாம் வாங்கிட்டு இருந்தா வீடுதான் அடைச்சுக்கும். என்ன தேவையோ அது மட்டும், அவசியம் எதுவோ அது மட்டும் வாங்கணும் சார். நான் அப்படிதான் சார்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
2: நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி,
1: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் இங்கிருந்து? ராமன் சார, தலைப்பு
3: கேட்டீங்களா?
1: வாங்குவீங்க?
3: அதுதான்,
1: நல்ல பொருளா இருந்தா மட்டும் வாங்கிக்கலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: வாழ்த்துக்கள்.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. ஆமா சார், வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
4: வெங்கடம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
4: பொருள் எப்படி வாங்கணும்னு தகுந்த மாதிரி வாங்கணும், அது இல்லாம தரத்தை பார்த்து வாங்கணும், அது இல்லாம வாங்குறப்ப பொருள் எப்படி இருக்கு, எந்த வழியில இருக்கு பார்த்து வாங்கணும். விலை கம்மி பார்த்து ஒருத்தர் குடுத்து வாங்கும் போது கம்மியா வாங்கக்கூடாது, பொருள் பார்த்து பாக்கணும்.
1: சூப்பர் சார்,
4: எப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: வணக்கம், நான் நுளம்பூர்ல இருந்து கிருஷ்ணதாஸ் பேசுறேன்.
1: கிருஷ்ணதாஸ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன். எனக்கு வந்து அந்த ஒரு
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் இங்கிருந்து?
6: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம், அங்குலேருந்து ராமானுஜம் சார்.
1: ராமானுஜம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: நான் தேவைப்பட்ட பொருளை தான் சார் வாங்குவேன், தேவை எல்லாத்தையும் ஆஃபர்ல வந்தாலும் வாங்க முடியும் சார்.
1: ஆஃபர் வருதுன்ற மாதிரி ஆசைலாம் நமக்கு இல்லைப்பா, தேவைப்பட்டா மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிறைய நேயர்கள் அப்படின்னு சூப்பராக வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த டெக்னாலஜி இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு என்ன தான் இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஆசையில் வாங்குவேன் அப்படின்றாங்க. ஒரு சிலர் அது என்ன தான் அவங்க ஆசை கொடுத்தாலும் ஆசை காட்டினாலும் அதை இதுக்கெல்லாம் நம்ம செய்கிற ஆளா, வாங்க மாட்டேங்க, தேவைப்பட்டால் மட்டும்தாங்க வாங்குவேன் அப்படின்றாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு? வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார், ஆதம்பகம் சங்கர் பேசுகிறேன் சார்.
1: சங்கர் சார், நீங்க எப்படி பொருள் வாங்குவீங்க, ஆசைக்கா இல்ல தேவைக்கா?
7: ஆசைக்கு இல்ல சார், தேவைப்பட்டதான் வாங்கணும், தேவைப்பட்டா வாங்கணும், இல்லைன்னா வாங்க கூடாது. ஆஃபர் போடுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ரெண்டு நாள் ஓட ரெண்டு நாள் ஓடாது.
1: அதனாலதான். எந்த பொருள் அந்த மாதிரி வாங்கினீங்க
7: சார்?
1: எந்த பொருள் அந்த மாதிரி வாங்கினீங்க? தேவைப்படுது ஆஃபர் கொடுத்தாங்க,
7: வாங்கி ரிப்பேர் ஆகி போயிடுச்சு சார். இதாயிடுச்சு.
1: சரிங்க, மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: புதுநேயர்,
1: சூப்பர், வாழ்த்துக்கள் சார், விவேக் பாரதியோடு இணைந்திருங்கள் சார்.
7: ஓகே சார், அதுதான் கேட்டுக்கிறேன், கார்ல டிரைவர் தான் நானே.
1: மகிழ்ச்சி,
7: எவ்வளவு நேரம் போட்டாலும் கடிக்க மாட்டேன்.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ட்ரை பண்ணிட்டே இருங்க சார்.
7: வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த நேயர், வணக்கம், விவேக்.

0: பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? சரி, அடுத்து நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. சண்முகதுரை, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க எப்படி வாங்குவீங்க பொருளை?
1: பொருள் வந்து ப்ரீ கொடுத்தாங்கன்னா வந்து அதை வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்து பொருள் என்ன எந்த டேட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கறத கண்காணிச்சு பார்த்து ப்ரீ வாங்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா டிஸ்கவுண்ட் பொருள் சில நேரத்துல தான் போடுவாங்க, சில நேரத்துல போட மாட்டாங்க.
0: சூப்பர்.
1: ஆமா, அதனால ஆஃபர் கொடுக்கும் போது நம்ம வந்து நல்ல பொருள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நான் வந்து முக்கிய தேவைக்கு இல்லாத பொருள்லாம் வந்து வாங்க மாட்டேன், தேவையான பொருள் தான் வாங்கி வைப்பேன்.
0: தேவையான பொருளை மட்டும் தான் அங்குன்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். சூப்பராக சொல்லிட்டு போனார் அந்த நேயர், தேவைக்காக மட்டும்தான் அங்குவன்ட்டு.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நிறைஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடுன. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரி யாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன் அங்கே அவரோட ஸ்டுடியோவில். அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவார், லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: பூந்தன்றல் நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கும் போது அதாவது ஆஃபர் இருக்கு இல்ல, ஓகே நம்ம போய் பார்த்துட்டோம் இது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம் அப்படின்னா இந்த கலர் நல்லா இருக்கு, சரி நம்ம கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து இந்த கலர்ல இல்லை அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா வாங்குவோம், அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பொருள் வாங்கும் போது அது தேவைக்காக வாங்குவீங்களா இல்லை ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்குவீங்களா. இப்போ ஒரு சாப்பிட போறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ருப்போம், அதாவது வீட்லேயே நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டு சும்மா அப்படி வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னும் போது கடையில் அப்படி பார்க்கும் போது ஒரு ரோட்டோரம் அப்படி கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கும் போது இருந்தாலும் பசிக்காது, பட் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்மளும் சாப்பிட்ணுன்னு ஒரு டெம்ப்ட் ஆகிட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, தேவை இல்லை அங்கே ஒரு ஆசை இருக்கும், ஓகே நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பொருட்களை நீங்கள் எப்படி வாங்குவீங்க, அதாவது தேவைகளுக்காக வாங்குவேன் இல்லை ஆசைகளுக்காக வாங்குவேன் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0444 என்ற முன்னணிப்பினோடு 2952 0853 என்ற எண்ணிலும் தொடர்பு

0: நான் மற்றொரு எண் 0444 என்ற முன்னணிப்பினோடு 2838987171 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். முகநூல் பக்கத்திலையும் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டுக்கிலேயே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். சரிங்க, நிறைய நேர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆயிட்டு 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி

0: பூந்தென்றல் நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கும் போது அது நம்ம தேவைக்காக வாங்குறோமா இல்ல ஆசைக்காக வாங்குறோமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைய நேயர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில நீ போற நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்க இருந்து?
1: இணைப்புல
0: இருக்கீங்க. மனசு அளவாயும் அடிச்சுக்கும் அப்படி பார்க்கும் போது, இந்த பொருளும் வாங்கலாமே, இதுவும் நல்லா இருக்கே, அதுவும் நல்லா இருக்கே, அதுக்கு அடுத்த ரோவில் இருக்கிறதும் நல்லா இருக்கே அப்படின்னு மனசு அடிச்சுக்கும். அந்த மாதிரி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா? இல்லை ஓகே, நமக்கு இதுதான்பா இன்னைக்கு தேவை, இந்த பொருளை தவிர மற்ற பொருள்லாம் தேவை இல்லாத பொருள், அதனால அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துருவீங்களா? அதுதான் ஒரு முன்முடிவோடு தான் இருப்பீங்க, மற்ற பொருளை வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
2: வாங்கிட்டேன். ஆனா உண்மையிலுமே சொல்றேன், அந்த மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் வந்து ஈரமா இருக்கும். அந்த அந்த காலாவதி தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் பாக்கணும். இதெல்லாம் பார்க்காம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இங்க வீணா போயிடும். அது
0: அதுதான் இருக்கே கிடைக்குதே அப்படின்றதுக்காக மொத்தமா வாங்கி நம்ம பயன்பாடுன்றது கொஞ்சமா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் போடுவோம். நம்ம யூஸ் பண்றது
2: ஏலக்காய்லாம் என்ன அவ்வளவா போடுவோம்,
0: கிலோ கணக்குல சாப்பிட போறோம், அட்லீஸ்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு சும்மா அப்படி தட்டி போடுறத தூக்கிட்டு வந்து கிலோ கணக்குல வாங்கிட்டா வேஸ்டா போயிடாதா?
2: தேவையில்லாம பணத்தை முடக்க கூடாது சார்,
0: முடக்க கூடாது. சூப்பர் சார்,
2: வாங்கணும்.
0: நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்,
2: நன்றி.
0: நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துருவோம் நிகழ்ச்சியில. சரிங்க, சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்தங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் முழுமையான கொண்டாட்டம். இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு நாம நிகழ்ச்சியில நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ வரக்கூடிய பாட்டு என் ஆசை ராசாவே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் வாங்கும் போது, அதாவது உங்கள் தேவைக்காக வாங்குவீங்களா இல்லை ஆசைக்காக வாங்குவீங்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னிப்பினோடு 2952-5853 என்ற எண்ணில் தொடரலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிப்பினோடு 2838-9873 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பதார நிகழ்ச்சியை கேட்கலாம். அஞ்சு மணி 40 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன்யா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்கய்யா.
0: மகிழ்ச்சி.
1: அதாவது நான் வந்து தேவையான பொருளை மட்டும்தாங்கய்யா வாங்குவேன்.
0: தேவையான பொருளை மட்டும்தான் வாங்குவீங்க?
1: ஆமா ஆமா.
0: இல்ல, எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்ல, உங்களுக்காக வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப ஒரு நெக்ஸ்டா வாங்கி வச்சா ஃபியூச்சர்ல இதுவாகுமே, இன்னும் பொறுமையா யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஆசை அப்படி வருது அப்படின்னாலும் அப்பயும் வாங்க மாட்டீங்க. இன்னைக்கு என்ன தேவையோ அதுதான். அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
2: காட்டுங்க சார், கோயில் இருக்கிறது பெரும்பியல்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டிங்களா நீங்க?
2: தலைப்பு சொல்லுங்க சார்.
0: அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணால், ஒரு பொருளை வாங்கும் போது தேவையின் அடிப்படையில் நீங்கள் வாங்குவீங்களா இல்லை ஓகே ஆஃபர் இருக்குது இது இருக்குது இல்லை நமக்கு பிடிச்ச பொருள், சரி ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா புதுசாக வந்துடுச்சு அப்படின்றதுக்காக அந்த ஆசையின் அடிப்படையில் வாங்குவீங்களா, எதை பேஸ் பண்ணி நீங்கள் பொருளை வாங்குவீங்க?
2: எனக்கு தேவைக்கு தான் சார் நான் வாங்குவேன். பொருள்
0: தேவைக்கு தான் வாங்குவீங்க. புதுசாக ஆஃபர் போட்டிருக்கோம்ப்பா உங்களுக்காக வந்து, இந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கஸ்டமர் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, அதனால வந்து குறைஞ்ச
2: பொருள் வாங்குவோம் சார்.
0: வாங்குவீங்க ஆஃபர். ஆனால் அப்போ ஒரு பொருள் வந்து உங்களுக்கு தேவைப்படலை, இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்குது உங்களுக்காக பிரத்யேகமான இந்த ஆஃபர் அப்படின்றாங்க.
2: வணக்கம்
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்
0: ஐயா. யார், எங்கிருந்து?
3: ஐயாவுக்கு உற்சாகமான இனிய காலை மாலை வணக்கம். சாரி, மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி ஐயா.
0: ராஜேந்திரன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன்யா. அதாவது எங்க ஏரியாவில பாத்தீங்கன்னா காலை 8:30 புடிச்ச மழை, 8:30 இருந்து ஸ்டில் நவ் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு.
0: சூப்பர், அடிச்ச வெயிலுக்கு பிடிச்சு நல்லா மழை பெய்யுது.
3: நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல பரவலாக நல்ல மழை பெய்யுது.
0: சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி. இங்கேயும் மேக மூட்டங்களா இருக்கு, சிறிய தூரம் எல்லாம் இருக்கு.
3: கேள்விப்பட்டேன்
0: மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, தலைப்புக்கு வாங்க.
3: தலைப்புக்கு வரேன் ஐயா. அதாவது எந்த ஒரு பொருளுமே என்னோட தேவைக்கு என்னவோ தேவை அறிஞ்சுதான் வாங்குவேன்.
0: தேவை அறிஞ்சுதான்பா அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் தெரிஞ்சவரு, அதனால கொஞ்சம் நீங்க வச்சுக்கோங்க.
3: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒன்றுக்கு ஒன்று இலவசங்கிறது, அந்த இலவசங்கிற தேர்ச்சிக்கு நம்ம போக கூடாது. என்னுடைய மெயின் கான்சர்ன் வந்து குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி.
0: குவாலிட்டியா இருக்கணும்பா, அதுதான்பா நமக்கு முக்கியம். மத்ததெல்லாம்
3: குவாலிட்டி இதுதான் மெயின் படுவேன். நமக்கு என்ன தேவையோ தேவையான பொருள் அந்த பொருளை வச்சுக்குவேன். அந்த பணமா இருந்தா வச்சுக்குவேன். ஒரு பொருள் ஒரு வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கு மாற்று பொருள் தான் மறுபடியும் வாங்குவேன். தவிர ஆடம்பரமா போய் அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க இலவசமா கொடுக்குறாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா அதை ஒரு காலமும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து வாங்குற ஸ்டாண்டர்ட் கம்பெனி உள்ள பொருளை வாங்குவேன் ஐயா.
0: சூப்பர், மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
4: நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தன்னாங்கல்லூர்ல இருந்து ரவி பேசுறேங்க ஐயா.
0: ரவி ஐயா, நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
4: நான் கேட்டேங்க ஐயா. நான் இந்த ஆடம்பரம் வந்து ஃப்ரீ

0: கடைக்காரை பக்கமே திரும்பியே பார்க்க மாட்டாங்கய்யா.
1: ஃப்ரீ சொல்றாங்க,
0: அது நம்மளை வர வைக்கிறதுக்கான வாய்ப்புங்க. அவங்களுக்கு கடைக்காரவங்களுக்கு நம்மளை வர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால நான் தேவைக்கான பொருளை மட்டும்தாங்க வாங்குவேன்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். அதுதாங்க சுருக்கமாக முடிச்சிட்டாரு. அந்த ஆஃபர்ன்றதே நம்ம வந்து சிக்க வைக்கக்கூடிய ஒரு பொறி தாங்க. அந்த பொறிக்கு ஆசைப்பட்டு போனோம் அப்படின்னா இதுவாகிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: வேப்பம்பட்டு. வேப்பம்பட்டு,
1: வேப்பம்பட்டுல இருந்து உங்கள் பெயர் ஐயா?
2: வேப்பம்பட்டுல மதர் டவுன்ல இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படி பொருள் வாங்குவீங்க? உங்க தேவைக்காக வாங்குவீங்களா, இல்ல ஓகே ஆஃபர் இருக்கு அப்படின்னு ஒரு ஆசை வருது அப்படின்றதுக்காக?
2: தேவை இல்ல சார், அந்த ரூட்

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: வேப்பம்பட்டு. வேப்பம்பட்டு.
0: வேப்பம்பட்டுல இருந்து உங்கள் பெயர் ஐயா?
1: வேப்பம்பட்டுல மதர் டவுன்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படி பொருள் வாங்குவீங்க? உங்க தேவைக்காக வாங்குவீங்களா, இல்ல ஓகே ஆஃபர் இருக்கு அப்படின்னு ஒரு ஆசை வருது அப்படின்றதுக்காக?
1: தேவை சார், அந்த ரூட்ல நீங்க வர்றீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படி ஐயா வாங்குவீங்க பொருள்? உங்களுடைய தேர்வு எப்படி இருக்கும்?
1: எதை தேர்வு பண்ணுவீங்க? அந்த பொருள் நல்லதா கெட்டதா பார்த்து வாங்கணும் சார்.
0: எனக்கு
1: வந்து நல்ல பொருளா இருந்தா கூட தரமா இருக்கணும்.
0: தரமா இருக்கணும்.
1: ஆமா சார்.
0: சரிங்க ஐயா, தரமா இருக்கு, ஆனா வந்து உங்களுக்கு அந்த பொருள் இப்போதைக்கு யூஸே இல்ல. பட் தரமான பொருள் வந்து
1: அது சொல்லு சார். எனக்கு வந்து ஆடி தள்ளுபடி இந்த தள்ளுபடி எல்லாம் நம்மளுக்கு கிடையாது சார். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு
0: 450 சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: ஆமா சார். ஓகே சார். ஓகே.
0: வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? நீங்க எப்படி பொருள் வாங்குவீங்க? அது குவாலிட்டி குவாலிட்டியா இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவை இருக்கு. தேவையின் அடிப்படையில் வாங்குவீங்களா, தேவை இல்லை அப்படின்னாலும் வாங்கிடுவீங்களா? ஆசைப்பட்டு அப்படியே பரவாயில்ல, தேவை இல்லைன்னா பரவாயில்லப்பா வாங்கி வைப்போம் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கீங்க. தேவையின் அடிப்படையில் மட்டுமே வாங்குவேன் அப்படின்னு
2: சொல்லுங்க.
0: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களை கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சரிங்க, முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய நேயர்களும் கருத்து பதிவிட்டிருக்காங்க. பிரேம்நாத் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவைக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆசைக்கோ தேவைக்கோ என்ற கேள்வியில் வந்து தேவை என்ற பொருளை ஆசையும் இதுவாக இருக்குது அப்படின்னு வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்லியிருக்காரு. ஆசையும் தேவையும் கைகோர்க்கும் காலம் இது, அளவோடு வாங்கினா வாழ்க்கை அப்படியே சும்மா அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் அடிச்சிருக்காரு பிரபாகரன். மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ராஜா கணேஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் தேவைகளுக்கு தான் பொருள் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த அணிக்குத்தான் அவங்களுடைய ஓட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பர்வதவர்தினியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் ராமகிருஷ்ணன்லேருந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர் செல்வம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தேவைக்காக வாங்குவேன், சில சமயம் ஆசைக்காகவும் அப்படி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மாதவரம் வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஜெயவேல் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரெட்டிஸ்லேருந்து ஹயாத் பாஷா நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து கும்பகோணம் குமரன் இந்த நீர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கோவனூர் கார்த்தி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ரெட்டில் சயாத் பாஷா புரைசிவாக்கம் சவுந்தரராஜன் இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நன்னிலம் அம்பலவாணன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அரசரடி குப்பம் சரவணன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. டி பி குமரன் அவரும் தஞ்சாவூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய நேயர்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். ஏன் புருஷன் கொடுத்த மாதிரி அப்படின்ற படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. மனோ அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்டு

0: 5:55 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். நிறைவா நேயர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, கும்பகோணத்துல மீனாட்சி பேசுறேன் சார்.
0: மீனாட்சி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா? நீங்க எப்படி பொருளா வாங்குவீங்க?
1: இன்னொன்னு நல்லா இருக்கு அப்படின்னா
0: தேவை என்பது ஒண்ணு, ஒன்னை விட எக்ஸ்ட்ரா போகுமா அப்படின்னு கேக்குறேன்.
1: ஒண்ணு இல்ல, நாளா இருந்தாலும் சாரி எல்லாம் வேணாம்னு சொன்னோம்
0: வாங்கி தான் வருவோம். ஆசைப்பட்டா வாங்கிடுவோம். காசு அவரு சார் தான் தரப்போறாரு அப்படின்றீங்களா? சரி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மகிழ்ச்சி
0: ஐயா, மகிழ்ச்சி. மழை போல அப்படியே நீங்களும் உங்க இதுல சொல்லுங்க. நீங்க மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை. நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? எங்க இருந்து யார்? செந்தில் கண்ணன் சார், தலைப்பு
2: கேட்டீங்களா?
0: தேவை இருந்தா மட்டும்தான் வாங்குவீங்க, தேவை இல்லைன்னா வாங்க மாட்டீங்க. சூப்பர், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார்.
2: சூப்பர்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
3: சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். உங்களை பேசி 2-3 வாரம் ஆச்சு சார்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், சொல்லுங்க சார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லபுரம் சிவபிரகாசம்
0: சார். சிவபிரகாசம் சார், நீங்க எப்படி வாங்குவீங்க?
3: அதாவது ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க சார். போயிட்டு காசை கொடுத்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு பிரிச்சு பார்த்தா, ஐயோ இது நம்ம கிட்ட இருக்கு, இது ஏன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுங்க. அந்த மாதிரி பொருள் நம்ம வாங்கக்கூடாது சார். இப்போ 2,000-3,000 ட்ரெஸ் எடுக்கணும்னு வச்சுங்க, அது 6,000 வரைக்கும் மாசம் சேரும். அக்காவோடய வாங்கினா உங்களுக்கு கூப்பன் ஒரு 300-400 இருக்குது ஆஃபரு. 2,000 வாங்கினா உங்களுக்கு வந்து 400 ஃப்ரீ இருக்கு. அந்த மாதிரி தான் போய் வாங்கலாம், நமக்கு 400 சேவ் கட்சம்.
0: 400 அதுவே ஒரு பொறி தானே, அதுதானே டிஸ்கவுண்ட் மாதிரி. உங்களுக்கு கூப்பன் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஓகே 200 வவுச்சர் இருக்குங்க, நீங்க அடுத்த பொருள் வந்து ஒரு 3,000-5,000 வாங்கினாதான் அந்த வவுச்சரை டெட் பண்ண முடியும் அப்படின்றதே ஒரு பொறி தானே. வாழ்த்துக்கள். சோ இன்றைய நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் முகநூல் பக்கத்துல பதிவிட்டாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த தருணத்துல பூந்தின்றல் நிகழ்ச்சியில இருந்து இப்போத்தைக்கு நான் உங்களிடமிருந்து விடைபெறுறேன். மீண்டும் 8 மணிக்கு நீ கோர் நாள் நிகழ்ச்சியில நம்ம மீண்டும் சந்திப்போம். பக்தி மாலையை வழங்குவதற்காக சுதாகர் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பக்தி மாலையோடு அப்படியே பக்தி பரவசமா இணைந்திருங்க. ஸோ நிகழ்ச்சி 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101.1 நாம் கேட்டு இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். இந்த தருணத்தோடு இப்போது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.

0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
1: ஆகாஷ்வாணி
2: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா
3: நமோ வெங்கடேசா.
1: நேயர்கள் கேட்க இருப்பது திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு.

0: திருப்பதி மலை மீது நின்று அருள்பாலிக்கும் வேங்கடவனை நினைத்தாலும், திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதரை நினைத்தாலும், நம் மனதில் முதலில் மலர்வது பக்திதான். புரட்டாசி மாதம் அந்த பக்தி உணர்வை இன்னும் ஆழமாக்கும் புனிதமான காலம். வீடுகளில் விளக்கேற்றி திருமாலை வணங்கி பெருமாளின் திருநாமம் சொல்லும் மாதம் இது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று வழிபடும் பக்தர்களின் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருமாலின் அருள் நம் வாழ்வில் நம்பிக்கையையும் சில சிந்தனைகளையும் விதைக்கட்டும். அவரது அவதார கதைகள் ஒவ்வொன்றும் தர்மத்தின் வெற்றியை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அவரது திருநாமத்தை சொல்லும் போது மனக்கவலைகள் மெல்ல மறைந்து போகின்றன. பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியும் கூட. அந்த பக்தி பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் ஆன்மீக பயணம்தான் இது. பெருமாளின் பெருமைகளை பேசுவோம், அவரது அருளை வேண்டி நிற்போம். திருமாலின் திருநாமத்தோடு நம் உள்ளங்களையும் இணைத்துக் கொள்வோம். புரட்டாசியின் புனித தென்றலாக உங்கள் இல்லம் தேடி வருகிறது அன்பும் பக்தியும் நிறைந்த திருமாலின் திருவுலா. இவ்வாலய ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் பி ஆர் குருமூர்த்தி பட்டாச்சாரியார் அவர்கள்.
1: ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் புகழ் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலடு கயல்கள பூங்குவதை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காத பூக்கிருந்து சீற்ற முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் ஆண்டு தீன் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வானொலி நேர்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுந்து எழுந்து ஒட்டி கொண்ட மாவடு, அது காலப்புறத்தில் விழுந்த மாவடு என்று சுருக்கியிருக்கிறாங்க. இதோட தல வரலாறு என்ன, இதில் முக்கியத்துவம்னா, அந்த காலத்தில் ராமபெருமான் சீதாவை கடத்திட்டு வாசம் செய்யும் போது வாரண சேனைகளெல்லாம் பசிச்சிருக்கு, மாங்கனிகள் எல்லாம் அப்போ இருந்திருக்கு. பசிக்காக அம்பு கொய்து அந்த கனிகள்லாம் விழுந்துச்சு. வாரண சேனைகள் வந்து எடுக்கும்போது இப்போ திரும்பியுமே மேலே ஒட்டிடுது. மூணு தடவை அது மாதிரி ஆயிடுது. அது மாதிரி நாலாவது தடவை ராம

பெருமானை எடுக்கும்போது அப்பதான் யாதவ மகரிஷி என்கிற முனிவர் அந்த இடத்துல வாசம் செஞ்சிருக்கார். கடவுளாக பூமியில் அவதரித்திருந்தாலும் மனிதனாக அவதரித்திருந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் அதை நீ பறிச்சிருக்கணும்னு சொல்லி யாதவ மகரிஷி முனிவர் அந்த ஒரு கருத்தை சொல்றார் அந்த இடத்துல. அப்போ வந்து இதுக்கு பரிகாரமா நான் என்ன செய்யலாம், நான் ஒரு தவறு செய்திருக்கேன், இந்த இடத்துல இந்த பூமியில நீங்க வாசம் செய்யணும், அதுவும் பூமியிலேந்து தோன்றணும். பிற்காலத்துல இன்னும் ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்துல பக்கத்துல உள்ள பெரிய மாமரம் ஒன்று இருக்கு. அந்த மாமரத்தை அந்த காலத்துல வந்த புயல்ல லேசா அசைஞ்சிருக்கு. சரி, மரத்தை எடுத்துடலாங்கிற போது சிற்பதிகள் எல்லாம் தோண்டும் போது கரங்கல் விக்கிரகம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூணு விக்கிரகமும் தென்பட்டிருக்கு. இன்னும் அதை அடியில் எடுக்கும் போது உச்சவர் சிலையும் கிடைத்திருக்கிறது, நடராஜர் சிலையும், சின்ன விக்கிரகமான தாயோட பார்வதி சிலையும் கிடைச்சிருக்கு. அதை காலப்போக்கில் அந்த காலத்துல உள்ள நிர்வாகிகள் வந்து பாதுகாக்க முடியாம ஒரு குருக்கள்ட ஒப்படைச்சிருக்காங்க. குருக்கள் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. பெருமாளை வச்சு ஒரு சின்ன குடிசையாக ஆரம்பிக்கப்பட்டு இப்ப இந்த லெவல்ல செஞ்சிட்டு இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி விடிய காலையில 4 மணிக்கு இங்க சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது. சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரியே அந்த அமைப்பு செட் பண்ணி அந்த சுவாமியை அங்கேருந்து உள்ளேருந்து கொண்டு வருவாங்க. மார்கழி மாசம் 30 நாளும் உபய நாட்கள், காலையில ஒரு உபயம், சாயந்தரம் ஒரு உபயம் பண்றாங்க. புரட்டாசி மாசத்துல 5 சனிக்கிழமை வந்தாலும் 4 சனிக்கிழமை வந்தாலும் உபய வாரங்களாக நடக்கும், அன்னதானம் போடுவாங்க, சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடப்பெறும். கடைசி 5வது சனிக்கிழமையில திருக்கல்யாண வைபவம் நடக்கும்.

மாசி மகத்தில் சிறப்பு ஒரு விஷயம் இருக்கு. இங்கே மாசி மகத்தன்று மகநட்சத்திரம் தோண்டும் போது பிரபஞ்சத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வு, பெருமாளுக்கு தீமிதிக்கிற வைபவம் இங்கே நடக்கிறது. 10 நாள் திருவிழாக நடக்கும். மாசி மகத்தில் மகா நட்சத்திரம் தோண்டும் போது முத நாள் மகா அபிஷேகம் நடைபெற்று 3 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேக உபசரிப்பெல்லாம் நடந்து சப்பரத்தட்டியில் அத்தனை வீதிகளிலும் இந்த சுவாமி புறப்பட்டு 11 மணிக்கு மணல்மேடுங்கிற பகுதியில் பிள்ளையார் சன்னதியில் போய் அந்த சுவாமி இருக்கும். தங்கியிருந்து விடிந்த வெண்ணே சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நடக்கும். மகா நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமி வந்து இங்கே வந்து உட்கார்ந்துடும். இது ஒரு மகா நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமாளை வந்து பூமியிலேருந்து கிடைச்சதால சந்தான கோபாலகிருஷ்ணன் இங்கே கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சின்னதாக அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்க இந்த சந்தான கிருஷ்ணன் பட்டு வஸ்திரம் கொடுத்து 3 தடவை பிரதிஷ்டை பண்ண வந்துட்டு அந்த சந்தான கிருஷ்ணன் தான் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு ஐதீகம் இந்த ஊரில் இருக்கிறது. அதே மாதிரி நான் வந்து 1-7 வருடமாக இங்கே இந்த ஊரில் நான் வாசம் செஞ்சிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் சந்தான பாக்கியம் கிடைச்சிருக்கு. பகவானோட பரிபூர்ண அனுகிரகம் இங்கே இருக்குது. இங்கே நெல்லி மரமும் இருக்கிறது, வன்னி மரமும் இருக்கிறது. ஆனால் ரொம்ப விசேஷம், கருடாழ்வார் இருக்கா, பெரிய ஆஞ்சநேயர் இருக்காங்க. இங்கே காலையில் 8 மணிக்கு கோயில் திறந்தா நைட்டு 8 மணிக்கு தான் நட சாத்துறது. ஸ்ரீ விழுந்து எழுந்து ஒட்டி கொண்ட மாவடு, ஸ்ரீ விழுந்த மாவடி சௌந்தரராஜ பெருமாள் திவ்ய க்ஷேத்திரம் பரிபூர்ண கிருபா கடாத சித்தி.

0: இவ்வாலய நிர்வாக குழு உறுப்பினர் ஏ பூமாலை அவர்கள் மேலும் சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்.
1: எங்களுடைய கோவிலிருந்து நாகை மாவட்டம் கீழியூர் ஒன்றியம் விழுந்தாமடி கிராமத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நாகப்பட்டினத்திலிருந்து வரனாக்கா வேதாரணி வரைக்கும் சொல்லக்கூடிய பேருந்தில் ஏறி விழுந்தாமடி கன்னிதோப்பு என்கின்ற பேருந்து நிலையத்தில் இறங்க வேண்டும். எங்களுடைய கோவில் என்பது ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சில வரலாறுகள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நினைக்க நினைக்க தித்திக்கின்ற அளவிற்கு நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. எங்களுடைய கோவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் பல நிகழ்வுகளை உள்ளடக்கியது. எல்லா நிகழ்வுகளிலும் சுற்று வட்டார பகுதி மக்களும் கிராமவாசிகளும் திரளாக கலந்து கொள்வார்கள். அந்த அளவில் நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று வைணவ தலங்களில் எங்கேயும் நடக்காத நிகழ்வாக தீமிதி நிகழ்வு என்பது இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்று வருகின்றது. ஏறக்குறைய எங்களுடைய முன்னோர்கள் கண்டெடுத்த அந்த சிலைகள் முன்னோர்கள் கண்டெடுத்து இன்னொரு முன்னோர்கள் குடும்பம் வந்து இடத்தை தானமாக வழங்கி அவர்கள் வழிபட்டு வந்து முடிந்தளவு இந்த ஆலயத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு அவர்கள் உருவாக்கி வைத்ததை எங்களுடைய தலைமுறையில் இந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் பெருமைக்கக்கூடிய அளவிலே

எங்களுடைய ஆலயத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு புரட்டாசி கடைசி சனிக்கிழமையாக திருக்கல்யாண வைபோகம் மிக மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல் திருவிளக்கு பூஜை என்பதும் அதற்கு முதல் நாள் நடைபெற்று வருகிறது. அனைத்து பகுதி மக்களும் அதில் கலந்து கொள்வார்கள். எங்களுடைய ஆலயத்தில் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் வந்து வேண்டுதல் வேண்டிட்டு போவாங்க. மறு வருஷம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமிக்கு ஏதாச்சும் செய்யணுமானியா அப்படிமோ, நாங்கள் நினச்சது நடந்துட்டு பழிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவிற்கு எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு மகிழ்ச்சி. நாங்கள்லாம் வந்து சிறு வயதாக இருக்கும்போது இங்கே வந்து நாடகம்தான் எங்களுக்கு நினைவு வரும். பெருமாள் கோயில்னாலே புராண நாடகங்கள் நிறையா நடைபெறும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இனிமையான காலங்களாக இருந்தது. பிற்பாடு நாங்கள் வந்து பள்ளிக்கு செல்வது என்பது இந்த கோவிலை தாண்டி தான் நாங்கள் ஆரம்ப பள்ளிக்கே செல்வோம். ரொம்ப விளையாட்டாக நாங்கள் வேண்டிட்டு போவோம், இன்றைக்கி வந்து நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வரணும்னு. உண்மையிலே அப்போ வந்து என்ன மார்க் எடுத்தோம், எப்படி படித்தோங்கிறது இல்லை. காலப்போக்கில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் நின்று வேண்டிட்டு அப்படியே கோயிலை வந்து ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு சுத்தோ அல்லது மூன்று சுத்தோ சுற்றிட்டு போனோம்னா நமக்கு அந்த மன இருக்கமே தெரியாது, அந்த கவலையே மறந்து போயிடும். ரொம்ப சோர்வாக இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் வந்து உட்காந்துருப்பாங்க. மனசார நம்ம வந்து பெருமாளை நினைக்கின்ற பொழுது நம்முடைய மனக்குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துருக்கு. எங்களுக்கே தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் வந்து நன்மை நடந்திருக்கு. மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிராமம் சில மரமாக மாமரம் இருக்குது. அந்த மாமரத்துக்கு என்ன ஆயுள்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. சுற்றளவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது, தோராயமாக ஒரு 300 வருடங்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி வந்து ஒரு தொன்மை வாய்ந்த ஆலயம். இதை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பண்பலனுடைய நேயர்கள், எங்களுடைய கிராமத்திற்கு வாருங்கள், எங்களுடைய சுவாமியினை தரிசனம் செய்து கொள்ளுங்கள்.

0: இவ்வாலயத்தை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் செல்லக்கண்ணு என்கின்ற பக்கிரசாமி, விழுந்தமாவடி. இந்த பெருமாள் கோயிலுக்கு அருகாமையில் தான் நான் வாழ்ந்து வர்றேன். இந்த கோயிலுக்கு நான் தினமும் வருவேன். இதுவரையிலையும் இங்கே வந்துட்டு போனதில் மன நிம்மதி எல்லாம் நல்லா கிடைக்கும். எனக்கு இங்கே வந்துட்டு போகிறதுல ஒரு திருப்தி. அது மட்டும் இல்லாமல் சில நிகழ்ச்சிகள் நினச்சிட்டு போவேன், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. எனக்கு அது பேர் நிறைய நடந்துருக்கு.
2: என் பேர் கோவண தேவேந்திரன். இங்கே தான் பக்கத்து வீடு. இப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது ஏதாச்சும் மன வளர்ச்சிட்டு வந்தாக்க இங்கே தான் கோயிலில் வந்து உட்காந்துருப்பேன். இப்போ இதுக்கு வர வர நான் எனக்கு கொஞ்சம் சௌரியம் நல்லாயிருக்கு. இப்போ நினச்ச வியாபாரங்க இதெல்லாம் நல்லா நடக்குது. நல்லா வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு.
3: என் பெயர் கவியரசன். புரட்டாசி மாதங்களில் ஒவ்வொரு வருஷமும் சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கேன். எனக்கு அதில் ஒரு மன நிம்மதி கிடைத்து வருகிறது. அதுபோல் ஏதேனும் கோரிக்கைகள் வைத்து பெருமாள் முன் வந்து நிற்கும் பொழுது எனது கோரிக்கைகள் விரைவாக நடந்து முடிந்திருக்கிறது.
0: இறைவனை நினைத்த மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும். இறைவனின் திருநாமத்தை சொன்ன உள்ளத்திற்கு நம்பிக்கை பிறக்கட்டும். புரட்டாசியின் ஒவ்வொரு நாளும் பக்தியின் நினைவாக மலரட்டும். பெருமாளின் அருள் உங்கள் இல்லங்களில் மங்களத்தை பெருக்கட்டும். உங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்ள இறை நம்பிக்கை துணையாக இருக்கட்டும். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தட்டும். திருமாலின் திருநாமம் உங்கள் மனதிற்கு ஆறுதலாக இருக்கட்டும். திருமாலின் திருவடிகளை நினைத்து நல்ல பாதையில் பயணிப்போம். அனைவருக்கும் திருமாலின் பரிபூரண அருள் கிடைக்கும்.

0: சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு, நம்பர் ஒன் அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் ஒன் திடம் அரிசி.
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி. 102.3 FM.
3: பக்தி மாலை.
1: திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் ஒன் திடம் அரிசி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
3: 102.3 FM.
1: 102.3 விவித் பாரதி. தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இந்த வேளையில் இணைகிற இந்த நிகழ்ச்சி
3: பக்தி மாலை.

பி சுசீலா, சூலமங்கலம் ராஜலட்சுமி குரல்களில், டி கே கிருஷ்ணமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரியில் ஒலித்தது அந்த பாடல் நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக. இந்த வேளை 6:22:42. இணைந்திருக்கிறோம் பக்தி மாலையில். அடுத்து ஒலிக்க காத்திருக்கிறது தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் குரல்களில் ஹிமேஷ் ரேஷ்மையாவினுடைய இசையில் அந்த பாடல் தசாவதாரம் படத்திற்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2,009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 11,40,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 1,65,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தவிக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4,500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தவேக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் கிருஷ்ணா நீரை வழங்க தயார் என்று ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது மகிழ்ச்சி.

0: பரிசீலிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதிகளிலிருந்து முழுவதுமாக பிளவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரி கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை, மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பருவமழை முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வச்சுட்டு, அமைச்சர்களை வச்சுட்டு நம்ம ஆய்வு கூட்டத்தை வச்சாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. கடந்த ஆட்சியில நீங்க பாத்துருப்பீங்க, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால், அந்த வசதிகள்லாம் 95% முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு 2 வாரம் காலத்துக்குள்ள இந்த பணிகள்லாம் முழுதும் முடிவடையணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கூட பிடபிள்யூடி மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஆய்வு இருக்க போகுது.
0: உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பயனாளிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் பனை விதை நடும் பணியினை கூடுதல் ஆட்சியர் திரு கோகுல் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய அஞ்சலக வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாவட்ட கலை விருதுகளை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் 15 கலைஞர்களுக்கு இன்று வழங்கினார். திருவாரூர் புலிவலம் பகுதியில் ஆதார் சேவை மையத்தை வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை இணைய வழியில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 7-4 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் ஜிஜிவ் மாலிக்கை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்

0: போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்.

0: நெறிஞ்சு போட்ட.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடின. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். சோ இங்க இருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்க அவரோட ஸ்டுடியோல அவர் எப்பவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவாரு, மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா கேளுங்க.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு: இடைவிடாத முயற்சி, தடைபடாத வெற்றி.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: என்னோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவிபாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: இனி மாலை 6:45

0: நிகழ்வுக்கு தொடர்வது நவமணி மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி.
1: அன்னையின் அருளை நம் உள்ளங்களில் நிறைக்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.

மகாகவி பாரதியாருடைய வார்த்தைக்கிணங்க, இந்த நவராத்திரியினுடைய நான்காம் நாளில் லக்ஷ்மியினுடைய மேன்மையை ஸ்மரிப்போம். பரமாத்மாவினுடைய ரூபமானவள் யார் அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி. சுத்த சத்துவகுண சர்வசம்பத் ஸ்வரூபிணி யார் அப்படின்னா லக்ஷ்மி. ஐஸ்வர்யத்துக்கு அதிதேவதை யாருப்பா அப்படின்னா லக்ஷ்மி. பொறுமை உள்ளவள் யார் அப்படின்னா லக்ஷ்மி. சாந்த ஸ்வரூபிணி யாருன்னா லக்ஷ்மி. நல்ல சீலமுடையவள், எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவள், காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் அற்றவள், பக்தர்கள்ட்ட அன்பானவள், கணவரிடமும் அன்பு கொண்டவள், சிறந்த பதிவிரதை, பகவானுடைய பிராணனாய் இருக்கக்கூடியவள், அன்பானவள், இனிமையாய் பேசக்கூடியவள், விளையும் பயிர் ரூபமாய் இருக்கக்கூடியவள், பிராணிகளிடத்துல ஜீவனோபாய ரூபமாக இருக்கக்கூடியவள், புண்ணிய ஆத்மாக்கள்கிட்ட கீர்த்தி புகழா இருக்கலாம், பாபிகள்கிட்ட கலகம் விளைவிக்கக்கூடியவளா இருக்கலாம், மன்னர்களிடத்துல ஒளி ரூபமா இருக்கலாம், வியாபாரிகள்கிட்ட லாப ரூபமாகவும் குதிரை சுரூபமாகவும் இருக்கலாம். இப்படி விதவிதமான மனிதர்களுக்கு விதவிதமான கோலத்தோட திருவருள் வாரி பொழுகிறாள். வேதங்களினால போற்றக்கூடக்கூடிய லக்ஷ்மிக்கு ஆதிபராசக்தியான மகாலட்சுமி என்று வேறு யாருக்கு இதெல்லாம் பொருந்தும் இல்லையா? ஸ்ரீ சுக்தம் இவளுடைய பெருமையை மிக அழகாக பேசுகிறது. இவள் சர்வசத்துவ குணமுள்ளவள் அப்படின்னு சொல்கிறது. நறுமணமானவள், இன்சுவையானவள். பொதுவா நம்ம லக்ஷ்மி என்ன வேண்டிப்போம், பணம் கொடுக்கிறவ லக்ஷ்மி அப்படின்னு இல்லையா? லக்ஷ்மணனுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா லக்ஷ்மி சம்பன்னக இதி லக்ஷ்மணக. ஏன் அப்படி பேர் வந்தது பார்த்தா நமக்கு ராமாயணம் தெரியும். இந்த லக்ஷ்மணன் 14 வருஷம் காட்டில் அண்ணனும் அண்ணியும் மன்னியும் தூங்கக்கூடாது அப்படின்னு தூங்காம இமைய கூட மூடாம 14 வருஷம் இருந்தான். அவனுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா, பொதுவாக நம்ம லக்ஷ்மி அப்படின்னாலே பணம் காசு கொடுக்கறவ தான் லக்ஷ்மின்னு இல்ல, கைங்கரிய லக்ஷ்மி. கைங்கரியத்தை நமக்கு இறைவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு தொண்டு, அடியார்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு தொண்டு, இதெல்லாம் எத்தனையோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் கிடைக்குமோ, அதுக்கே லக்ஷ்மியினுடைய திருவருள் இல்லைன்னா அது கிடைக்காதான். அதனால பணம் மட்டும் லக்ஷ்மி இல்லை, இறைவனுக்கு புரியக்கூடிய தொண்டு, அடியார்களுக்கு புரியக்கூடிய தொண்டு, இந்த ரெண்டுத்துக்கும் பாக்கியம் கொடுக்குறவ யார் அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி. முக்குணங்களுடைய ரூபமான எல்லாவற்றிற்கும் தலைவியா இருக்கா லக்ஷ்மி. அப்பேற்பட்ட லக்ஷ்மி எளிமையா இருப்பாளாம், அமைதியான தன்மை, தூய்மை, ஒழுங்கு. நம்ம பொதுவா என்ன நினைச்சுப்போம், அப்படியே டாம்பீகமா இருந்தா எல்லாத்தையும் வாரி இறைச்சா லக்ஷ்மி கடாட்சம் நினைச்சுப்போம், அப்படி இல்லையா? எளிமை, அமைதியான தன்மை, தூய்மை, ஒழுங்கு, தன்னுடைய தவறை தானே உணர்தல், உதவி கோருதல், சிக்கனம், பொருள்களை மதித்தல், சுயநலமில்லாத தன்மை, இதெல்லாம் இருந்ததா லக்ஷ்மி தேவியினுடைய அருள் இதெல்லாமே நமக்கு கிடைக்குமா? இப்படி இருந்தா அது கிடைக்குமா? எத்தனை எத்தனை ஸ்ரீசுக்த ஹோமங்கள் பண்ணாலும் அங்கு மேல சொன்ன இதெல்லாம் இல்லைன்னா லக்ஷ்மி தேவி அங்க வாசம் பண்றதில்லை. மகாலட்சுமிய பணிந்து வணங்கினாலே வெற்றி கைகூடும், விதி நம்மளை விட்டு விலகி ஓடும், கற்று தெளிவடையலாம், ஆனா கவலைன்னு ஒண்ணு இருக்குமே அது லக்ஷ்மியை வேண்டினா நமக்கு போயிடுமா? சோர்வும் பயமும் நம்ம விட்டு போகும். இப்படி அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா திருவள்ளுவர் திருக்குறள்ல. அப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவரா இருந்தாலும், சன்னியாசியா இருந்தாலும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்திற்கு மகாலட்சுமி வருஷிக்கிறார். 16 வகை பேரும் கொடுக்கறது லக்ஷ்மி தான். சௌந்தரியம், சௌபாகியம், கீர்த்தி, வீரம், வெற்றி, சந்தானம், மேதை, கல்வி, துஷ்டி, புஷ்டி, ஞானம், சக்தி, சாந்தி, சாம்ராஜ்யம், ஆரோக்கியம், மோட்சம், எல்லாம் லக்ஷ்மியினுடைய அருள். கந்தர்வர் யக்கர் விஞ்சை வல்லவர் வானகத்து அமரர் கருவி யாழ் பண் முந்தியிருவர் 1000 கண் இந்திரன் நான்முகன் மறையார் முனிவர் நாகர் வந்து இரு தாழ் மலர் துதிப்ப மாயவன் செம்மணி மார்பில் மருவி வாழும் செந்திருவின் நருங்கமல சுந்தர பொற்பாத மலர் சென்னி சேர்ப்போம். பாரதத்தினுடைய பெண் தெய்வங்களுள் லக்ஷ்மியினுடைய ஸ்தானம் மிகவும் உயர்ந்தது. ஸ்வர்க்கத்தில ஸ்வர்கலட்சுமி, அரசர்களுடைய ராஜ்ய லட்சுமி, வீடுகள்ல இல்லத்தரசிகளுடைய உருவில கிரகலட்சுமி, உலகையும் உடலையும் துறந்த ஞானிகளுக்கு வாரி அனுகிரகத்தை பொழியும் போது அவ மோக்ஷ லட்சுமி. ஆதிசங்கரருக்கு அவருடைய அம்பிகை பெயர்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணாலியா மகாலட்சுமி. குட்டி பையன் ஆதிசங்கரன், பவதி பிக்ஷாம் தேகி, பவதி பிக்ஷாம் தேகி, பவதி பிக்ஷாம் தேகி என்ற சிவப்பழத்தின் வாக்கி

அவள் அழுது விம்மி விம்மி அழுகல் நெல்லிக்கனி அழித்தாள்னு வீட்டில் தொழாவி பார்க்குறா. ஒன்றுமே இல்லை, காஞ்சு போன ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்கும்போது அந்த சின்ன குழந்தை ஆதிசங்கரர் வந்து கேட்கும்போது அந்த அம்மாட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட கடைசி நெல்லிக்கனியை தானம் பண்ணாலியா அந்த கொடுக்கும் மனசுக்கு தான் ஆதிசங்கரர் பாடுறார் அங்கம் மகரேக புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 18 ஸ்லோகங்கள் லக்ஷ்மி தேவி கிட்ட வாதாடுறார். மகாலட்சுமி முதல்ல மறுத்தா, அப்போ பூர்வ ஜென்மத்தில் அவனுக்கு புண்ணியம் இல்லைப்பா, நான் விதியை மாற்ற முடியாது, இப்போ பணத்தெல்லாம் கொட்ட முடியாதுன்னு. ஆனால் நம்ம பாலசங்கரர் விடுவாரா, அம்மா விதிங்கிறது மேகம் மாதிரி, அதை நகராது தான் புரியுது, ஆனால் உன்கிட்ட தயைங்கிற பெருங்காத்து இருக்கேம்மா அப்படிங்கிறார். தத்யா அத்தையானுபவனோ திரவிணாம்புதாரம் அஸ்மின் கிஞ்சன விகங்க சிசோ விஷண்ணே துஷ்கர்ம தர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாமகன். அம்மா தயானுபவனோ, உன்னுடைய கருணைங்கிற காத்தடிச்சா இந்த துரதிருஷ்ட வேகம் விலக்கி சம்பத்துங்கிற மழை கொட்டாதா அப்படின்னு கெஞ்ச அப்படியே தங்க நெல்லிக்கனியே வர்ஷிக்கிறா. இந்த வீடு நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம், மகாலட்சுமியினுடைய கருணா கடாட்சம். கேரள மாநிலத்தில் காலடியிலேருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழந்தோட்டம்ங்கிற கிராமத்தை ஸ்வர்ணத்து இல்லம் தான் அந்த வீடு. பெரம்பலூர்லேருந்து சோட்டானிக்கரை போகிற வழியில் படிமத்தம்ங்கிற ஊரை அடுத்து வரக்கூடிய புலிச்சோடு அப்படிங்கிற இடத்துல 4 சந்திப்பு வரும், அதுலேருந்து தாண்டி போனால் அந்த ஸ்வர்ணத்து இல்லம். ஆதிசங்கரருக்கு தங்க நெல்லிக்கரியை பொழிஞ்ச மகாலட்சுமி அந்த வீட்டை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும். இப்படி அருள் மாறி பொழிகிறாள் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியினுடைய திருவருளோடு இன்னைக்கு நாம தரிசிக்கக்கூடிய கோவில் என்ன? அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியாம் அம்பிகையினுடைய திருவருள் மழையில நனைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த நவமணி மாலையினுடைய இனிய மாலை நேரத்துல 4 திருக்கோவில் தொண்டைவள நாட்டினுடைய ஆன்மீக கருவூலமா சென்னைக்கு அருகே முல்லைவனமா ஒரு காலத்துல காட்சி அளித்த திருமுல்லைவாயில் திருத்தலத்தினுடைய நாயகி, அகிலத்தையே தன்னுடைய கடைக்கண் பார்வையால் ஆளக்கூடிய பராசக்தி கொடியடை அம்மனுடைய அற்புத வரலாறு அந்த திருக்கோவில தான் நாம மனசார தரிசிக்க போறோம். கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பக்கம் வீரமும் பக்தியும் பொங்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரனுடைய சரித்திரம், மறுபக்கம் அந்த ஈசனையே தன்னுடைய அன்பால குளிர்வித்த அன்னை கொடியடையம்மனுடைய பேரருள். இந்த தலத்தினுடைய வரலாற்றை புரிந்து கொண்டால் அம்பிகையினுடைய எல்லையற்ற கருணைய நமக்கு முழுமையா புரியும். முல்லைவனமும் மன்னன் தொண்டைமானும் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்றான் சிவபக்தன். வடக்கே குறும்பர்களை அடக்க தன்னுடைய படையோடு போற நேரத்துல பட்டத்து யானையினுடைய கால்களை அடர்ந்த முல்லை கொடிகள் இறுக்கமா பின்னிக் கொள்கின்றன. ஒரு சமயம் கோவம் வந்தது ராஜாக்கு, தன்னுடைய வாழை உருவி அந்த கொடிகள்லாம் ஓங்கி வெட்டுறான். மறுக்கணும் கொடிகளுக்கு அடியில செந்நீர் அப்படியே பீரிட்டி எழ பதறி போய் கொடியை விலக்கி பார்த்தா அங்க ஒரு சுயம்பு சிவலிங்கம். மன்னனுடைய வாழ் பட்டு ஈசனுடைய திருமுடியில வடு விழுந்து ரத்தம் பெருகுகிறது. தன்னுடைய கையாலேயே ஈசனை வெட்டிட்டோமேனு கதறான். அதே வாழால தன்னை மாய்த்து கொள்ள முயல அப்போ உமையுருபாகனாக விளை மீது காட்சி கொடுத்த பெருமான், மன்னா கலங்காத, இந்த வடு எனக்கு நீ சூட்டிய அணிகள் என்கிறார். யார் செல்வா, நான் என்றும் மாசிலாமணியே அப்படின்னு அருள் புரிந்து தன்னுடைய நந்தியையும் அவனுக்கு துணையாக போர்க்குளத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த மாசிலாமணீஸ்வரருடைய கருவறையில இன்னைக்கு உஷ்ணம் தனிய வருடத்தினுடைய 364 நாட்களும் ஈசனுக்கு சந்தன காப்பு தான். ஏன்னா சூடா இருக்கானாம், சித்திர சதயத்தனிக்கு மட்டும்தான் அந்த வாழ் வடுவை தரிசிக்க முடியும். இப்படிப்பட்ட உக்ரமும் தியாகமும் வீரமும் நிறைந்த வரலாற்றினுடைய நாயக்கனான ஈசனை தன்னுடைய சாந்தத்தால பேரழகால தன் எல்லையற்ற கருணையால குளிர்வித்து கொண்டிருக்கக்கூடிய நாயகி தான் நம்முடைய கொடியுடை அம்மன். முல்லை கொடியாள் கொடியுடை அம்மன் இந்த அன்னையினுடைய திருநாமத்தை உச்சரிக்கும் போதே இந்த தேன் வந்து பாயுது காதி நிலை இல்லையா? அகிலாண்ட கோட்டி பரிபாலினி சகலா

0: நீனுடைய நாமத்தை கேட்கும் போதே நெஞ்சில ஒரு தேன் வந்து பாய்கிறது இல்லையா? கொடியடை நாயக்கினா சமஸ்கிருதத்துல லதாமத்தி அம்பாள், முல்லை கொடியை போல துவளக்கூடிய மெல்லிய இடையா அவளுக்கு, அவ்வளவு மெல்லிய இடுப்பா. இப்படி முல்லை கொடியினூடே தோன்றிய ஈசனுக்கு அந்த முல்லை கொடியாவே அவரை என்றும் தழுவி நிற்கக்கூடிய சக்தியாவே அந்த அம்பிகை இருக்கா. அதனால இங்க முல்லையவன நாயக்கியாக அருள் பாலிக்கிறா. சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள மூன்று மகாசக்தி பீடங்கள்ல இவ அதி முக்கியமானவள். மனித வாழ்க்கையினுடைய முழுமையை இந்த மூன்று அம்பிகைகளும் நமக்கு உணர்த்துகிறார்கள். காலை வேளையில தரிசிக்க வேண்டிய கோவில் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நவமணி மாலையில மீஞ்சூர் அருகே உள்ள மேலூர் திருவுடையம்மன். இச்சாசக்தி ஆசைகள்லாம் நல்ல எண்ணங்கள்லாம் உருவாக்கினான். நண்பகல்ல தரிசிக்க வேண்டிய திருவற்றியூர் வடிவுடையம்மன், அதையும் நேற்றைய தினம் பார்த்தோம். ஞான சக்தி அந்த எண்ணங்களை செயல்படுத்த தேவையான அறிவை கொடுக்கறா. மாலை வேளையில அந்தி சாயக்கூடிய நேரத்துல தரிசிக்க வேண்டியவள் இந்த வட திருமுல்லை வாயில் கொடியடை அம்மன். கிரியாசக்தி, எண்ணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனா செயல்வடிவம் கொடுக்கலன்னா எந்த பயனும் இல்லையே. அந்த செயலாக உந்து சக்தியாக எல்லாம் சித்தியாக தரக்கூடியவள் இந்த கொடியடை அம்மன். அதனால்தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் ஒரே நாள்ல இந்த மூணு பேரையும் தரிசிச்சா 100% நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. தெற்கு நோக்கிய குரு வடிவம் கொடியடை அம்மன் சந்நிதியில நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய திசைதான். அம்பிகை இங்க தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். சிவாலயங்கள்ல தெற்கு நோக்கி எது தட்சிணாமூர்த்தி இருப்பார். நம்ம ஏற்கனவே கற்பகாம்பாள் கோவில்ல பார்த்தோம். இங்கேயும் குருவாக தாயாக வழிகாட்டியாக தன்னுடைய குழந்தைகளை காக்கிறாள். அவருடைய கருவறைக்கு முன் நின்று அந்த திருமுகத்தை பாருங்களேன். நான்கு திருக்கரங்கள் பாசம் அங்குசம் ஏந்தி அபய வரத ஹஸ்தத்தோடு இதழ்கள்ல ஒரு மெல்லிய புன்னகை அவ நிற்கும் போது நம்ம எப்பேற்பட்ட மனக்கவலையோடு போனா, நான் இருக்கேன் மகளே, நீ கவலைப்படாத அப்படின்னு கண்கள் நம்மளோட பேசக்கூடியத தள்ள தெளிவா உணரலாம். சுந்தரரும் வள்ளலாரும் உருகிய வரிகள் இந்த கொடியடை அம்மனுடைய கருணையும் மாசிலாமணீஸ்வரருடைய பெருமையும் தேவார பதிகங்கள் கல்வெட்டுகளாக உறுதி செய்கின்றன. சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப அற்புதமா தக்கேசி பண்ணல உருகி பாடின வரி, திருவும் சீருடை கழல்கள் என்று எண்ணின்னு ரொம்ப அழகான பாட்டு. முருகு அமர் சோலேசூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும்னு பாடுவார். அடியேனு படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு. இறைவா நீயே என் செல்வம், நீயே என் மெய்ப்பொருள், உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு சரணடைறா இல்லையா. அதே போல அருட்பிரகாச வள்ளலார் இந்த கொடியடை அம்மனுடைய கருணையை பார்த்து பரவசமடைந்து விண்ணப்ப கலிவெண்பா பாடுறார். அப்படி பாடும்போது துன்பம் அற எல்லை வாயற்குள் மட்டும் ஏகில் வினை ஏகும் என்னும் முனைவாயிற்குள் வைத்த முத்தி வித்தேன். அந்த அம்பிகையினுடைய அருளை நேரில் காண்போம். கொடியடை அம்மனுடைய திருவருளை பெறுவோம்.
1: இதுவரை இசை சொற்பொழிவு நிகழ்த்தியவர் யூஇ சிந்துஜா, கதா சிந்து. நேயர்கள் கேட்டது நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.
2: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

இந்த வேளை 7:50 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். பல திரைப்படங்களில் இப்போலாம் இருக்கக்கூடிய ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதையை எங்கேயுமே லீக் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதாவது ட்ரைலர் ரிலீஸு, ஆடியோ லான்ச்சு, இங்கெல்லாம் வந்து லைட்டாக அதை பற்றி நமக்கு சொல்லுவாங்களே தவிர முற்றிலும் அந்த கதை என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க. படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் கதையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது இயக்குநர்களுடைய ஒரு கட்டாயமான வேண்டுகோளாக இருக்கும் பல நேரங்களில். ஆனால் இங்கே என்கிட்ட கதை இருக்குது, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க. என்ன கதை, யார்கிட்ட சொல்கிறாங்க, கேட்டுருவோமா?

0: பாடல்களில் வாலியினுடைய வரியிலே தேவாவினுடைய இசையில் அந்த பாடல் மகாபிரபு படத்துக்காக கேட்டு முடித்தோம்.
1: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ன ரகுமந்தன் பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:06:37 திரைக்கானத்தில் இணைந்திருக்கிறோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடல்களில் எவ்வளோ வகை பாடல்கள் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடல் பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு கானா பாடல்கள் பிடிக்கும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிராமிய பாடல்கள் பிடிக்கும். அதெல்லாம் ஒரு காலங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா பாட்டையும் ரசிக்கிறாங்க. கிராமத்தில் கூட சென்னையில் கேட்கக்கூடிய கானா பாடல்களை அப்படியே வச்சு கொண்டாடுறாங்க, கேட்குறாங்க, மகிழ்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் பரந்த இணையம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துக்கும் பகிரப்படுது, எல்லா இடத்துலையும் ரசிக்கப்படுகிறது. இங்கேயும் ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? நாட்டுப்புற பாட்டு. கேட்டுருவோமா?
2: தந்தா நானா

0: மச்சான்.
1: ஏல மறக்க போட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம், நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா, தும் து திண்டா தின் தின் திண்டா, இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான்
2: எப்புள்ளாங்குழலு, நீயே வாய் பார்த்துட்டு நிக்கிற, பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தா?

0: மனோரமா சித்ரா குரல்களில் இளையராஜாவினுடைய செயலில் அந்த நாட்டுப்புற படத்திலிருந்து நாட்டுப்புற பாட்டு படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: இந்த வேளை 7:11:17. இப்போ நம்ம ஊரில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள முகம் மலர்ச்சியோடு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது நம்ம ஊர் பழக்கம் இல்லையா? எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஊருக்காரங்க தமிழ் பேசுகிறவங்க யாராக இருந்தால் அப்படி மன மகிழ்ச்சியோடு வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்று மகிழ்வோம். அதே போல் இங்கேயும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடும் இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க கேட்டுருவோமா?

0: மாதவன் படத்துக்காக அந்த பாடலை கேட்டோம். இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

0: இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். IDBI வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் IDBI வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல் துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
1: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. 2 கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும்

0: கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
1: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 3வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9, 15-9 என்ற செட்கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆரணி சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இந்த வேளை 7:25 15:03 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். பழங்களில் நிறைய வகை பழங்கள் இருக்கு. அதில் சில பழங்கள் வந்து ரொம்ப அபூர்வமாக கிடைக்கும், நம்மளால் அதிகமாக அதை வந்து அணுக முடியாது அப்படிங்கிற வகையில் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல குணங்கள், சிறந்த குணங்கள், பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் முக்கியமானது அத்திப்பழம். அத்திப்பழத்தில் வந்து

ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சவங்க அதை அப்பப்போ கரெக்டாக பயன்படுத்துவாங்க. இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், அப்படி இப்படின்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. அந்த அத்தி மரம் ரொம்ப பூக்கிறதே அபூர்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அத்தி மரம் ஒரு ஆத்தங்கர ஓரத்தில் இருக்குதான். அந்த ஆத்தங்கர ஓரத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குதான். என்னது கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் கங்கை அமரன் வரியில் தேவாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் என்னாசை மச்சான் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம் இந்த வேளை 7:30:03. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ஷர்மிளா தேவி டீச்சர் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்
3: நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் 7-8 மணி நேரம் உறங்கணும். நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? தூங்கும் போதும் சில பிரச்சனைகள் உண்டாகும். உதாரணம் கொரட்டை. கொரட்டையினால விடுபவர்க்கு சிரமம் இருக்கோ இல்லையோ பக்கத்தில் படுத்திருப்ப

0: அவர்களுக்கு கண்டிப்பா சிரமம்தான். இன்னொரு பிரச்சனை, சில பேர் தூக்கத்தில் பேசுவாங்க. இது ஓர் அசாதாரணமான செயல். மன அழுத்தம், சோர்வு, மது பழக்கம், தூக்கமின்மை போன்றவை பல காரணங்கள். படுத்தா தூங்கணும். சில பேர் படுத்த உடனே தூங்குவாங்க, உடன் குரட்டையும் வரும். எதை பத்தியும் மனசுல கவலைப்படாம குரர்னு குரட்டை விடுறத பாருன்னு உற்றார் உறவினர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க மெய்மறந்து தூங்குவாங்க. தூங்கட்டும், அதுவும் ஒரு கொடுப்பனை தான். எத்தனை பேருக்கு படுத்தவுடன் தூக்கம் வருது? கடின உழைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மன அலைச்சலை விட உடல் உழைப்பு தான் முக்கியம் தூக்கத்துக்கு. ராத்திரியில நீண்ட நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, காலையிலையும் விரைவா முழிச்சிடணும். இந்த காலத்து பிள்ளைங்க காலையில 8 மணி, ஏன் 9 மணிக்கு கூட முழிக்கிறாங்க. தவறு. கேட்டா நான் ராத்திரி 12 மணிக்கு தான் படுத்தேன், 1 மணிக்கு தான் தூங்குனேன்னு காரண காரியங்களை சொல்றாங்க.
1: ஷர்மிளா தேவி மேடம், உங்க வீட்டில் தன்னியா பாப்பா
0: எப்போ படுக்கிறாங்க, எப்போ எழுந்திருக்கிறாங்கன்னு நீங்க தான் சொல்லணும். இரவுல தாமதமா, அதுவும் ஆரோக்கியமற்ற உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்கணும். சாப்பாடு சாப்பிட்ட உடன் இரவுல தூங்க போகக்கூடாது. கொஞ்சம் கால அவகாசம், ஒரு மணி நேரமாவது கொடுக்கணும். அசைவ உணவு உட்கொள்வதை இரவில் தவிர்ப்பது நல்லது, ஏன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். தூக்கத்துக்கு இடையூறு ஏற்படாமல் நிம்மதியான தூக்கம் ஒருத்தருக்கு கிடைச்சா அவர் காலையில வேகமா எழுந்திருக்கலாம். இரவில் விரைவா சீக்கிரமா தூங்க சென்றால் 7 மணி நேரத்திற்கு பிறகு தானா முழிப்பு வந்துடும். சில நேரங்களில் உடம்பும் அதிகமான தூக்கத்தை விரும்பாது. வெளியே அலுவலகம் கடகண்ணி போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு மனதை அமைதிப்படுத்த வெளியே காற்றோட்டமா கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. இதனால இரவில் நிச்சயம் நல்ல தூக்கம் வரும். மறுநாள் காலையில வேகமாகவும் எழுந்திருக்க முடியும். வார நாட்கள், வார விடுமுறை நாட்கள் எதுவா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும். இந்த நேரத்துல ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருது. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். காலம் தாழ்த்தல், மறதி, சோம்பல், மிகுந்த தூக்கம் ஆகிய நான்கும் கெடும் இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம். இன்றைய இளவட்டங்கள் தங்களது முக்கால்வாசி பொழுத கணினி, கைபேசி, தொலைக்காட்சியில தான் கழிக்கிறாங்க. வெளியே அலுவலகம் போய்விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் தூக்கம் வந்தாலும் அதை கெடுத்து மொபைல் போன்களை பார்ப்பது பழக்கமா வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஓரளவுக்கு தான், அளவை மிஞ்சக்கூடாது. இது உடலுக்கு தீங்கு விளைவிப்பதோடு தூக்கத்தையும் கலைச்சிரும். தூக்கம் கலைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் தூக்கம் வர நெடுநேரம் ஆயிடும். கண்கள் வலிக்கும், தலைவலி வந்துடும், உடல் சோர்வு உண்டாகும்.
1: ஆவடி ஷர்மிளா தேவி மேடம்,
0: பெண்கள்லாம் பின்படுத்து முன் எழுவீங்க, ஆனா இப்போ ஆண்களுக்கு நிகரா நீங்களும் கைபேசியில மூழ்குவது என்ன, தொலைக்காட்சியை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறது என்ன, வீட்டுலதான் கணினி கிட்ட போகாம இருக்கிறீங்க பெண்மணிகள். அலுவலகம் போற பெண்கள் கணினியையும் விட்டு வைக்கல. காலையில் விரைவா எழுந்திருக்க நமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் போதும். நிச்சயம் அதிகாலையில் நேரமா எழுந்துடலாம். உடற்பயிற்சிக்கு நேரம் கிடைக்கும். காலை நேரத்துல சுத்தமான சுவாச காற்று கிடைக்கும். அன்றைய தினம் என்னென்ன வேலைகள்ங்கிறத நல்லபடியா திட்டமிடலாம். நமது நாட்டின் தலைவர்கள் பலரும் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் தான் இரவுல தூங்குவாங்க. மற்ற நேரம்லாம் நாட்டிற்காக உழைத்தார்கள். இதையெல்லாம் முன்னுதாரணமாக கொண்டு நாமும் நமது பழக்க வழக்கத்தை நல்லபடியா மாற்றி அமைப்போம். என்ன சொல்றீங்க? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
4: இந்த வேளை 7:35 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
5: வணக்கம் இசை உள்ளங்களே,
6: பாட்டும் பயணமும்.

இருந்து 7:55 வரை நமக்காக பாட்டும் பயணமும் வர காத்திருக்கிறது. இதில் வந்து வரக்கூடிய பாடல்கள் எந்த பாதையில் பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா போய் நீங்கள் வந்து 7:50 அந்த மணிக்குள்ளாக, மணித்துளிக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம முகநூல் பக்கம் ஃபேஸ்புக்கில் பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் நீங்கள் குறிப்பிட்டு போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போது எந்த பாதையில் போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இது வந்து நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தின்பண்டம், அதை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பீச்சை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக க்ளூ கிடச்சிரும். இப்போது பாட்டு வருது, பாட்டு கேட்கலாமா?

0: சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் குரல்களில் வைரமுத்தூருடைய வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய இதமான இசையில் அலைப்பாயுதே படத்துக்காக அந்த அற்புதமான பாட்டை கேட்டோம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 102.3 FM. ACP-NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: 102.3 FM. 7:41 31 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும்ல முதல் பாட்டு கேட்டாச்சு. இப்போ எதாவது கண்டுபிடி முடியுமானா? கொஞ்சம் முடியாது தான். இருந்தாலும் நான் எதுவுமே நேரடியாக வைக்கல. ஒவ்வொரு பாட்டிலையும் ஏதாவது ஒன்று இருக்கும். அது நாளையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிடக்கூடிய ஒரு தின்பண்டம், பீச்சில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய தின்பண்டம் கிடைக்கும். அது பீச்சில் மட்டும்தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, இன்னும் பல இடங்களிலும் கிடைக்கலாம். ஆனால் டக்குன்னு ஞாபகம் வர்றது பீச்சு தான். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து ஒரு ஊசி இருக்கிறது. அவள் உருவாலா படத்தில் ஒரு குட்டி பையன் ஒரு ஊசி எடுத்து வச்சு எல்லோரும் அப்படி நறுக்கு நறுக்குன்னு குத்துவாள்ல, அந்த ஒரு ஊசியை வச்சு குத்துனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி இங்கே வலிக்குதா இல்லையான்னு தெரில. ஆனால் அந்த ஊசியை வச்சு குத்துற மாதிரி காற்றடிக்குதான், காற்று அந்தளவுக்கு சில்லுன்னு ஊசி குத்துற மாதிரி இருக்குதான். ஏன் கேட்டுருவோமா?

அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில் அந்த அற்புதமான பாடல் சிறையில் பூத்த சின்னமலர் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 7:47 நொடியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் சாப்பாடு அப்படின்னாலே சில விஷயங்கள்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் முக்கியமானது வெங்காயம், அதுக்கப்புறம் முக்கியமானது சாப்பாடு, அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதில் இது முதன்மையானது. அதாவது இந்த தண்ணிச்சோறு இருக்குது பாருங்கள், அந்த பழைய சாதத்தை சாப்பிடும்போது இதெல்லாம் நிறைய ரசித்து சாப்பிடுவாங்க. என்னது கேட்டுருவோம்.

0: புட்டுது ஏன் நோவுது நோவுது
1: ஜானகி குரல்கள் வைரமுத்து வரியில இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில மிஸ்டர் பாரத் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டோம். 7:50 நொடி தொட்டு கொண்டிருக்கூடிய இந்த வேளையில நண்பர்கள் யாராவது கண்டுபிடிச்சி பதிவுகளை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான நேரம் இது. யார் யார் என்ன போட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதையும் பார்த்துருவோம்.

சுண்டல் பாடல்களில் இந்த கருவேப்பிலை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டும் பயணம்ல சுண்டல் போட்டு கிண்டல் பண்ணுறீங்க போல அப்படின்னு சொல்லி எரவாஞ்சேரி சாகல் கம்பி பிடிச்சிருக்காங்க. ஆமாம், மொதல் பாட்டில் நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேங்க என்னையை பற்றி பாட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா விஷுவலாக காமிக்கிறாங்க. நிறைய படங்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இல்லை நிறைய அப்படி கிடைக்குது. எனக்கு நேரடியாக கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அதனால் ஆலிவ் எண்ணெய் எடுத்து போட்டு மொதல் பாட்டில் வச்சேன். ஸோ தாளிக்கிறதுக்கு முதல்ல தேவை எண்ணெய், அதுக்கப்புறம் தேவை கருவேப்பிலை. கடுகு பற்றி தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பச்சை மிளகா. அடுத்த பெண்ணாக வரப்போது எனக்கு கொண்ட கடலையும் கிடைக்கல, பட்டாணியும் கிடைக்கல, ஏன் இருக்கிறது கடலை தான். கடலை இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் நிறைவாக வரப்போகுது. அப்புறம் நடராஜன் சுப்பையா வந்து வணக்கங்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆற்காடு, சாத்தூர் ரமேஸ்வரி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதன் ராஜேஸ்வரி, ஹேமலதா, அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கலீல் அகமது பொன்னேரிலிருந்து மயிலை பட்டாபி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம் வந்திருக்கிறாங்க, பர்வதவர்தினி, அதுக்கப்புறம் இன்பா இலக்கியா, இவங்க எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு நிறைவு பாடலாக கடலை என்ன கடலை உங்களுக்காக வருது. ஸோ கடலை வச்சு சுண்டல் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க.

ஓகே, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்த்துக்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் 6 மணிலிருந்து நமக்கு வந்த நிகழ்ச்சிகள், திருமாலின் திருவிழா, அதுக்கப்புறம் வந்த நவமணி மாலை, இது சார்ந்த பல விஷயங்கள் தான் வந்து பதிவுகளாக போட்டுட்ருக்குறாங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, யாராவது முயற்சி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா எல்லோரும் வணக்கம் வாழ்த்துக்களையே தொடர்ந்து போட்டிருக்கனால நானே சொல்லிவிடுறேன். இதில் வந்து நண்பர்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிடுறேன். தேனி ஹரி, தேனிலிருந்து ஹரிராம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா, நடராஜன் சுப்பையா, சாப்பிடும் பொருள் உப்பு கருவேப்பிலை பச்சை மிளகா அப்படின்னு இருக்காங்க. அப்படியே டேரெக்டாக உப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் நம்ம சாப்பிடுவோமா? அது துணையாக போடுவோம். இங்கே பாருங்கள், அந்தோனிராஜ் காட்டு பார்க்குறது சரியாக பிடிச்சிருக்காரு. பட்டாணி

ராசப்பா குத்து ரொம்ப டக்கரப்பா. இந்த ரவுடி சரோஜா உடல நான் தொடல.

0: கங்கை அமரன் எஸ் ஜானகி குரல்களில் வாலியினுடைய வரியில் தேவாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் மகாபிரபு படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இந்த வேளை 7:55 6:00. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கோம், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது.

0: அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான். வேறு எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உக்காரணும். அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உக்காடுறது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உக்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உக்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலைன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம். அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டிங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்த வேளையோடு நானும் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து 8 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜி நாகராஜ் அப்படியே ஆசையாக காத்துட்ருக்கிறாரு. ஓகே, பார்ப்போம், கொண்டாடுங்க.

0: எட்டு மணி ஆயாச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: நீ போரினால்.
0: ஒரு நிமிஷத்துக்கு நீ கூறினால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, என்றும்

0: புதுமைப்படைக்கும் நமது விபத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். அன்பு உறவுகளே, இதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் இன்று நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதை தவிர்ப்பது நலம். மற்றவர்களுக்குரிய வாய்ப்பை நம்ம அளிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பையனோடு 2952 0853 மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பையனோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரிப்பா, இந்த மாதிரி தொடர்பு கொள்ளலாம் சொல்கிற என்ன டாப்பிக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லு அப்படின்றது இன்னும் கேட்குது. அதான் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் இதுதான் அப்படின்னு நீங்கள் கருதுவது என்ன? அதாவது இது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் போ அப்படின்னும் போது என்ன, உங்களுக்கே நீங்கள் கிடைச்சது உங்களுடைய குரலாக இருக்கலாம், உங்கள் குரல் அல்லது உங்கள் மனைவி. உங்கள் மனைவி எனக்கு பொண்டாட்டி கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம்ப்பா அப்படின்லாம், அப்பா அம்மா கிடைச்சது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ஒரு சகோதரன் கிடைச்சது அதிர்ஷ்டம் சொல்லலாம், ஒரு சகோதரி கிடைச்சது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஊரில் பிறந்ததே அதிர்ஷ்டம்ப்பா, நான் இந்த ஊரில் பிறந்தது நினச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன்ப்பா, என்னோடய நண்பன் கிடைச்சது அதிர்ஷ்டம், அந்த மாதிரி உங்களுடைய எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு அதிர்ஷ்டம்னு கருதுறீங்க, அது ஒரு பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், இல்லை ஒரு இடமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் என்னோட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் நினச்சிங்கன்னா புதிய நேயர்களுக்காக தொலைபேசி எண் ஒரு முறை 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணில் சொல்லலாம். மற்ற நேயர்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே கலந்துருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் போயிட்டு பதிவிடுங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கோம். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நிறைய நேயர்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வானொலி பெட்டியின் ஒளியை நம்ம குறைச்சிட்டு பேசினா சிறப்பா இருக்கும்.
1: ஆமா ஆமா, மறந்துட்டேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். நீங்க எடுக்க மாட்டீங்களா கிடைக்காதுன்னு நினைச்சு போட்டா இப்ப கிடைச்சிருச்சு.
0: சர்ப்ரைஸா கிடைச்சிருச்சு, முதல் நேரா வந்துட்டீங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: என் மகள் நீலாங்கரையில இருந்து மகாராஜன்.
0: மகாராஜன் ஐயா தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா ஆமா கேட்டேன். என் மகள்.
0: உங்களுடைய மகள் ஏன் அவ்வளவு அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க?
1: அது இல்லை, ஒரு மார்க்கமா போயிட்டு இருந்தது, அவ குறைஞ்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி போயிட்டு இப்ப வேற மாதிரி இருக்கு. நமக்கு அந்த மூணு பிரிவா பிரிச்சா அது அழகா வருவாவா.
0: அதுதான், அந்த குழந்தை பிறந்த உடனே வாழ்க்கையுடைய மாற்றமே ஆயிடுச்சு அப்படின்றதால வந்து அவங்க தான் உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொன்னீங்க. சிறப்பு சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நாகராஜ் சார்.
0: வாழ்த்துக்கள் சார். ஆமாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்க குழந்தை பிறந்த உடனே அந்த வாழ்க்கையே மாறிடுச்சு, அதனால என் பிள்ளை தான்ப்பா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு முதல் நேயரே. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்புல இருக்கீங்க, கொஞ்சம் வால்யூம் சவுண்டா பேசலாம். மனோ சொல்லுங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வால்யூமா பேசினா சிறப்பா இருக்கும். ரொம்ப குறைந்த வால்யூம்ல கேக்குது உங்க வாய்ஸ். மனோகரன் சார் சொல்லுங்க சார். அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்க நினைக்கிறது. அது சரிங்க ஐயா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அவருடைய வாய்ஸ் சரியா கேட்கல, சரி இருந்தாலும். அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நண்பர்களா இருக்காங்க ஒரு 6-7 பேர் வந்து எனக்கு அதே என்ன மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி ஒரு பெண் தோழியும் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க, தேவரோட ஜோதிலட்சுமின்னு. அவங்க வந்து எங்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷம். இத்தனை பேருக்கிட்டையும் அவங்க வந்து எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, எந்த ஒரு கலக்கம் இல்லாம, எந்த ஒரு மாசம் அறிவு இல்லாம அருமை.

0: நாங்கள் நண்பர்களா தோழிகளா நல்லா பழகிட்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், ஒரு அதிர்ஷ்டம்.
1: வாழ்த்துக்கள் சார், நண்பர்கள் கிடைத்தது தான் என்னோட வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: சூப்பருங்க. அவருக்கு அதாவது நேர் என்ன சொன்னார்னா, அவருக்கு கிடைத்த நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த நேர் என்ன சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க. யார், எங்கிருந்து?
2: கொத்தமல்லிலிருந்து வனிதா பேசுறேன் சார்.
1: வனிதா அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன். எனக்கு எங்க அத்தை தான், எங்க மாமியா தான் எனக்கு பிடிக்கும். அவங்க இல்ல, இறந்துட்டாங்க. இருந்தாலும் எங்களை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க, மாமனாரும் சரி மாமியாரும் சரி. அவங்க இருந்தப்ப எனக்கு கொஞ்சம் அருமை தெரியல, ஆனா சண்டை போட்டது இல்ல. ஆனா இன்னும் நல்லா பாத்துருக்கலாமே, இப்ப
1: வருத்தப்படுறேன். அவங்க உங்க மாமியார் கிடைத்தது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
2: சரிங்க.
1: அதாவது உறவுகளில் வந்து மாமியார் மருமகள் பார்த்தீங்களா, அவங்க மாமியார் கிடைச்சதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு அந்த அவங்க ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், மேற்கு மாமனார் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆ, தலைப்பு கேட்டேன் சார். எனக்கு அதிர்ஷ்டம் யாருன்னா என் மகள் தான் சார்.
1: மகள் தான்.
3: ஆமாம்.
1: ஏன் சார்?
3: ஏன்னா எனக்கு வேலை கிடைச்சிது சார்.
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சூப்பருங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு அதிர்ஷ்டம்ன்றாங்க. சரி, அடுத்த நேயர் அவருக்கு எது கிடைத்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு கருதுறாரு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார், எங்கிருந்து?
4: நானும் ஒரு 100 வயசு பண்ண சார், இன்னைக்கு லைன் கிடைச்சிச்சு சார். திருப்பத்தூர் மாவட்டம் சார்.
1: சொல்லுங்க.
4: கல்லூர் சம்பத் சார்.
1: சம்பத் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டுங்க.
1: உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நீங்க கருதுறது எந்த விஷயத்தை? இது எனக்கு கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம்ப்பா, நான் ரொம்ப கொடுத்து வச்ச ஆளுப்பா அப்படின்னு நீங்க எந்த விஷயத்த நினைக்கிறீங்க?
4: எங்க மகன் எனக்கு பிறந்ததுதான் எனக்கு அதிர்ஷ்டம் சார். எனக்கு வந்து எல்லாமே உதவி செய்யறான், நல்லா இது பண்றான். உட்காந்து வைப்பா, நீ எங்கேயும் போகாத, நான் வந்து நான் செம்மாச்சு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க சார். எனக்கு மகன் தான் எனக்கு பிறந்தது, அது அதிர்ஷ்டமா இருக்கு சார்.
1: உங்களுக்கும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற நினைச்சா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 044 என்ற முன்னணிப்பினோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்புலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 2838 9871. நிறைய நேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம். அரியலூர் மாவட்டத்துல நல்லாம்பழத்துல பேசுறோம் சார்.
1: உங்க பேரம்மா?
5: ஜெயா.
1: ஜெயாம்மா, உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நீங்க நினைக்கிறது என்ன?
5: என் பொண்ணு தாங்க சார் நினைக்கிறேன்.
1: பொண்ணு தான் நினைக்கிறேன்.
5: ஏன் பொண்ணு எதையும் விருப்பப்பட்டு கேட்க மாட்டாங்க, பிடிவாதமா கேட்க மாட்டாங்க. நல்லா படிப்பாங்க, அவங்க வேலையை மட்டும் பாத்துக்குவாங்க கரெக்டா.
1: அதான் சூழ்நிலையை அறிந்து அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றது, அந்த அடம் பிடிக்காம இது வேணும் அது வேணும் அப்படின்னு எதுவும் தொல்லை பண்ணாம பெற்றோருடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க, அதுவே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்மா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார், எங்கிருந்து?
6: பண்ணத்தூர் நாகராஜன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன். அதிர்ஷ்டமா நினைச்சது வந்து மனதளவுல எனக்கு பெண் குழந்தைங்க தான் வேணுங்கிற மாதிரியே நினைச்சேன். அதே மாதிரி எனக்கு 2 பெண் குழந்தைங்க. அதுல வந்து ஒரு பாப்பா பேரு தமிழ் செல்வி, ஒரு பாப்பா பேரு கலைச்செல்வி.
1: 2 அதிர்ஷ்டங்கள் பெற்றிருக்கீங்க.
6: ஆமாங்கய்யா. அதுல பெரிய பாப்பாவுக்கு திருமணம் ஆயிட்டு சின்ன பாப்பா பிறந்தப்ப போய் என் நண்பர்கிட்ட மிட்டாய் கொடுத்தேன். என்னடா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மிட்டாய் கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னா. அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் மனநிலையும் உள்ளவங்க இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்தா அது ஒரு இது மாதிரி. மனதளவுல நினைச்ச மாதிரியே
1: உங்களுக்கு நமக்கு, அதாவது நம்மளோட புரிதல்ல நமக்கு வந்து அதிர்ஷ்டம் அதுதானே. நம்ம நம்முடைய மனநிலை தான் நமக்கு முக்கியம். அடுத்தவங்க என்ன நினைச்சா என்ன, நமக்கு என்ன?

0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து ட்ரை பண்ணிட்டு இருங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம் சார், நான் பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் சார்.
0: ராதாகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா கேட்டேன் சார, கேட்டேன் சார்.
0: உங்களுடைய அதிர்ஷ்டம்
2: எனக்கு வந்து என் சின்ன பொண்ணு பிறந்த பிறகுதான் சார், ரெண்டு பொண்ணு எனக்கு, அது பெரிய பொண்ணோட சின்ன பொண்ணு பிறந்த பிறகுதான் நான் முதலாளி தொழிலாளியா இருந்தவன் முதலாளியா ஆக்கி விட்டு,
0: தொழிலாளியில இருந்து முதலாளியா பரிணாமம் வளர்ச்சி.
2: ஆமா பரிணாம வளர்ச்சி, அதேமே ரொம்ப கடைக்கூடியா இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கும்,
0: நல்ல சூழ்நிலையில வந்துட்டீங்க.
2: ஆமா நல்ல நிலையில வந்துட்டா, ரெண்டு பசங்களும் நல்ல நிலையில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ரெண்டு பசங்களும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க
0: சார். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை வந்திருக்கு, வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் சார், சொல்லுங்க உங்களுடைய அதிர்ஷ்டம். நீங்க கருதுறது
3: அதிர்ஷ்டம் கருதுறது வந்து உழைப்பேதான். ஆனா வந்து நான் வந்து குழந்தை பிறந்து பறக்காம ஒரு அஞ்சு வருஷம் பறக்காம வந்து ஒரு பொண்ணு பிறந்துச்சு சார். அது பிறந்ததான் எங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மாதிரியே எங்களுக்கு ஒரு அதுவே பெரிய ஒரு அதிர்ஷ்டமா
0: நினைச்சிட்டேன். சூப்பர் சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், திருவாரூர் மாவட்டம் திருத்தரம்பி வட்டம் கச்சான்லேருந்து வெங்கடேஷ் பேசுறேன் சார்.
0: வெங்கடேஷ் சார்,
4: ஆமா சார்,
0: உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நீங்க கருதுறது எந்த விஷயத்த நீங்க அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்க?
4: எனக்கு என் தம்பிகிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் 50,000 வாங்கினேன் சார், அதான் சார் என் தம்பிகிட்ட வாங்கின அதிர்ஷ்டம்.
0: தம்பி கிட்ட இருந்து அந்த உழைப்பு,
4: அந்த உழைப்பு வாங்கி அதுக்கப்புறம் என் தம்பி கையால ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாப்ல, அது ஒரு அதிர்ஷ்டம் சார்.
0: சூப்பர், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: தேங்க்ஸ் சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
5: ஹலோ, நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன் சார், உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்க கருதுறது என்னது சார்? உங்க வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம்?
5: அதான் சார், எனக்கு கிடைத்தது தொழிலே என் தோழன்னு சொல்லுவேன் சார், உழைப்பு தான் சார்.
0: உழைப்பு தான் இந்த தொழில் கிடைத்தது, இந்த அதாவது இந்த பர்டிகுலரா இந்த உழைப்பு, அதுதான் என்னோட அதிர்ஷ்டம், அதனால முன்னேறி இருக்கேன் அப்படின்றீங்க.
5: எனக்கு வந்து அந்த அளவு படிச்சு ஆபீஸ் போறேன்ற ஒரு இது இல்லை, அதனால தொழில், அதாவது எனக்கு நான் அது வந்து தொழிலே என் தோழன்ட்டு தான் கடையில எழுதி வச்சிருந்தேன் ரொம்ப நாளா, அதுதான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தது. கஷ்டத்துக்கு நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதுக்கு அது வந்து உழைப்பை கொடுக்குது. இந்த கடையை வச்சு நல்லா பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதான் அதிர்ஷ்டம் சார் எனக்கு.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார்.
5: நன்றி.
0: பாத்தீங்களாங்க, அவரோட உழைப்பே அதிர்ஷ்டம் சொல்லிட்டாரு. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார், வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
0: சகாதேவன் சார், உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நீங்க கருதுறது எந்த விஷயத்தை கருதுறீங்க உங்க வாழ்க்கையில?
6: எனக்கு பண்பலை மூலமா நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க சார், அதான் எனக்கு அதிர்ஷ்டம்.
0: சூப்பர் சார், நண்பர்கள் கிடைத்ததுதான் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டீங்க, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுக்கல
6: சார்.
0: சொல்லுங்க ஐயா.
6: மளிகை கடை வச்சிருக்கேன் சார்.
0: சரிங்க ஐயா, உங்க தொழிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லிடுறீங்களா?
6: அதிர்ஷ்டம். ஆமாங்க சார், நன்றி, வணக்கம்,
0: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
7: அரியலூர் மாவட்டம் ஏலாக்குட்டிலிருந்து கணேசனுங்க.
0: கணேசன் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நீங்க கருதுறது எந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில கிடைத்த அதிர்ஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: இந்த மண்ணில் பிறந்ததே என்னுடைய அதிர்ஷ்டம் நினைக்கிறேங்க ஐயா. காந்தி, காமராஜர் போன்ற முன்னோர்கள், திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர், இதே மாதிரி முன்னோர்கள் நல்லா இதிகாசங்கள் புராணங்கள்ல ஏற்றிய தமிழ் மண்ணில் பிறந்தது பெரிய அதிர்ஷ்டம் நினைக்கிறேங்க ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, தமிழ் மண்ணில் பிறந்ததே நான் பெற்ற பாக்கியம், அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: நன்றிங்க ஐயா, நன்றி.
0: பாத்தீங்களாங்க, அதாவது மண்ணில் பிறந்ததே அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நீர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
8: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
8: நான் குமோன்ல இருந்து இந்துமதி பேசுறேன் சார்.
0: இந்துமதி அம்மா, சொல்லுங்கம்மா, தலைப்பு
8: கேட்டீங்களா? நல்லா இருக்கேன்,
0: நலமா இருக்கேன். நீங்க தலைப்பு கேட்டீங்களா? உங்க வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம்னு நீங்க கருதுறது என்ன?
8: நான் குமோன்ல இருக்கிறதா அதிர்ஷ்டம் நினைக்கிறேன் சார்.
0: கும்பகோணம், அதாவது அந்த மண்ணில் பிறந்ததே அதிர்ஷ்டம், அந்த அங்க இருக்கிறதே அதிர்ஷ்டம் அப்படின்னு.
8: நான் இங்க வந்து வாகப்பட்ட ஊர், இது நான் பிறந்த ஊர் வேற ஊரு.

0: மகிழ்ச்சி. இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்த இந்த ஊர்ல வாழ்வியல் நடத்துவதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வா நிகழ்ச்சியில் நீயும் அடுத்த நீங்கள். வணக்கம் விக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: வணக்கம் ஐயா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் திருக்கலர் ஜீவா பேசுறேன் ஐயா. ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமா இருக்கேன் ஐயா.
1: ஐயா எனக்கு வந்து திருமணமான பிறகு மனைவி, எனக்கு மனைவி அமைந்தது ஐயா என்னுடைய அதிர்ஷ்டமான கதிர் வேற ஐயா.
0: மனைவி அமைந்ததுதான்.
1: ஆமாங்க ஐயா. அது ஏன் ஐயா, எல்லாமே இப்போ ஒரு 100%ல ஒரு 50% வந்து எல்லாம் அது இஷ்டத்துக்கு இருக்கிறப்போ இவங்க அது மாதிரி இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க ஐயா.
0: நம்மை புரிந்து கொண்டு நம்ம,
1: அதனால மனைவி அமைந்தது என்னுடைய அதிர்ஷ்டமான கதிர் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா நிகழ்ச்சியில பங்கெடுத்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பருங்க நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த நேயர். வணக்கம் விக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ. வணக்கம் சார். சூர்யா டெய்லர், நாகராஜன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, எங்க எங்கிருந்து கால் பண்றீங்க?
2: சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்கள் வாழ்க்கையில இது எனக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம்னா என்ன சொல்லுங்க?
2: கிடைச்சதே தங்கமான மனைவியோ, ரெண்டு பொண்ணுங்க தான் ஐயா. ரெண்டு பொண்ணு, அந்த ரெண்டு பொண்ணு தான் ஐயா என்னை காப்பாத்தி என்னை உட்கார வச்சிருக்குது.
0: மகிழ்ச்சி.
2: 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உட்கார வச்சிருக்குது ஐயா.
0: சரிங்க ஐயா, நலமா இருங்க. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: ஒரு பையன் இருக்கிறா ஐயா, நல்லபடியா இருக்கட்டும் எங்க இருந்தாலும்.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: என் பேர் கொண்டவர் நீங்க நாகராஜ். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்.
0: சரிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம்.
2: சரி சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க சார். யார் எங்கிருந்து?
3: கும்பகோணம் வட்டம் கோவனூர் கே கார்த்திக்.
0: கார்த்திக் சார்,
3: நீங்க
0: உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம்னு நீங்க எதை கருதுறீங்க?
3: மனைவிதான் சார்.
0: மனைவிதான்.
3: ஆமா சார்.
0: ஏன் சார்?
3: ஏன்னா நான் இருக்க இடம் கூட இல்லாம இருந்தேன் சார். எனக்கு எனக்கு இப்படிதான் நம்ம குடும்பம் ஓட்டணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கிருக்கோம்.
0: சரிங்க.
3: ஹலோ
0: சொல்லுங்க ஐயா. பெற்றவர்கள், பெற்ற பிள்ளைகள், கூட பிறந்தவங்க, அவங்களுடைய உழைப்பு, தொழில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நீங்க கருதுறது என்ன? அது உங்களுடைய நீங்களே உங்க தன்னூக்கமான உங்களுடைய குரலா இருக்கலாம், உங்களுடைய பேச்சா இருக்கலாம், உங்களுடைய முகம், அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது, நானே இவ்வளோ அழகாக இருக்கல, அழகாக இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை நினச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதிர்ஷ்டம்னு கருதுறத இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952825853 மற்றொரு 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838981 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதாங்க.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: 102.3 பாரதி தமிழ் பண்பலை 100.4 வேலூர் பண்பலை 100.1 திருப்பத்தூர் பண்பலை 101.6 கும்பகோணம் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம்னு நீங்கள் கருதுறது என்ன, அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 04 என்ற முன்னிணைப்பினோடு 2952-5258-53 மற்றும் 04 என்ற முன்னிணைப்பினோடு 2838-9871 நிறைய நேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை வானொலி பெட்டியின் ஒளியை நம்ம குறைச்சிட்டு பேசினா சிறப்பா இருக்கும் கேட்கறவங்களுக்கும் எல்லாருக்குமே. வணக்கம். சரி, அடுத்த நேயர் சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து?
1: திருவாரூர் மாவட்டம். நாராயணன் பேசுறேன் சார்.
0: நாராயணன் சார் சொல்லுங்க சார்.
1: எனக்கு எங்க அப்பா அம்மா கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம் சார்.
0: ஏன் சார்?
1: அப்பா அம்மா தெரிஞ்சு எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருக்காங்க 92 வயசாவது. நல்லா பாத்துக்கிட்டே அவங்ககிட்ட பேசி பழகிட்டு இருக்கேன் சார். ரெண்டு பையன் எனக்கு.
0: சரிங்க,
1: இதுதான் சார் எனக்கு பெரிய அதிர்ஷ்டம். கடவுளை வேண்டிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். நல்ல விதமா.
0: மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி சார், நன்றிங்க சார்.
0: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: கும்பகோணத்துலேருந்து சோழபுரம் மட்டும் ஆனூர்லேருந்து பேசுகிறேன்.
0: உங்கள் பேர் ஐயா?
2: கல்யாணசுந்தரம்.
0: கல்யாணசுந்தரம் ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
2: தலைப்பு கேட்டேங்க.
0: உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்கள் கருதுறது எது ஐயா?
2: என் பையனு தாங்க.
0: பையன் தான். ஏன் ஐயா?
2: என் பையனும் என் பொண்ணும் தான் எனக்கு அதிர்ஷ்டம்.
0: உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய அதிர்ஷ்டம். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நீங்க அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்
0: சார். யார், எங்க இருந்து?
3: நான் சென்னை போரூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பெயர் ஐயா?
3: சந்திரன்.
0: சந்திரன்
3: வாழ்த்துக்களை.
0: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். வானொலி பெட்டியின் ஒளியை நம்ம குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஐயா.
4: வெளியில வந்து வெளில வந்துறேன் சார். ரேடியோ சரியா பாடுது. வெளில வந்துறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாம் தாலுகா கருப்பூர் வந்து ரோப் கிராஸ் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
4: எனக்கு கிடைச்ச பாக்கியம் வந்து என் மனைவி தான் சார். ஆமா சார்.
0: வாழ்க்கையில ஒரு பற்று கிடைத்து அதுக்கப்புறம் தான் இதுவா இருக்கு அப்படின்னு இருக்கேன். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விபத் பாரதியோடு இணைந்திருங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் விபத். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் அம்பத்தூர்ல இருந்து விஜயகுமார் பேசுறேன் ஐயா.
0: விஜயகுமார் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: தனிகாசலம்
0: ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
6: எனக்கு அதிர்ஷ்டம்னா எங்க அப்பாவோட அண்ணன் தான்.
0: ஏன் ஐயா?
6: ஆமா, பெரியப்பா. நான் 5 வரைக்கும் தான் படிச்சேன். அவர்கிட்ட

0: டீ கடை வியாபாரம்
1: கத்துக்கினேன்.
0: ஆமா, சொந்தமா கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரைட்டா, வாய்ப்புக்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: கும்போன வட்டம் தாராசுரம் சமரசம். நல்ல முறையில் இருக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள், நன்றி.
2: நான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமா நினைச்சது ஒரு அரசு பணியில சேர்ந்தது சார். இப்ப நான் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கி யார் தெய்வம் இல்லாம நல்லா இருக்கேன் சார். அது காரணம் அந்த அரசு பணி தான்.
1: கண்டிப்பா உங்களுக்கு வந்து
2: வாழ்க்கையில கிடைச்சி அதிர்ஷ்டமா நினைக்கிறேன் நான்.
1: அதுதான் அந்த வாய்ப்பு. யாரையும் சார்ந்திருக்காம அதாவது உங்களால் தனியாக இண்டிபெண்டாக இருக்க முடியறதுக்கு அந்த வேலை தான் முக்கியமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள்.
2: சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க?
3: சாத்தூர்ல இருந்து, மக்கா மடத்துப்பட்டியில இருந்து சீனிவாசன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: வாழ்ந்துகட்ட குடும்பத்துல இருந்து பிறந்தவன்.
1: உங்களுடைய அதிர்ஷ்டம்னு எதை நினைக்கிறீங்க?
3: எங்க அம்மாவை.
1: அம்மாவை தான் நினைக்கிறீங்க? சூப்பர் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை வந்து சூப்பர் ஐயா. விவத் பாரதியோடு இணைந்திருங்கள் ஐயா, நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு
3: இருங்க. இணைஞ்சிட்டுதான் இருக்கும்.
1: சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: கடலூர் மாவட்டம் காட்டுமலை வட்டம் மேலக்கஞ்சங்குள்ள வெள்ளம் பன்னீர்செல்வம் ஐயா.
1: பன்னீர்செல்வம் ஐயா.
4: ஐயா, எனக்கு அதிர்ஷ்டம்னாக்கா என்னுடைய மனைவி பாட்டாளி. வீடு கட்டினேன், முடி போனேன், அன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், அன்னைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். நாலு காரியம் ஒரே நாளில் செஞ்சேன் 2021.
1: சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி.
4: அதுதான் எனக்கு மகிழ்ச்சி.
1: ஒரே நாள்ல இத்தனை சந்தோஷங்கள் நிறைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி, வணக்கம் ஐயா,
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்க கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
5: தஞ்சாவூர் வடக்கில் இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
1: ராதாகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன் சார். எனக்கு வந்து என்னுடைய தொழில் தான் சார்.
1: தொழில் தான்.
5: தொழில் தான் எனக்கு வந்து. அந்த தொழிலுக்கு வந்து எனக்கு வித்துக்காரர்கள் வந்து எங்களுடைய சின்ன அண்ணன், பெரிய அண்ணன். கொடு போட்டாரு, அவரு வழிக்கு வாழ்க்கைக்கு வழிகாடு
1: வழிகாமிச்சாங்க.
5: எனக்கு தொழில் தான், எனக்கு தொழில் தான் முக்கியம். அதுல இருந்து நான் அதாகி இன்னைக்கு நான் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், அவங்க தான் நல்லபடியா இருக்காங்க. எங்க வீட்டுல என் மனைவி எல்லாரும் நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் என்னுடைய தொழில் தான் சார்.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: ரொம்ப நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
6: பூந்தாண்டம் பகுதியில் இருந்து அழைப்பு எடுக்கிறேன் சார். எனக்கு அதிர்ஷ்டம் சொல்ல போனா யோக கலை. வேதாத்ரி மகர்ஷி வாழ்க வளமுடன் வந்து கற்றுக்கிட்டாங்க.
1: சரிங்க, அவங்க நீங்கள் கற்றுக்கொண்ட கலை தான் உங்களின் அதிர்ஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்க?
6: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
1: மகிழ்ச்சி.
6: 26 வருஷமா செஞ்சிருக்கேன்.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
6: நன்றி, வணக்கம் ஐயா.
1: சூப்பர். பாத்தீங்களா, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார், நாங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி பக்கத்துல சேவூர் கிராமம் சார்.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
7: கேட்டோம் சார்.
1: உங்க பேர் ஐயா?
7: என் பேரு ஜெயபிரகாஷ்.
1: ஜெயபிரகாஷ், சொல்லுங்க ஐயா.
7: எங்க ரெண்டு பசங்க தான் சார் எல்லாம்.
1: பசங்க
7: யோகேஸ்வரன்.
1: சூப்பர். உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள் சார்.
7: ஆமாங்க ஐயா, ஆமாங்க.
1: சூப்பருங்க. அதாவது நிறைய நேயர்கள் நிறைய கருத்துக்களை அப்படியே பகிர்ந்துக்கிட்டே வராங்க. நிறைய நேயர்கள் முகநூல் பக்கத்துலேயும் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் வந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

8:36 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினார். நீ கூறினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் இதுதான் அப்படின்னு நீங்கள் கருதக்கூடிய விஷயம் என்ன, எதை நீங்கள் அதிர்ஷ்டம்னு கருதுறீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2952-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2838-98

0: 7-1 என்ற எண்ணிலும் தொடரலாம். நிறைய நேயர்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, அடுத்தது வரக்கூடிய நேயர் என்னதான் சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: விருத்தாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேங்க சார்.
0: செண்பகவல்லி மேடம், தலைப்பு கேட்டீங்களா?
1: நான் கேட்டேங்க சார். எனக்கு அதிர்ஷ்டமா வந்தது வந்து எங்க ஹஸ்பண்ட் தாங்க சார்.
0: ஹஸ்பண்ட்
1: தான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க சார்.
0: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம். இனிய முன்னிரவு வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகராஜரே.
0: நலமா இருக்கேன் சார்.
2: நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன். எனக்கு கிடைத்ததா நான் நினைக்கிறது என்னுடைய மனைவி மக்களை தான்
0: நினைக்கிறேன்.
2: ஆமா, கரெக்ட்.
0: அது கரெக்ட் தான் சார்.
2: ஆமா, நான் ஏன்னா வந்து என்னோட அனுபவத்துல வந்து எனக்கு நீங்க சொன்ன டைட்டிலுக்கு இந்த மனைவி மக்களை தான் சொல்றேன். ஏன்னா அவங்களாலதானே வந்து என்னுடைய நான் ஒரு ஆலமரமா இருந்து அதுக்கு கிளைகள் வேண்டுமே, அது வியாபிக்கிறது அவங்களாலதானே முடியும்.
0: அதுதான்.
2: அப்புறம் நற்சிந்தனைகளை நாம தூவியிருப்போம், அதுல நல்ல கனிகள் முளைக்கும், அது வந்து நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் தானே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர் சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் நீங்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: அரியலூர் மாவட்டம் உதயநகரத்திலிருந்து குமரகுரு சார்.
0: குமரகுரு சார்.
3: ஆமாம் சார்.
0: உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நீங்க எதை நினைக்கிறீங்க?
3: அதிர்ஷ்டம்னா என் பேரன் தான் சார்.
0: பேரன் தான். பிள்ளைகளை தாண்டி ஒரு பாசம் இருக்கு அப்படின்னா பேர குழந்தைங்க மேல நிறைய பேருக்கு பாசம் இருக்கும். அந்த பிள்ளைகளையும் கடந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பு, ஒரு அந்த பாண்டிங், அந்த புரிதல் எல்லாத்துமே வந்து என்ன சொல்றது, பேர குழந்தைகள் போது அது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா இதுவா இருக்கும்.
3: ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் உடனே ஒரு சிரிப்பு, ஒரு சிரிப்பா சார். திட்ட மாட்டாங்கன்ட்டு அப்படியே ஒரு
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார்.
3: ரொம்ப நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டத்தில இருந்து தினேஷ்குமார் பேசுறேன் சார்.
0: தினேஷ்குமார் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
0: உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்க நினைக்கிறது
4: சார்? எனக்கு வந்து லைஃப்ல வந்து எல்லாமே கிடைச்சது, ஆனா அதிர்ஷ்டம் அதுல இல்ல. நான் மேரேஜ் பண்ணி என் பையன் பிறந்தும் எனக்கு அதுலயே அதிர்ஷ்டம் இல்ல. என் பொண்ணு பிறந்தா சார், அதுக்கு அப்புறம் வாழ்க்கையை நான் வாழ
0: கத்துக்கிட்டேன்.
4: அந்த வாழ்க்கையில எவ்வளவு சேவிங் பண்ணும், எப்படி பழகணும், அந்த கோவத்தை நிறைய, அந்த கோவம் எல்லாம் முன்னுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே நான் மறந்து ஒரு அதிர்ஷ்டமா என் பொண்ண நான் நினைக்கிறேன். அவளுக்காக வாழ கத்துக்கிட்டேன் சார். இந்த லைஃப்ல வந்து தெரியாத இருந்து எல்லாமே இருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆளு இல்ல, ஆனா இவ பிறந்து குழந்தையா எனக்கு சொல்லிக்
0: கொடுத்துட்டான். அதுதான் மகிழ்ச்சி சார், சூப்பர் சார்.
4: சந்தோஷம் சார். என் லைஃப்ல முத முதல உங்கள்ட்ட பேசிருக்கேன் சார். நான் லாரி டிரைவர், லாரியில உட்காந்துட்டே பேசுறேன்.
0: சூப்பர், பத்திரம் சார், பத்திரமா டிராவல் பண்ணுங்க.
4: சரி, என் குரல் இன்னைக்கு எஃப்எம்ல ஒழிச்சிருக்கு சார், மிக சந்தோஷம். இத ஊரு உள்ள சொல்லுவோம் சார்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். விவேக் பாரதியோடு இணைந்திருங்கள், நிகழ்ச்சியில பங்கு வருங்க. வாழ்த்துக்கள்.
4: கண்டிப்பா சார், வாழ்த்துக்கள் சார்.
0: சூப்பர். அது போல வந்து இதுதான், இதுதான் நமக்கு தேவை. புதிய நேயர்கள், புதிய குரல், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கட்டுமே.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: 102.3 வெத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் இதுதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் பங்கு பெற்றிருக்காங்க, நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டம் நினைக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னணிப்பினோடு 2952825353 மற்றும் 044 என்ற முன்னணிப்பினோடு 2838978711. நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ஐயா. பவனாசன் தாலுக்கா இளங்கார விடுங்க, புதிய நேயருங்க.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் ஐயா?
1: வெங்கடாச்சலம்.
0: வெங்கடாச்சலம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு 3 பெண் குழந்தைங்க சார்.
0: மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள் சார். விபத் பாரதியோடு இணைந்திருங்கள்.
1: பாவனாசன் தாலுக்கா இளங்கார் குடிங்க.
0: சரிங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: சார், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம். சுரேஷ் குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார். என்னோட வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமா வந்து மனைவிதான் சார்.
0: மனைவிதான் அதிர்ஷ்டம்.
2: ஆமா சார். அடுத்தது சார், மனைவி இது இறைவன் கொடுத்து வரும் மனைவி சொல்றாங்களா சார்?
0: ஆமா சார்,
2: என்னோட வாழ்க்கையில உண்மையாயிட்டு சார்.
0: கண்டிப்பா சார், வாழ்க்கையுடைய அதாவது அப்படியே பாதி அந்த மாற்றங்கள் அப்படி நிகழும்போது, ஒரு இளம் பருவத்திலிருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம துணை அப்படி வருவாங்கல்ல, வந்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையை அப்படி மாற்றி புரட்டி போடக்கூடிய ஒரு பலம் பக்குவம் எல்லாமே அவங்களுக்கு தானே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த அடுத்த நம்ம என்ன சொல்கிறது, பாதிக்கும் மேற்பட்ட பயண தூரம் வந்து அவங்களோட தான் இருக்க போகுது. ஸோ அவங்க தான் நமக்கு அந்த.
2: அடுத்தது சார், என்னோட பையனும் என்னோட பொண்ணும் இரு கண்கள்.
0: உங்கள் கருத்துக்களை வந்திருக்கு, வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி சார,
0: நன்றி. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்க இருந்துமா?
3: எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா தான் சார். ஆமா, அவங்கதான் தெய்வம் எனக்கு. அவங்களால்தான் இருக்கிறேன்னா அவங்க அப்பா அம்மா தான் எனக்கு.
0: சூப்பர்மா, மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
3: நன்றி சார்,
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், நான் திருநெல்வேலியில இருந்து தனபால் பேசுறேன்.
0: தனபால் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார். எனக்கு ஆக்சுவலா அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கும்போது, நான் பிளட் லைஃப்ல பிளட் டொனேஷன் கொடுத்தேன். 25 வயசுல பிளட் டொனேஷன் கொடுத்தேன். 26 வயசுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. 27 வயசுல கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ரைட் நான் 59 இயர்ஸ் ஓல்டு. 66 தடவை பிளட் டொனேட் கொடுக்க எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு.
0: அதுதான், மற்றவர்களுக்கு உதவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் அந்த கடவுள், அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் சார், மகிழ்ச்சி.
4: ஒரே ஒரு விஷயம், இப்படி நான் அதிர்ஷ்டம் பண்ணப்ப என்னோட 2 பிள்ளைகளுமே மெரிட்ல MBBS PG MBBS ரெண்டுமே முடிச்சிருக்காங்க.
0: சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
5: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து சார்?
5: சார், அரியலூர் மாவட்டம் கடாரங்கொண்டான் கிராமத்திலிருந்து மேகநாதன் சார்.
0: மேகநாதன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேங்க சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேங்க சார். அதிர்ஷ்டனா அம்மா தாங்க சார்.
0: அம்மா தான் அதிர்ஷ்டம்.
5: அப்பா கூட அப்படி இப்படி இருந்தாலும் எங்க அம்மா தாங்க சார். சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு ஒரு ஆள் ஆக்கியிருக்காங்க சார்.
0: அதுதான், விட்டு கொடுக்காம நம்மள வந்து

0: அப்படின்னு சொல்கிறது
1: ஆமாங்க சார்,
0: ரொம்ப
1: ஆமாங்க சார்.
0: கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு பிள்ளைக்கு அப்படியே கடத்தாமல் அவங்களே வச்சுக்கிட்டு அதை இது கடத்தி கொண்டு வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு ஜீவன் இருக்குல்ல, அது பெரிய அதிர்ஷ்டம் தான்.
1: அம்மா தாங்க சார், அம்மா தான் என்னைக்குமே மறக்க முடியாது, அவங்க தான் என்னைக்குமே எல்லாமே சார்.
0: வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை வந்திருக்கு, வாழ்த்துக்கள்.
1: ஓகே, தேங்க்யூ சார்.
0: நிகழ்ச்சியில் இனி கூடிய அடுத்த நேயர் வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.

0: வணக்கம் சார். திருநெல்வேலூர் கணபதி சார்.
1: கணபதி சார், தலைப்பு கேட்டிங்களா?
0: கேட்டேன் சார். இப்போ தான் சார் வந்ததை கேட்டேன். லைனுக்கு போட்டால் கட்டிட்டேன்
1: சார். ம், சொல்லுங்கள் சார்.
0: எனக்கு கட்சி அது சார், நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு கட்சியில் ஒரே ஒன்று விவி பார்ட்டி தான் சார். உங்களாண்ட பேசுனேன், அதுவே பெரிய எனக்கு அது சார்.
1: சூப்பர். மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நீங்கள் மடுத்த நேயர். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
2: அசலாமல் அசத்தி கொண்டிருக்கும் நாகராஜ் ஐயா அவர்களுக்கு இடைவிடாது நேர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க உள்ளத்துக்கு தங்க உள்ளத்துக்கு முதல் நன்றி ஐயா.
1: மகிழ்ச்சி ஐயா. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. அனைவரையும், அனைவருக்குமான முடிந்த அளவு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பங்கேற்பு செய்ய வேண்டும்.
2: அதுதான் 75 நேர்கிட்ட வந்துட்டீங்க ஐயா.
1: அதுதான் ஐயா
2: சொன்னாங்க. அதாவது ஆலயங்களை அண்ணாந்து பார்த்து அண்ணாந்து பார்த்து அண்ணாந்து பார்த்து அசந்துகிட்டு இருக்க ஐயா. ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று அந்த வழிபாட எனக்கு வந்து மனது இறைவன் கொடுத்து அந்த உள்ளத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து இவ்வளவு ஆலயத்தை எப்படி செய்தான், எப்படி கட்டினான் என்று வியப்பூட்டு வகையில் ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று வணங்கி அது அப்படியே என்ன சொல்றது, அது இந்த வாழ்க்கையில கிடைத்த பெரிய அதிர்ஷ்டம்னா மன்னர்கள் கோயிலை கட்டி வைத்தார்கள், ஊரில் உள்ளவர்கள் கும்பாபிஷேகம் செய்தார்கள், ஆனா பக்தர்கள் தரிசித்தார்கள். அந்த தரிசித்த பக்தர்கள் நானும் ஒருவன். ஒவ்வொரு ஆலயத்தையும் நான் பார்ப்பது என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாகவே கருதுகிறேன் ஐயா. வாய்ப்பு.
1: சூப்பர். மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. அந்த பரவசம் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நான் நலமா இருக்கிறேன். என்னோட அதிர்ஷ்டம் வரம்னே சொல்லலாம். என்னோட பையன் எனக்கு கிடைச்சது. ரொம்ப பொறுமை. எதற்கும் இந்த பந்தா கட்டுறது, ஆடம்பரம் பண்றது, எது ஒண்ணும் அலட்டிக்கவே மாட்டான். எது ஒண்ணும் இருந்தாலும் வயசு அவனுக்கு 50 வயசு ஆயிட்டு ரொம்ப அது எனக்கு. ஏன்னா எனது கணவர் வந்து ரொம்ப எமோஷனல் ரகம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதால என்னோட வாழ்க்கையே இனிமையா இருக்கிறது.
1: அப்படின்றதால அவர் கிடைத்தது அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப சந்தோஷம்.
1: சூப்பருங்க. நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, முகநூல் பக்கத்துக்கு போனாலும் நிறைய நேயர்கள் பதிவிட்டிருக்காங்க. கருணாநிதி வீரமணூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அன்பலவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து புண்ணியம்மன்மேடு வன்னை கணேசன் அருள்குமரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அருள்குமார் சந்தான மாதிரி அவங்களும் நெடுஞ்செழியன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாகுல் அமீத் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்க. மனித வாழ்க்கையே ஒரு அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாந்தி ரமேஷ், தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், கமலா வர்தன் இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரவி எட்டியபுரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் மகாகவி பாரதியார் பிறந்த ஊர், அந்த ஊரில் பிறந்தது, எட்டியபுரத்தில் பிறந்ததே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவர் நல்ல மனிதர்களின் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பு வந்து ஒரு அதிர்ஷ்டம் சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் அவருக்கு வந்து அவர் அம்மா தான் அதிர்ஷ்டம் சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அம்மா அவங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டில் சேர்ந்து அயாத் பாஷா அவருடைய மகள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழில் முத்துசாமி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடையாளம் மட்டும் ஆசீர்வாதன் ராஜேஸ்வரி குடும்பகொண்டாலந்து கே பி ஜெயசீலன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கு. அவருக்கு வந்து அரசு பணி கிடைத்ததே ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உதயகுமாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தாகரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய மனைவி தான் அவருடைய அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பர்வதபத்தினியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தன்.

0: கிருஷ்ணபுரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கார். மேலப்பேடு தயாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கிருஷ்ணராஜ் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய மனைவி தான் அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாலு விசாலாட்சி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடையாளமட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிர்ஷ்டம்னு. ஏழு கிணறு தேவா அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய மனைவி தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் கருத்து பதிவிட்டு வராங்க, நிறைய நேர்கள் கால் பண்ணிகிட்டும் இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். நிறைவாக எந்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு நிறைவாக ஒரு பாடலையும் கேட்டு முடிச்சிடலாம். சரி ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், ஆவடியிலிருந்து பாஸ்கரன்.
0: பாஸ்கரன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆ கேட்டேன் சார், லைன் கேட்டது அதிர்ஷ்டம் தான் சார்.
0: அப்படி சொல்லிட்டீங்க.
1: அதாவது என்னுடைய குருநாதர் என்னை முதலாளி தொழில் அமைச்சு கொடுத்தாரு, அதனால நான் இப்ப வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகி நல்லா இருக்கிறேன்.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: அமைச்சு கொடுக்கும் போது நம்ம வானொலியில ஒரு பாட்டு பாடிச்சு, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, மறக்க முடியாது சார்.
0: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில உங்கள் கருத்துல பிறந்த வாழ்த்துக்கள். சோ நிகழ்ச்சியோட நிறைவு நேயர், வணக்கம் விக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வாங்க சார், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க சார்.
2: அது இப்ப நாங்க இருக்க பாத்தீங்கன்னா எங்க வீடுதாங்க எனக்கு அதிர்ஷ்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா 65 வருஷமா ஒரே வீட்டுல எங்க அண்ணன் தம்பிகளோட கூட்டு குடும்பமா ஒரே இடத்துல இருக்கும் பாத்தீங்களா,
0: மிகப்பெரிய ஒரு இதுதான். இன்றைய காலகட்டத்துல அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சார். மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஸோ நிறைவு நேயரே சூப்பராக சொல்லிட்டு போனார், நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நிறைவு பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணம் வந்துருச்சு. இன்னொரு நாள் இன்னொரு தருணத்தில் நீ கோர்னால் நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் இணைவோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் வரக்கூடிய பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா சூப்பரான ஒரு பாட்டு தான். பிதாமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பள்ளிப்படை மண்டபத்தின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கியிருந்த பழுவேட்டரையருக்கு சற்றே நினைவு தப்பி மனதிலே கனவு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கனவிலே அவருடைய மூதாதை பழுவேட்டரையர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து, இப்படி செய்து விட்டாயே, குலத்துக்கு வந்த அதன் பெருமையை அழித்து விட்டாயே என்று அனைவரும் சபித்து விட்டு போனார்கள். பழுவேட்டரையர் குலத்தைச் சார்ந்த அனைத்து மூதா

0: தேவதையர்களும் வந்து ஒன்றாகவும் சபித்துவிட்டு சென்ற பிறகு ஒன்றன்பின் ஒன்றாக கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். அவர்களும் சபித்துவிட்டு எக்காலமிட்டுவிட்டு போனார்கள். அவர்களுக்கு பின்னால் கூட்டமாக நின்ற சோழ நாட்டு மக்கள் கல்லையும் மண்ணையும் வாரி பழுவேட்டரையர் மீது எரியத் தொடங்கினார்கள். அந்த சமயம் சுந்தர சோழ சக்கரவர்த்தி அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பலமற்ற கால்களினால் தள்ளாடி நடந்து வந்தார். வேளிர்களையும் மலையமான் மற்றவர்களையும் கோபமாக பார்த்தார். சீச்சி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? வீராதி வீரனான பழுவேட்டரையர் மீதா கல்லையும் மண்ணையும் எரிகிறீர்கள்? அவரையா துரோகி என்கிறீர்கள்? பழுவேட்டரையரின் துரோகத்தினால் நானும் என் குலமும் அழிந்து போனாலும் போகிறோம். நீங்கள் யாரும் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம். தனாதிகாரி, வாரும் என்னுடன் அரண்மனைக்கு என்றார். ஜனக்கூட்டம் கலைந்து போயிற்று. சுந்தர சோழரும் மறைந்தார். தம்பி காலாந்தக கண்டர் மட்டுமே பழுவேட்டரையர் முன்னால் நின்றார்.
1: அண்ணா, நம்மிடம் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரே சக்கரவர்த்தி, அவருக்கு துரோகம் செய்யலாமா? அவருடைய குலத்தை அழிக்க வந்த பெண்தேயை நம் அரண்மனையில் வைத்துக் கொண்டிருக்கலாமா
0: என்றார். உடனே அவரும் மறைந்தார். வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அவர்களை ஒத்த வாலிபர்களும் பெரிய பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள். மீசை நரைத்த கிழவா, உனக்கு ஆசை மட்டும் நரைக்கவில்லையே, பெண்மோகத்தினால் அழிந்து போனாயே. உன் உடம்பில் உள்ள 64 புண்களும் இப்போது என்ன சொல்லுகின்றன? அவை வீரத்தின் பரிசான விழுப்புண்களா, அல்லது துரோகத்தின் கூலியான புழுப்புண்களா என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தார்கள். அவர்களை கொல்லுவதற்காக பழுவேட்டரையர் தம் உடைவாளை எடுக்க முயன்றார். ஆனால் உடைவாள் இருக்க வேண்டிய இடத்தில் அதை காணவில்லை. இந்த சமயத்தில் குந்தவை பிராட்டி வந்தாள். வாலிபர்களை நோக்கி கையமர்த்தி சிரிப்பை நிறுத்தினாள். பாட்டா, இவர்களுடைய விளையாட்டு பேச்சை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். தங்கள் அரண்மனையில் உள்ள பெண் வேடங்கொண்ட விஷப்பாம்பை துரத்தி விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அவர்கள் மறைந்தார்கள். பழுவேட்டரையர் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் வரத் தொடங்கினார்கள். 10 பேர், 100 பேர், 1000 பேர், 6 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஐயையோ, உனக்கு இந்த கதியா நேர வேண்டும்? நம்முடைய வீரகுலத்துக்கு உன்னால் இந்த பெரும்பழியா ஏற்பட வேண்டும்? நாங்கள் எங்கள் கணவன்மார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளையும் சோழ நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தோமே. அவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பழுவூர் வம்சத்துக்கு இணையில்லாத புகழை தேடித் தந்தார்களே. அதையெல்லாம் ஒரு நொடியில் போக்கடித்துக் கொண்டாயே என்று கதறினார்கள்.
2: பெண்களே, ஓய் மூடிக்கொண்டு அந்த புறத்துக்கு போங்கள், என்னால் ஒரு வழியும் உண்டாகாது
0: என்று பழுவேட்டரையர் கஷ்டப்பட்டு பதில் கூறினார். அப்போது அந்த பெண்கள் ஒரு திசையில் சுட்டிக்காட்டினார்கள். யமதர்மராஜன் எருமைக்கடா வாகனத்தில் ஏறிக்கொண்டு கையில் வேலும் பாசக்கயிறும் எடுத்து கொண்டு வந்தான். பழுவேட்டரையரை நெருங்கினான். போகிற போக்கில், பழுவேட்டரையா, உனக்கு மிக்க வந்தனம். சுந்தர சோழனுடைய உயிரையும் அவனுடைய மக்கள் இருவர் உயிரையும் ஒரே நாளில் கொண்டு போக உதவி செய்தாயல்லவா, உனக்கு என் நன்றி என்று கூறினான் யமதர்மராஜன்.
2: இல்லை இல்லை, நான் உனக்கு உதவி செய்யவில்லை, செய்ய மாட்டேன், உன்னை தடுப்பேன். யமனே, நில், நில்
0: என்று பழுவேட்டரையர் அலறினார். யமனை தடுத்து நிறுத்துவதற்காக விரைந்து செல்ல முயன்றார். ஆனால் அவரை ஏதோ ஒரு சக்தி பிடித்து நிறுத்தியது. ஏதோ ஒரு பெரிய பாரம் அவரை அமுக்கியது. நின்ற இடத்திலிருந்து அவரால் நகர முடியவில்லை.
3: பார்த்தாயா, நாங்கள் சொன்னது சரியாக போய்விட்டதே என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் குலப்பெண்கள் ஓவென்று சத்தமிட்டு புலம்பினார்கள். அவர்களில் பலர் ஒப்பாரி வைத்து அழுதார்கள். அவர்களுடைய அழுகுரலின் சத்தம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகி வந்தது. பழுவேட்டரையரால் அதை சகிக்க முடியவில்லை. அவர் பேச முயன்றார். ஆனால் அழுகை சத்தத்தில் அவர் பேச்சு மறைந்து விட்டது. அழுகையும் புலம்பலையும் கேட்க சகிக்கவில்லை. 2 கைகளினாலும் செவிகளை பொத்திக் கொள்ள முயன்றார். ஆனால் அவருடைய கைகளும் அசைவற்று கிடந்தன. அவற்றை எடுக்கவே முடியவில்லை. ஒரு பெருமுயற்சி செய்து கரங்களை உதறி எடுத்தார். அந்த முயற்சியிலே அவருடைய கண்ணிமைகளும் திறந்து கொண்டன. சட்டென்று நினைவு வந்தது. அத்தனை நேரமும் அவர் அனுபவித்தவை மனப்பிரமையில் கண்ட காட்சிகள் என்பதை உணர்ந்தார். ஆனால் ஓலக்குரல் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று கவனித்து கேட்டார். அவை பெண்களின் ஓலக்குரல் அல்ல, நரிகளின் ஊளைக்குரல். அவர் நினைவிழந்து கொண்டிருந்த சமயத்தில் லேசாக காதில் விழுந்த சம்பாஷணை ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. கிழவன் செத்துப்போய்விட்டான் என்றது

0: ஒரு குரல்.
1: நன்றாகப்பார், பழுவேட்டரையனுடைய உயிர் ரொம்ப கெட்டி, யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல். யமன் பயப்பட்டாலும் நரி பயப்படாது. கொஞ்ச நஞ்சம் உயிர் மிச்சம் இருந்தாலும் நரிகள் சரிப்படுத்திவிடும். பொழுது விடியும் போது கிழவனின் எலும்புகள் தான் மிச்சம் இருக்கும். நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை தள்ளினாய். இல்லாவிடில் நான் இந்த கதியை அடைந்திருப்பேன். கிழவன் என்னை கொண்டிருப்பான். எங்கே மண்டபத்தை நகர்த்த முடியுமா பார்க்கலாம். சற்று பொறுத்து, துளி கூட அசையவில்லை. ஒரு பகைவனுடைய பள்ளிப்படையை கொண்டு இன்னொருவனுக்கும் வீரக்கல் நாட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலவென்று சிரித்தான். சிரித்தது போதும், வா, படகு பீத்து கொண்டு ஆற்றோடு போய்விடப் போகிறது. அப்புறம் கொள்ளிடத்தை தாண்ட முடியாது. இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு பழுவேட்டரையர் தம்முடைய நிலை என்னதென்பதை ஆராய்ந்தார். ஆம், அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது. அதன் பெரிய பாரம் அவரை அமுக்கி கொண்டிருந்தது. ஆனால் மூச்சுவிட முடிகிறதே, எப்படி? நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவர் தோளின் மீது படிந்து அதன் பேரில் மண்டபம் விழுந்திருந்தது. மண்டபத்தை ஒட்டியிருந்த மரம்தான் அவர் உயிரை காப்பாற்றியது. மண்டபம் நேரே அவர் மேல் விழுந்திருந்தால் மார்பும் தலையும் நொறுங்கி போயிருக்கும். கிழவனார் தம்முடைய உடம்பின் வலிமையை எண்ணி தாமே ஆச்சரியப்பட்டார். அந்த பெரிய பாரத்தை இத்தனை நேரம் சுமந்தும் தம்முடைய உயிர் போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? ஆம், எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டே ஆக வேண்டும். காப்பாற்றிக் கொண்டு சோழ குலத்துக்கு நேரவிருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் அவருடைய குலத்துக்கு என்றும் அழியாத பழி இவ்வுலகத்தில் ஏற்படுவது நிச்சயம். வானுலகத்துக்கு போனால் அங்கேயும் அவருடைய மூதாதையர்கள் அனைவரும் அவரை சபிப்பார்கள். ஆகையால் எந்த பாடுபட்டாலும் இந்த மரத்தையும் மண்டபத்தையும் அப்புறப்படுத்தி எழுந்திருக்க வேண்டும். ஐயோ, எத்தனை நேரம் இங்கே இப்படி நினைவிழந்து கிடந்தோமோ என்னமோ தெரியவில்லையே. இதற்குள் ஒருவேளை நாம் தடுக்க விரும்பும் விபரீதங்கள் நேரிட்டிருக்குமோ? இதற்கிடையில் நரிகளின் ஊளை குரல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. நரிகள் மூச்சுவிடும் சத்தம் அவர் தலைக்கு அருகில் கேட்டது. ஆஹா, இந்த நரிகளுக்கு கூடவா பழுவேட்டரையனை கண்டு இளக்காரமாக போய்விட்டது? பார்க்கலாம் முருகை. பழுவேட்டரையர் ஒரு கையினால் மட்டுமல்ல, இரண்டு கைகளினாலும் பார்க்கத் தொடங்கினார். தம் உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதையும் பிரயோகித்து அவர் மீது விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார். மரம் சிறிது சிறிதாக உயர உயர அதன் மேல் நின்ற மண்டப பாறை நகர்ந்து சரியத் தொடங்கியது. இடையிடையே அவர் செய்த ஹூங்காரங்கள் நெருங்கி வந்த நரிகளை அப்பால் நகரும்படி செய்தன. ஒரு யுகம் எனத் தோன்றிய ஒரு நாழிகை முயன்ற பிறகு அவரை அமுக்கிக் கொண்டிருந்த மரமும் மண்டப பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்து அவரை விடுதலை செய்தன. அந்த முயற்சியினால் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அப்படியே கிடந்தார். பெரிய நெடுமூச்சுகள் விட்டார். ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார். மண்டபத்துக்கு சமீபமாதலாலும் புயலின் மரங்கள் பல விழுந்து விட்டிருந்த படியினாலும் வானவெளி நன்றாக தெரிந்தது. இப்போது கருமேகங்கள் வானத்தை மறைத்திருக்கவில்லை. வைரப் பொறிகள் போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிந்தன. லேசான மேகங்கள் அவற்றை சிறிது மறைத்தும் பின்னர் திறந்துவிட்டும் அதிவேகமாக கலைந்து போய்க் கொண்டிருந்தன.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேயர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால திருப்புறம்புயத்துல நடந்த போர் பற்றிய வர்ணனைய நேர்ல பாக்குற மாதிரி வழங்கி இருந்தார் கல்கி அவர்கள். சோழ பேரரசு உருவாக ஒரு திருப்பு முனையாக அந்த போர் அமைஞ்சது அல்லவா? அதுக்கு மூல காரணமா இருந்த விஜயாலயர் அப்போது இருந்த பழுவேட்டரையரை பார்த்து, தங்களாலேதான் இந்த வெற்றி கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள்னு சொன்னத தற்போதைய பேரரசர் வரை எல்லாரும் நிறைவேற்றி வந்திருக்காங்க. இந்த பழுவேட்டரையரால அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரன் சோழ குலத்தையே அழிச்சிடுவேன்னு சபதம் செய்து அதுல தீவிரமா ஈடுபட்டு இருக்கான். இந்த நிலையில தன்னாலேயே சோழகுலத்துக்கு இறுதி நேரப்போ

0: போது சொல்லனா வேதனைக்கு ஆளாயிட்ட பெரிய பழுவேட்டரையர் தான் இன்னும் உயிரோடு இருப்பது அந்த களங்கத்தை போக்கத்தான் என்பதை உணர்ந்து கிளர்ந்து எழுந்துட்டார். விஜயாலயன் காலத்து பழுவேட்டரையர்கள் குலசேகர கண்டன், அவரது புதல்வர்கள் குலசேகர விக்ரமன், கண்டன் அமுதன் ஆகியோரின் விசுவாசத்தையும் வீரதீர பராக்கிரமத்தையும் நினைவில் கொண்டு களத்தில் இறங்கிட்டார். நல்லது, சில சொற்களை ஆராய்வோம். கூலி, வேர் சொல் கூலம், இதன் பொருள் தானியம். பண்ட காலத்தில் பணியாளர்களுக்கு பணத்துக்கு பதிலாக தானியம் கொடுத்தாங்க. உழைப்புக்கு ஈடாக கூலம் கொடுத்ததால அந்த ஊதியம் கூலி எனப்பட்டது. எருமை கடா யமனின் வாகனமாக இருப்பதற்கு சில காரணங்களை குறிப்பிடுறாங்க. நிதானம், அசைக்க முடியாத தன்மை, வலிமை, கடமையில காட்ட வேண்டியது. கருப்பு நிறம், எந்த சார்பையும் காட்டாத நடுவு நிலை. கடா என்கிற சொல் ஆண் எருமையை குறிக்கும். வினா என்கிற பொருளும் கொண்டது. சம்பாஷணை, உரையாடல். வேர் சொல் பாஷ், சொல்லுதல், பேசுதல், மொழிதல். பாஷா பேச்சு, மொழி. பாஷித்த, சொல்லப்பட்ட. மூதாதையர், முதியோரை குறிப்பது. இதற்கு இணையான சொல் மூதாளர். பொதுவா முதுவர்னா மூத்தோர். தாய் தந்தையரை குறிக்கும் சொல் முதுகுறவர். இதுக்கெல்லாம் வேர் சொல் முது, பழைமை. இந்த இடத்துல நம் சிந்தனையை கவருது முதுகண் என்கிற சொல். காப்பாளர், பாதுகாவலர், உசா துணைன்னு சொல்லப்படும் ஆலோசகர், இவர்களையெல்லாம் குறிப்பிடுது. வானத்தை போலவே பழுவேட்டரையரின் மனமும் தெளிவாயிடுச்சு. சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 15 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
1: ஆமாங்க, என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். கடும், அதாவது கோடை காலத்துக்கு அப்புறம் ஒரு மழை பெஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கடும் வெயிலுக்கு அப்புறம் இன்றைய சூழ்நிலையில் வந்து அப்படியே மேகமூட்டமாக மழை பொழிவாக இருக்குது. ஸோ இந்த குளிர்ச்சியோட அப்படியே இங்கே நம்மளும் பாடல் அப்படியே குளிர்ச்சியாக உங்களுக்கு வர தொகுப்பு தான் இன்றைக்கி வரப்போகுது இந்த என் இனிய பொன்னிலாவில. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கருத்தம்மா திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடி இருக்காங்க உன்னிகிருஷ்ணன், சித்ரா. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையில் அப்படியே வந்து தென்றலாம், அப்படியே சாரலாம் வீச போதுங்க. கேட்டு இணைந்திருங்கள், இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும்

ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சுங்க. அடுத்து வர பாட்டும் ஒரு அட்டகாசமான பாட்டு, அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு வரப்போகுதுங்க. எந்த படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு கரை திரைப்படத்திற்காக சித்ரா அவரோட குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, தேவா அவருடைய இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 101.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மாநிலங்களில் இன்றென்று முழுமையான கொண்டு

0: 9:27 சில்லு சில்லுன்னு காத்து வந்துட்டு இருக்கும் போது இந்த காத்தே அப்படியே கொஞ்சம் பார்டர்ல வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் எந்த இடத்துல வருது அப்படின்னா மலையாள கரையோரம் வருது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனு பாடியிருக்காரு. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்புல ராஜாஜி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: நெறிஞ்சு புட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணிஷ் சர்மா சார் பாடுன. அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: 102.3 FM. 9:34 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய புன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அப்படியே சொட்ட சொட்ட மனுஷங்க நினைறத விட இங்கே தாஜ்மஹாலும் சேர்ந்து நினையுது. சரி வாங்க பாடலை கேட்டலாம். பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுஜாதா பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையமைப்பில் தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:40 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சீரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் சௌந்தரியுடைய இசையில பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:45 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாபே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்கார் உன்னிமேனன். வைரமுத்தோட வரிகளில் ஏ ரகுமாவுடைய இசையில் ஒரு அட்டகாசமான பாடல் வந்துகிட்டு இருக்கு. ரித்தம் திரைப்படத்தினது கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: எரிஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: ஒன்பது மணி 55 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கு. எஞ்சினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா உன்னி மேனன் சுஜாதா கொள்கல்ல வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் ரகுமானோட இசையில ரோஜா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 10 மணி ஆகிட்டு இருக்கு. 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.3 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

இந்த இனிமையான இரவு பொழுதில் உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். மீண்டும் ஒருமுறை புதிய நேயர்களுக்காக உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பரமேஸ்வரன் ஆத்தூர் சேலத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் ஒரு தத்துவ பாடலை கேட்டிருக்காரு. எந்த திரைப்படத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா தங்க பதக்கம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காரு டிஎம் சவுந்தரராஜன், கண்ணதாசனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

பத்து மணி ஆறு நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நந்தகுமார் கிண்டியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் கர்ணன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. சீர்காழி கோவிந்தராஜன் அவரோட குரல்களில், கண்ணதாசன் அவரோட வரிகளில் பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 11 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தர்மவர்தினி தஞ்சாவூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் தர்மதுரை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கிறார் கேஜே யேசுதாஸ். பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

10:17 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சஞ்சீவ் குமார் ஒசூர்லிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. TM சவுந்தரராஜனோட குரலில், கண்ணதாசன் அவரோட வரிகளில், MS விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் ஒரு அட்டகாசமான பாட்டு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: பத்து மணி 23 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறும் நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலின் படம் பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஏமாச்சந்தர் ஆமூர் பொன்னேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: பத்து மணி 30 நிமிடங்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மகாதேவி கும்பகோணத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பி சுசிலா கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசையமைப்பில் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எரிஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வெள்ளிக்கிழமை 8:00 இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடுன. அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும் போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். சோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்க அவரோட ஸ்டுடியோல அவர் எப்பவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவாரு, மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா கேளுங்க.

0: பத்து மணி 36 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் நடிப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலின் படம் பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரமணன் ஆஞ்சார்லிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. அனிருத், ரவிச்சந்தர், விஷால் மிஸ்ரா ஆகியோர் குரல்களில், விவேக் வரிகளில் பாடல் இதோ காற்றலைகள் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: Who is it?
1: Don.
2: Don. Don.
3: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
1: டான்.
2: டான்.
1: டான். டான்.
4: பத்து மணி 41 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வனிதா பிரகாஷ் திருவொற்றியூரிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஹரிணி வைரமுத்து அவரோட வரிகளில், தேவா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கிராமத்திலிருந்து வேத ராஜமோகன் அவர்கள் பாடலை கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடிய பாடல் காற்றலையில் இதோ உங்களுக்காக.

0: ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரி யாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவார், லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க,
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க,
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க,
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: பத்து மணி 55 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கோம், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வரக்கூடியதற்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அம்முக்குட்டி விருகம்பாக்கம் சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் சின்ன தாயி திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க கேஜே இயேசுதாஸ், சொர்ணலதா, வாலி அவரோட வரிகளில், இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத்மாவதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

வச்சு போட்டேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 கும்பகோணம் எஃப்எம், 101.6 திருப்பத்தூர் எஃப்எம், 100.1 வேலூர் எஃப்எம், 100.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காதல் பூமியில், காதல் பூமியில் கண்ணா மூச்சு தவிர்க்க முடியாததாகவே இருந்து வருகிறதோ

இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனசு மயங்கும் இருவர் படத்திலிருந்து அந்த பாடலை தொடர்ந்து எப்படி இருக்கிறாய் என்று அறிந்து கொள்ள ஆவல், எப்படி இருக்கிறாய் என்று அறிந்து கொள்ள ஆவல், சுகம்தானே

11:23 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் சங்கமம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இணைந்திருக்கிறோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு மயங்கும். பேரன்பு எப்படியெல்லாம் பரிமாறப்படுகிறது என்பதை கேட்போமா?

இனிக்க இனிக்க பாடல்கள், காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும். காதலன் படத்திலிருந்து அந்த பாடலை ரசித்தோ. இரவு நேரத்தில், இரவு நேரத்தில் ஒளிரும் இசை மலர், இரவு நேரத்தில் ஒளிரும் இசை மலர் வெள்ளி.

கெட்டதும் தீம் தான் கெட்டதும் தீம் தான் கெட்டதும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். படையப்ப காதலர் தினம் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்களை ரசித்தோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். முத்து படத்திலிருந்து பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
2: காற்றின் மொழி.

0: என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான் வேற ஒண்ணு.
0: ஓஹோ, அப்ப பாடு.
2: தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் பெறுவேனோ, என்றுதான் பெறுவேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள்
0: வேணும்.
2: இந்தா ஐயோ இந்தா, அட இந்தா ஐயோ இந்தா, இந்த மதத்தாத்தாங்கய்யா.
0: இப்போ தங்கமே சொன்னது என்னதானே?
1: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த என்ன பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்
0: பாடுங்க பாடுங்க.

0: ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, முகரையப்பாரு, முகரைய. சரி ஓ சரி.
1: இந்தாங்கய்யா இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணத்து கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ.

இளமை ஊஞ்சலில் ஆடுதே. அன்ன கிளியே பத்திர கோழி சிட்டு குருவி கபரிமானே வேகம் வந்துருச்சு மாடினி சின்ன ராணி காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் பாலோ

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருத்தணி சிஎஸ் வெங்கடேசலு நாகஸ்வரம், திருகண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில்

பொங்கும் மங்களம். நேயர்கள் இதுவரை கேட்டது திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு நாகஸ்வரம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்ரபாதம்.

பி உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா கேட்டோம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே எனத் தொடங்கும் பாடல் உன்னிமேனன் பாடியது.